ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 18 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் நளினகாந்தி.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம் அதிகாரம் 7, மக்கட்பேறு குறள் எண் 8. குறள்: தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. பொருள்: தன்னை விட தன் பிள்ளை அறிவுடையவனாய் இருப்பது உலக உயிர்கள் அனைத்திற்கும் நன்மை தருவது. குறளும் பொருளும் மீண்டும். குறள்: தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. பொருள்: தன்னை விட தன் பிள்ளை அறிவுடையவனாய் இருப்பது உலக உயிர்கள் அனைத்துக்கும் நன்மை தருவது. குறளமுதம் கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி. இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 அருள் செய் பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. இமாய திவாஸ் குறித்த உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. ஓமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்த மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாலம் நிறைவாக சட்டமறிவோம். சைபர் பாதுகாப்பு குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்கள் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடரின் 4 பருவம் நிறைவாக. சிகரம் தொடு உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள். 8:00 காலம் வரைந்த காவியம் கல்கி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின உரை. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 கணபதி உலா. திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டு வன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் எழுதியவர் எம் மலர்விழி. அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ் அவர்கள். 8:45 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைகாணம். 9:00 ரெட்ரோ ராகங்கள் வில்லேஜ் வைப்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என நினைப்பது ஆரோக்கியமான சிந்தனையா தேவையற்ற தயக்கமா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ணப்புக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம் வாழ்க்கை பயிற்சியாளர் தையல் மற்றும் ஆடை விற்பனையாளராக தொழில் செய்து வரும் சிவகிருபா அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. பொது அறிவு வினா குவிஸ் வித் க்ளூஸ் GK. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகம்லு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் தடிமரம் பயன்பாட்டில் மகாகனி மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம். 9:30 அரங்கிசை எஸ் சுந்தர் அவர்களின் வீண இசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: The news read by Shagun Chopra. Praising the remarkable achievement of India's rise in fintech, Prime Minister Narendra Modi has said that the country's unified payments interface, UPI, is the undisputed champion of the success story. Inaugurating the Global Fintech Fest 2026 in Mumbai, Mr. Modi said, "This is such a massive transformation that whenever fintech is discussed, it will remain incomplete without UPI."
2: भारत की फिनटेक स्टोरी अद्भुत रही है और इसका एक बड़ा चैंपियन है हमारा यूपीआई. मैंने पिछले साल भी इसकी चर्चा की थी, लेकिन ये इतनी बड़ी ट्रांसफॉर्मेशन है कि जब भी फिनटेक की चर्चा होगी तो वो यूपीआई के बिना अधूरी ही होगी.
1: Reiterating his core philosophy of technological empowerment, Prime Minister praised UPI as ultimate tool for financial inclusion, successfully penetrating areas ignored by traditional banking models. The Prime Minister pointed out that over 24 billion UPI transactions occurred in August alone. Mr. Modi said it is because of this impact that French President Emmanuel Macron said that UPI is not just a tech story, it is a civilizational story. The revamped Nehru Planetarium, a premier public outreach facility under the Prime Minister's Museum and Library, PMML, was inaugurated in New Delhi yesterday. The upgraded facility aims to strengthen science communication, promote astronomy awareness and enhance public engagement. PMML Chairperson Nipendra Mishra presided over the inauguration ceremony. Speaking on the occasion, PMML Director Ashwini Lohani said the Nehru Planetarium has emerged as one of the leading planetariums in the country, equipped with state-of-the-art facilities to promote scientific temper and inspire curiosity among students, youth and the public. The Union Ministry of Women and Child Development will launch the 9th National Nutrition Month 2026 in Varanasi today. Union Women and Child Development Minister Annapurna Devi will launch the campaign at Rudraksh Convention Centre in the presence of Chief Minister Yogi Adityanath. The campaign will be conducted throughout the month of September in Anganwadi centres, schools, panchayats and homes across the country with community participation. This year, the theme of National Nutrition Month is Our Anganwadis, Our Responsibility. Uttar Pradesh government has enhanced the honorarium for Anganwadi workers and helpers. State government has issued an order in this regard. As per the order, an additional increase of 4,000 rupees per month has been made in the state share of Anganwadi workers and 2,000 rupees per month in the state share of helpers. Following this revision, Anganwadi workers will receive a total honorarium of 12,000 rupees per month, while helpers will receive 6,000 rupees per month. Defence Minister Rajnath Singh has said that India will always stand firmly with Sri Lanka in times of crisis, underlining that the relationship between the two countries is based on

0: Leadership of the Royal Australian Navy and engage with senior Australian defence leadership. He will also visit key operational and training establishments and interact with personnel of the Royal New Zealand Navy and officers undergoing professional military education. In New Zealand, the Chief of the Naval Staff will hold discussions with the senior leadership of the Royal New Zealand Navy and engage with senior New Zealand defence leadership. The engagements will focus on further strengthening operational interaction, information sharing, training and professional exchanges between the two navies. Indian para-archers will be in the hunt for multiple medals at the World Archery Para Series in Ahmedabad today as they compete in several gold and bronze medal matches across different events. In the para-recurve mixed team gold medal match, India's Bhavna and Harvinder Singh will take on China's Liang Qirong and Xie Lei in the final. And that is the end of this news bulletin.
1: Neeram 6 mani 10 nimadam. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பொறுப்பு மற்றும் கடமை ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்றாலும் அவற்றுக்கிடையே நுட்பமான வேறுபாடு உண்டு. கடமை என்பது சமூகம், சட்டம் அல்லது விதிமுறைகளால் நமக்கு வழங்கப்பட்ட செயல். பொறுப்பு என்பது ஒரு செயலின் விளைவுகளுக்கு தானே முழுமையாக பொறுப்பேற்கும் மனநிலை. கடமை வெளிப்புறத்திலிருந்து கட்டாயப்படுத்துவது, பொறுப்பு மனதிலிருந்து தானாக எழுவது. கடமை மீறினால் தண்டனை அல்லது விமர்சனம் தோன்றும், பொறுப்பை மீறினால் மனசாட்சி உறுத்தும். கடமை என்பது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது, பொறுப்பு என்பது அதை எப்படி உணர்வோடு செய்கிறோம் என்பதை குறிக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என தனி மனித பொறுப்பை உரைத்தார் கணியன் பூங்குன்றனர். பொறுப்பை கொடுங்கள், அப்போது வலிமையற்றவனும் வலிமை மிக்கவனாவான், அறிவற்றவனும் அறிவுடையவனாவான் என்பது விவேகானந்தர் வாக்கு. சிலர் இயல்பாகவே பொறுப்புணர்ச்சியுடையவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அனுபவத்துக்கு பின்தான் பொறுப்புணர்ச்சி வரும். சிலர் பொறுப்புணர்வு இல்லாமலேயே வாழ்வார்கள். பொறுப்புணர்ச்சிதான் ஒருவரின் மீதான மதிப்பை உருவாக்குகிறது. நேரம் தவறாமை, விதிமுறைகளை பின்பற்றுதல், பதவிக்கு ஏற்ற பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்றுதல் என வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுப்புணர்வு யாவருக்கும் தேவை. சிலர் பொறுப்புகளை தாமே எடுத்துக்கொள்வார்கள். சிலர் கொடுத்தாலும் அதன் மதிப்பை உணர்வது இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. வெற்றிகளுக்கு பொறுப்பேற்பது போல தோல்விகளுக்கும் பொறுப்பேற்பவர்கள் சிலரே. குழந்தைகள் நடைபழகும் போது கீழே விழுவது இயல்பு. அவ்வாறு விழுந்து அழும் குழந்தைகளை அவசரமாக ஓடிச் சென்று தூக்கி அன்பை பொழிந்து அக்குழந்தைகளிடம், உன்னை யார் கீழே விழ வைத்தது? இந்த தரைதானே, இதோ தரையை அடிக்கிறேன் பார் என குழந்தையை சமாதானப்படுத்தும் பெற்றோர் சிலர் உண்டு. அந்த குழந்தை அப்போதே தன் தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பேற்க வேண்டும் என முடிவு செய்து விடுகிறது. குழந்தைகள் தவறு செய்த போது அவர்களை திட்டாமல் அந்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்கும் பெற்றோர்களால் தான் பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியும். சொல்லுவது யாருக்கும் எளிய என்றாலும் சொல்லியவாறு செயலில் காட்டுவது அரிது. கடமையை மீறுவதற்கான சூழல்களிலும் சிலர் கடமையை மீறாமல் சூழ்நிலைகளை தன் வசப்படுத்துவது உண்டு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கடமைக்கும் பொறுப்புக்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவற்றுக்கு இடையேயான சமநிலையையும் தன் கடமை அல்லது எடுத்துக்கொண்ட செயல் கெட்டுவிடாமல் அதே நேரத்தில் அன்பும் இரக்கமும் கொண்டு செயல்பட வல்லவருக்கு உலகம் உரிமையுடையது என்றார் திருவள்ளுவர். நமக்கு அளிக்கப்பட்ட பணி அல்லது சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய முதன்மை செயலை செவ்வனே செய்து முடிப்பது கடமை. கடமையில் எந்தவித தொய்வும் அல்லது விதிமீறலும் இருக்கக்கூடாது. வெறும் இயந்திரத்தனமான விதிகளை மட்டுமே பின்பற்றாமல் மனிதநேயத்தோடும் பிற நலனை கருத்தில் கொண்டும் அதன் விளைவுகளை உணர்ந்து செயல்படுவோரே பொறுப்புணர்வு உடையவர்களாவர். தனி மனித பொறுப்புகள் சேர்ந்துதான் சமூக பொறுப்பாக வெளிப்படுகிறது. பல நாடுகளில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் முன் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாட்டின் சட்டதிட்டங்கள், சாலை விதிமுறைகள், சக மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே கற்பிக்கின்றனர். சட்டதிட்டங்களால் மட்டுமே ஒரு நாடு உயர்வடைவதில்லை, கடமையை உணர்ந்து அதை பின்பற்றும் மக்களால் தான் அந்த நாடு பெருமை பெறும். ஒரு மருத்துவரின் பொறுப்பின்மை உயிரை பறிக்கும். ஒரு வழக்கறிஞரின் பொறுப்பின்மை அப்பாவியை தண்டிக்கும். ஒரு பொறியாளரின் பொறுப்பின்மை கட்டிடங்களையே தகர்க்கும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானை வேந்தர்க்கு கடனே என்று பாடினார் மோசி கீரனார். பரந்த இடத்தை கொண்ட உலகம் வேந்தனாகிய உயிரை கொண்டுள்ளது. அதனால் இந்த உலகத்தாருக்கு நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று, இவ்வுலகிற்கு தானே உயிர் என்பதை அறிந்து அதற்கேற்ப மக்கள் நலனில் ஆர்வமுடையவனாக இருத்தல்.

0: அரசனுக்கு கடமையாகும் என்பது இப்பாடலின் பொருள். கடமையை மறப்பதும் கடமையை மீறுவதும் பெருமையல்ல. நமது தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சாட்டுவதும் சூழ்நிலையை குறை சொல்லுவதும் எளிது. ஆனால் என் வாழ்க்கையின் உயர்வுக்கு நான் மட்டுமே பொறுப்பு என நாம் என்று உணர்கிறோமோ அன்றே நமது வெற்றி பயணம் தொடங்குகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: நேரம் 6:15.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 6:15. அருளிசை கேட்கும் முன்
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் அது. இறைவனிடம் மனமுருகி செலுத்தும் தூய்மையான அன்பு மற்றும் வழிபாடுதான் பக்தி. கடவுள் மீது கொள்ளும் அதிகமான பற்று இறைவனிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவதுதான் பக்தி. நம் மனித பிறவி ஒரு ஒப்பற்ற பிறவி. மனித வாழ்க்கை குறையினின்று விலகி நிறைவாழ்வை பெற வேண்டும். அதற்கு கடவுளின் அருள் வேண்டும் என்ற சிந்தனையோடு அருளிசையின் முதல் பாடல் ஒலிக்கிறது.

ஒலித்த அந்த பாடலை பாடியது மீரா கிருஷ்ணா. நேரம் இப்போது 6:21. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை.

கேட்ட அந்த பாடலை பாடியது மின்மினி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். நேரம் 6:27.

0: ஒலித்த அந்த பாடலை பாடியது எல்லார் ஈஸ்வரி. கேட்ட பாடலுடன் அருள்செய் நிறைவு பெறுகிறது. பக்தியோடு இந்த நாள் நிறைவு பெறட்டும். நேரம் இப்போது 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். பட்டாணி பயிரில் பர்பூரியோ சீரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன்டாசும் 2 கிராம் கொண்டு விதை என்ற அளவில் விதை நீர்த்தி செய்ய வேண்டும். காப்பராக்சி குளோரைடு 0.25% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முள்ளங்கி கேரட்டில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம்புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம்புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்புரியோ சிலியம் லிலாஜினம் 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடைக்காலத்தில் ஒளிப்பொறியை நிறுவவும். தெளிப்பு நீர் பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும்.

குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.

இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள், இவற்றில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி மரம் குறித்து நிறைய விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக UPI விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர், கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திரு மோகனும், பள்ளிக் கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தாவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள தொகுதிகளை தவிர்த்து இந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 16 தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 17 தேதி நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்பப்பெற செப்டம்பர் 19 தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கோரி பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரனை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி, திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே பி முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மைபாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எங்க மைபாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. August 17 இருந்து வர்ற September 30 வரைக்கும் வினாடி வினா போட்டி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல பங்கு கொள்ளும் போது அவர்களுக்கு 4 வகையான வேல்யூஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாம யூத் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாராளுமன்றம் இந்த நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களோட திட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்க செலக்ட் பண்ணி நாங்க வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் January 12 அன்னைக்கு வந்து நாங்க புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
0: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குறிப்பாக குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தார்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 ஏக்கர் நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:55.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்

0: இயற்கையின் மொழி.
1: இமயமலை தினம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிமாலயா திவஸ் அப்படிங்கிற ஒரு நாளை கொண்டாட இருக்கிறோம். நீலகிரியை பற்றி பேசுறப்போ ஏன் ஹிமாலயா பத்தி பேச வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெண்டு மலை தொடர்களுமே நமது காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லணும். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயா மூன்றாவது துருவ பிரதேசம் அப்படின்னு சொல்றோம். நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். ரெண்டுமே தண்ணீர் கோபுரம், ரெண்டுமே பருவநிலையை கட்டுப்படுத்துவது, ரெண்டுமே மிகவும் மென்மையானது. ஹிமாலயா தினம் நமக்கு ஒரு பாடம் சொல்லி தருகிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மலைகளை சுரண்ட வேண்டிய வளம் அல்ல, மதிக்க வேண்டிய உயிர் சூழல் அப்படின்னு. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மலைகளின் அரசி அப்படின்னு தான் அழைக்கப்படுது. இரண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் கர்நாடகா, நடுநிலையா நீலகிரி மாவட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. மலைகளை சூழ்ந்த ஒரு ஊர் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். நீலகிரியோட அழகே வந்துட்டு மலைகள் தான். இந்த மலைகளை வந்துட்டு நம்ம பாதுகாக்கிறதுக்காக நிறைய மரங்கள் வளர்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சோலா கிராஸ்லாண்ட்ஸ் இருக்கு. சதுப்பு நிலம் கொண்ட ஒரு நிலமா வந்துட்டு நம்மளுக்கு மலைகளின் அரசி புகழ் பெற்றிருக்கா. சோ இந்த மலைகளை பாதுகாக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பண்ணாம இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நாள்ல கேட்டுக்கிறேன். இந்த மலைகள் நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு சிறந்த தூணா இருக்கு. மலைகள்ல வந்துட்டு இந்த மரங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு வந்துட்டு அமைச்சு தந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மரங்கள் வந்துட்டு மக்களுக்காக மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சிறந்த இருப்பிடமா கருதப்படுது. இந்த மரங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம இயற்கை பேரழிவு வர்றதுக்கான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மரங்களை நம்ம வெட்டுறோம். ஆனா அந்த மரத்தெல்லாம் வெட்டாம நம்ம பாதுகாத்து எவ்வளோ எவ்வளோ மரங்களை நட்டுட்டு வரோமோ அந்த அளவுக்கு இந்த நீலகிரி மாவட்டத்துல வந்துட்டு இந்த மலைகள் ஒரு சிறந்த இருப்பிடமா, ஒரு சிறந்த தூணா விளங்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த மலைகள் வந்துட்டு சதுப்பு நிலமா இருக்கு. அண்ட் மலை வந்தா இது வந்துட்டு இயற்கை பேரழிவு வர்றதுக்கான ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெண்டா நியூஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அது வராம தடுக்கணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட்டிடங்கள் கட்டாம, காடுகளை அழிக்காம, பொல்யூஷன் கிரியேட் பண்ணாம முடிஞ்ச அளவு மரங்களை இன்னுமே வளர்த்து மலையை வந்துட்டு பாதுகாத்து வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு சுற்றுலா ஸ்தலமாக நம்மளால மாற்றி அமைக்கலாம். நன்றி.
1: இமயமலை தினம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: ரொம்ப காமனா எல்லா சிஸ்டம் டாக்டர்ஸ் கிட்டையும் பேஷண்ட் கேட்கிற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நோய்க்கு வந்திருப்பாங்க, மருந்து கொடுத்துருப்போம். ஸோ கடைசியா ஒரு கேள்வி கேட்பாங்க, டாக்டர் இந்த மருந்து மட்டும் எடுத்தா போதும்ல, வேற எதுவும் பண்ண வேண்டாம்ல, இன்னும் சரியாயிரும்ல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எந்த சிஸ்டம் டாக்டரா இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரே பதில் தான், எந்த ஒரு நோயாக இருந்தாலும் மருந்து செய்கிற வேலை அப்படின்றது ஒரு 70-80% தான். அது கூட நீங்கள் வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகட்டும், ப்ராப்பராக வந்து டயட் எடுக்கிறதாகட்டும், சரியான நேரத்தில் தூங்குறதாகட்டும், சில நோய்களுக்கு ஸ்பெஷல் அட்வைஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வெரிகோஸ் வேணும்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்டாக்கிங்ஸ் போட சொல்லுவோம், இல்லை வந்து ஒரு லம்பார் ஸ்பான்டிலோசிஸ் லோ பேக்கேக்னு வரீங்கன்னா அப்போ வந்து லம்பார் பெல்ட் போட சொல்லுவோம், இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஹெமரோய்ட்ஸ் ஒரு மூலம்னு வரீங்கன்னா சிட்ஸ் பாட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பொதுவான அட்வைசஸ் ஃபாலோ பண்ணணும். அது கூட தான் ஹோமியோபதி மருந்துகள். எப்போ ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கக்கூடாது? சில நேரங்கள் இருக்குது, சில சூழ்நிலைகள் இருக்குது, அப்போ ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அது எப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை ஒரு சிவியரான ஒரு இன்ஜுரி, பயங்கர அடிபட்டிருக்கு, ப்ளீடிங் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் ஹோமியோபதி மெடிசனுக்கு எந்த ரோலும் இல்லை. ஸோ எமர்ஜென்சிஸ் அப்படின்னா அலோபதி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, ஒரு நோயுடைய கடைசி கட்டம், லாஸ்ட் ஸ்டேஜ் ஆர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் எனி டிசீஸ், எந்த நோய் வேணும் எடுத்துக்கோங்க, அது நல்ல முத்தின ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது வெறும் ஹோமியோபதி மருந்துகள் மட்டும் அங்கே உதவும் அப்படின்னு சொல்ல முடியாது. மூணாவது, சில கண்டிஷன்ஸில் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை, சர்ஜரி தான் லாஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நோய்களில் ஹோமியோபதி மருந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மூணு சூழ்நிலைகளில் ஹோமியோபதி மருந்து எடுக்கிறத தவிர்த்துக்கணும். அடுத்து சில விஷயங்கள், ஒரு ஹோமியோபதி டாக்டரா ஹோமியோபதி எடுக்க விரும்புறவங்களுக்கும் ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் சொல்ல விரும்புகிற சில அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. இப்போ ஹோமியோபதியில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் பார்த்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு அவங்களாம் மருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹோமியோபதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4000 மருந்து இருக்கு. ஒவ்வொரு மருந்துலையும் பல வீரியங்கள் இருக்கு, பொட்டன்சின்னு சொல்லுவோம், 30, 200, 1 mL இப்படின்னு நிறைய பவர் இருக்கு. ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு எந்த இடத்துல போய் வேலை செய்யுது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கு தான் தெரியும், எப்படி எடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும், இது எல்லாமே ஹோமியோபதி மருத்துவருக்கு தான் தெரியும். யூடியூப்ல சொல்றத பார்த்து நீங்க செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால சில விளைவுகள் ஏற்படலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, சில பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹோமியோபதி ஸ்டார்ட் பண்ணோன்னு ஆல்ரெடி அவங்க ரெகுலரா எடுத்துட்டு இருக்க அந்த மருந்துகளை டாக்டர்கிட்டயே சொல்லாம ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ ரெகுலர் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க, அதை நிறுத்தணும்னு விரும்புறீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க, அவங்க உங்களுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது, டோஸ் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஏதோ ஒரு நோய்க்கு வந்திருப்பாங்க, இப்போ நாங்கள் டெய்லி 5 சொட்டு எடுங்கன்னு சொல்லியிருப்போம், அதை எடுத்து பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ ஓகே, 5 சொட்டு எடுத்தால் நல்ல ரிலீஃப் இருக்குன்னு சொல்லிட்டு 10 சொட்டை அவங்களே மாற்றிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டோஸை நீங்களே சேஞ்ச் பண்ணாதீங்க, ஏன்னா அதோடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. நாலாவது, சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க, வந்து மருந்து வாங்கிடுவாங்க, அது அதுக்கப்புறம் ஃபாலோஅப்புக்கே வரமாட்டாங்க. ஸோ டாக்டர் வந்து 1 மாதத்தில் வாங்க, 2 வாரத்தில் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, பட் வராமல் தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, பல மாதங்கள் பல வருஷங்கள் அதே மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நோயோட எந்த ஒரு கட்டத்துலேயும் அந்த மருந்துகள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அதனால் டாக்டர் எப்போ ஃபாலோஅப் வர சொல்கிறாங்களோ அந்த டைமில் விசிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டரா நான் சொல்ல விரும்புகிற சில விஷயங்கள்.
1: நலமுடன் வாழ.
3: இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: காலைக்கதை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: ஒலித்தாந்த பாடல் தலைவன் தலைவி படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் குழுவினர் பாடியது. நேரம் இப்போது 7:08.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.

0: ஓ இல்லை, நம்மளுக்கு ஒரு பேங்காக, ஒரு ஃபோட்டோ ஆல்பமாக, ஒரு லைப்ரரியாக, ஒரு கல்வி கருவியாக, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுற ஒரு பெட்டியாக கூட நம்ம அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப் பர்மிஷன்ஸ். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எப்போன்னா ஆப் பர்மிஷன்ஸ் கொடுக்கும்போது தான். ஒரு ஒரு நம்ம புதுசாக ஒரு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதும் ஃபோனில் அது சில பர்மிஷன்ஸை கேட்கும். ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பாக இருந்தால் நான் உங்களோட ஃபோட்டோ கேலரி பர்மிஷன்ஸ் கேட்கும், மைக்ரோஃபோன் பர்மிஷன்ஸ் கேட்கும், லொக்கேஷன்ஸ் இது மாதிரி எல்லாமே கேட்கும். ஆனால் நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்புக்கு கான்டாக்ட் பர்மிஷன் எதுக்கு தேவைப்படுதுன்றதை யோசிக்கணும். ஆனால் ஒருத்தர் அவங்களோட மொபைலை தொலைச்சிட்டா அது வந்து மொபைல் மட்டும் தொலைச்சதா இருக்காது, அவங்களோட ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ், அவங்களோட இமெயில், பேங்க் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதை எல்லாமே சேர்த்து தொலைச்சதா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் டிஜிட்டல் உலகத்தில் நம்மளோட பாதுகாப்பை எப்படி நம்ம உறுதி செய்கிறதுன்றத கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்புக்கு நம்மளோட கேலரி பர்மிஷன் கொடுத்தா மட்டுமே போதுமே தவிர மற்ற லொக்கேஷன், கான்டாக்ட்ஸ், நம்மளோட மைக்ரோஃபோன் இதெல்லாம் ஆன் பண்ணுற பர்மிஷன் கொடுக்க தேவையில்லை. அதே ஒரு கேமிங் ஆப்பாக இருந்தால் நம்ம கேம் விளையாடுறதுக்கு எதுக்கு நம்மளோட லொக்கேஷன் அது கேட்குதுன்றத நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை. இப்போ ஒரு கேமிங் ஆப்பில் நம்மளோட லொக்கேஷன் கேமிங் ஆப்புக்கு எதுக்கு தேவைப்படுது? எதுக்குமே இல்லை. அதனால் நம்ம இந்த லொக்கேஷன் ஆப்பை எல்லாமே பர்மிஷன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். தேவையான பர்மிஷன்ஸ் மட்டுமே நம்ம வந்து ஆன் பண்ணுமே தவிர தேவையில்லாத பர்மிஷன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷிங் லிங்க்ஸ். அதாவது நம்ம ஃபோனுக்கு நார்மல் ஒரு கம்பெனி மூலமா வர மாதிரி போலியான மெசேஜஸ் வரலாம், இமெயிலில் வரலாம், எஸ்எம்எஸில் வரலாம், வாட்ஸ்அப் மெசேஜஸில் கூட வரலாம். ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி வரும். உதாரணத்துக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் செய்யலைன்றது வரும், உங்களோட பார்சல் வந்து பிளாக் ஆகிருக்குன்றத வரும். இது எல்லாத்துக்கும் அவங்க அது கூட ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட சர்வீசஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தப்பி தவறி கூட அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா நம்மளுக்கு மோசடி நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் வைஃபை மூலமா நம்ம டிரான்சாக்ஷன்ஸை பண்ணுறது. நம்ம எப்போவுமே ஒரு பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன அந்த வைஃபை மூலமா என்ன யூஸ் பண்ணுறோன்றத ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு பப்ளிக் வைஃபையை வச்சு பேங்க் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போது அந்த வைஃபை யாராவது ஹேக் பண்ணாலும் நம்மளோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு.
1: சட்டம் அறிவோம் நேயர்கள், இதுவரை சைபர் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசியங்கள் குறித்து வழக்கறிஞர் இனா ரஹ்மான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். மூன்று நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங் இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்திக் கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின்போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. CNG மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின், ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் வலாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக அடுத்தகட்ட பேச்சு நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின்போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த 5 பேருக்கு கன்கர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரண்யா சிறப்பு மண்டல குழுவை சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி டோமன் குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரென்ராஜ் ரத்தோட் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூடி FM 101.8. நேரம் இப்போது 7:25. குட் மார்னிங் நில்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

இன்றைய நிகழ்ச்சியில ஒரு அருமையான சிந்தனையோடு நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி புஷ்பா. அதாவது, அவசரம் வேலையை வேகமாக முடிக்கலாம், ஆனால் நிதானம் வந்து வேலையை சரியாக முடிக்க உதவும். வாழ்க்கையில் வேகம் தேவையான இடத்துல மட்டும்தாங்க இருக்கணும், நிதானம் வந்து தேவையான இடத்தில் தவறாம நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவசரமாக வாழ்வதை விட நிதானமாக சரியாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இன்றைய சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம பிரேக் ஃபாஸ்ட் ஷோ அதாவது குட் மார்னிங் நில்ட்ரீஸ்ல இணையலாம். முதல் பாடலாக வந்துட்டே இருக்கு அமரன் படத்திலிருந்து, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: ஒழித்த அந்த பாடல் அமரன் படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார், அரிச்சரன், ஸ்வேதா குரல்களில் கேட்டோம். ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் நேரம் இப்போது 7:30. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க குட் மார்னிங் நில் கிரீஸ்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

இன்னைக்கு குட் மார்னிங் நீல் கிரேஸ்ல ஒரு சூப்பரான சிந்தனையோட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சோம். அதாவது அவசரம் படுதல் குறித்து. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நேரம் போய்விடும் என்ற எண்ணத்துல எல்லாவற்றையும் மிக மிக அவசரமாக நாம வந்து செஞ்சு பல நேரங்கள்ல நமக்கே தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உருவாக்குற ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு உருவாகிறது. அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விதமான ஒரு செயல்னே சொல்லலாம். அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னா, தவறுகள் அதிகரிக்கும். அவசரத்தில் சில விஷயங்களில் நம்ம வந்து கவனிக்காம கூட விட்டுட்டு போயிடலாம். அதே மாதிரி ஒரு வேலைக்கு செல்கிறோம், இல்லை ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேலையோட தரம் வந்து குறைந்துடும். கவனம் செலுத்த முடியாத காரணத்தினால அந்த வேலை வந்து மறந்தும் போகலாம். அப்புறம் நம்ம அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருப்போம். அப்போ அதனால வந்து பல பொருட்களை, அதாவது புறப்படும் போது நமக்கு தேவையான பொருட்களை வந்து மறந்துட்டும் போகலாம். இன்னொன்று வந்து முக்கியமானது, மன அழுத்தம் வந்து ரொம்பவாக அதிகரிக்கும். அதாவது மன சோர்வை வந்து ஏற்படுத்தும். பிறருடன் வந்து தேவையற்ற பிரச்சனைகள், அதாவது ஏற்படும். பொறுமையின்றி நம்ம வந்து பேசுவதால் வந்து வார்த்தைகள் வந்து அவங்க வந்து தவறாக புரிந்து கொள்ள நேரிடும். சாலை பாதுகாப்பு அதுவும் வந்து பாதிக்கப்படலாம். முடிவு எடுப்பதில் வந்து சில சமயத்தில் வந்து அவசரத்தினால தவறுகள் கூட நேரிடலாம். இதனை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும், திருத்திக்கணும். அதாவது செய்ய வேண்டிய வேலைகளை முன்கூட்டியே வந்து நம்ம திட்டமிட்டு செய்யணும். கூடுதல் நேரத்தை வந்து நம்ம அதுக்காக ஒதுக்கணும். அதாவது ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யாமல் ஒன்றொன்றாக நிதானமாக செய்து முடிக்கணும். அதாவது வேலை தொடங்குவதற்கு முன்னதாகவே என்ன வேலை செய்யணும், எந்த நொடிகளில் எந்த நிமிஷங்களில் அந்த வேலையை முடிக்கணும்னு நம்ம வந்து முன்கூட்டியே யோசனை பண்ணிக்கணும். பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே வந்து நம்ம வந்து கிளம்புறதுக்கு புறப்படுறதுக்கு நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் நம்மளுடைய வழிவகைகளை. தவறு நடந்தால் வந்து நிதானமாக நம்ம வந்து இருக்கணும். சிறிது நேரம் அமைதியாக இருந்து நம்மளுடைய மூச்சு பயிற்சி செய்து நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைத்து வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து அவசரமில்லாமல் நிதானமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து தொடர்ந்து குட் மார்னிங் நீல் கிரீஸில் வந்து ஒரு பாடலை கேட்கலாம். ரெட்ரோ படத்துலேருந்து

0: ஒலித்த அந்த பாடல் ரெட்ரோ படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 7:37.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

குட் மார்னிங் நீலகிரி கேட்டி, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்ந்து வானிலை தெரிஞ்சுக்கலாம். நாம வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிக லேசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 17-19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 9-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் டீசலோடு

விலைநிலவரம் அதாவது பெட்ரோல் லிட்டருக்கு 107 ரூபாய்க்கும் டீசல் 99 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் 24 கேரட் பார்த்தீங்கன்னா 15,567 ரூபாய்க்கும் 22 கேரட் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கும் இன்றைய நிலவரப்படி விற்பனை செய்யப்படுகிறது.

குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

அந்த இருளடைந்த நிலவரையில் அடைப்பட்டு கிடக்கிறவரை பொற்காசுகளும் முத்தும் மணியும் எப்படி தம் பயனையும் மதிப்பையும் பெறுவதற்கு முடியாதனவாகி பெருமானமின்றி முடங்கிவிட்டனவோ, அப்படியே தன்னுடைய ஆற்றலும் முடங்கிவிட்டதாக தெரிந்தது அவருக்கு. பயன்படுத்துகிற வரையிலும் ஆற்றல் மதிப்பு ஒன்றுமில்லாமல் போகிற காசுகளைப் போலவே தானும் ஒன்றும் செய்ய முடியாமல் அடைப்பட்டு கிடக்க நேர்ந்த போதாத காலத்தை எண்ணி எண்ணி நொந்தார் அவர். படிகளில் இறங்கி கீழே சென்றார். கால் வைத்த இடங்களிலெல்லாம் பொன்னும் மணியும் மிதிப்பட்டன. நான் நடக்கும் ஓசையே தன்னால் கேட்பதற்கு பொறுமையற்ற ஒலியாக எதிரொலிப்பது போல் ஒரு பிரம்மை அவருக்கு உண்டாயிற்று. சக்கரவாள கோட்டத்து வன்னிமன்றத்துக்கு அருகில் காலாந்தகனை கொன்ற இரவை இப்போது அவர் மீண்டும் நினைத்து கொண்டார். வாழ்நாளிலேயே எதற்கும் நடுங்கி அறியாதவருக்கு இந்த சமயத்தில் அந்த பழைய நிகழ்ச்சியை நினைக்க நேர்ந்தால் உடம்பு புல்லரித்தது. அடடா, ஓர் ஆதரவும் எட்ட முடியாத அனாதையாக அல்லவா இங்கே அடைப்பட்டு விட்டேன்? நான் இப்படி அடைப்பட்டிருப்பது பைரவிக்கு தெரிந்தால் அவளிடமிருந்து எனக்கு ஏதாவது உதவி கிடைக்கலாம். வன்னிமன்றத்தில் இருக்கும் கபாலிகர்களையெல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு நள்ளிரவில் இந்த மாளிகையின் மேல் படையெடுத்து வந்தாவது என்னை காப்பாற்றி விடுவாள். ஆனால் அவளுக்கு இதை யார் போய் தெரிவிப்பார்கள்? இனிமேல் இந்த நிலவரைக்கு வெளியே உள்ள உலகத்துக்கு நான் செத்துப்போய்விட்டது போலதான். நான் இன்னும் வாழ்கிறேன், சாகவில்லை என்பதை உலகத்துக்கு நிரூபிப்பதற்கு இனி என் கையில் என்ன இருக்கிறது? இப்படி தனக்குள் என்னென்னவோ எண்ணியபடியே சிறைப்பட்ட புலியைப் போல சுற்றி சுற்றி அந்த நிலவரையில் நடந்தார் அவர். எது நடக்கவில்லையோ அது நடந்திருந்தால் என்னவென்று எண்ணி பார்க்கும் பொய்க்களிப்பிலும் அவருடைய மனம் ஈடுபட்டது. பெருநிதி செல்வரின் மனைவியும் வானவல்லி முதலிய பெருமாளிகை பெண்களும் அப்போது முத்துக்களுக்காக நிலவரைக்குள் வந்திராவிட்டால் தானே பெருநிதி செல்வரை இப்போது தன்னை அவர் அடைத்து போட்டிருப்பது போல அடைத்து போட்டுவிட்டோ அழித்து போட்டுவிட்டோ வெளியேறியிருக்கலாம் என்று எது நடக்கவில்லையோ அதை நினைத்தார் நகைவேழம்பர். அப்படி அவரை தான் அடைத்துவிட்டு தப்பியிருந்தால் இந்த நிலவரையின் இருண்ட மூலையில் அவர் என்னென்ன எண்ணி தவிப்பார் என்று எதிரிக்கு துன்பங்களை புனைவித்து கற்பனை செய்யும் பொய் சுகத்தில் சிறிது நேரம் வரை தன்னில் மறந்திருந்தார் அவர். குருட்டு கற்பனையாக கண்ணை மூடிக்கொண்டு இப்படி எண்ணியவாறே நிலவரையில் இருளில் நடந்தபோது எதிரே ஆள் உயரத்திற்கு நின்ற ஐம்பொன் சிலையில் தன் நெற்றி போட்டு இடித்து விண் விண் என்று தெரிக்கும் வலியோடு அலறினார் அவர். அந்த குரூரமான அலறல் ஒலி சுழன்று சுழன்று செய்த பாவங்கள் செய்தவனையே திரும்ப அணுகுவது போல நிலவரைக்குள்ளேயே எதிரொலித்தன. நெற்றியில் ரத்தம் கசிந்தது. புருவமேடுகள் வலி பொறுக்க முடியாமல் துடித்தன. இரண்டு கைகளாலும் நெற்றியை அப்படியே அழுத்திக் கொண்டு கீழே உட்கார்ந்தார் அவர். தான் அப்படி எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தோம் என்று அவருக்கே தெரியாது. நடுவில் ஒரே ஒரு முறை நிலவரையின் மேற்பக்கத்தில் கதவு திறக்கப்பட்டு திறக்கப்பட்ட வேகத்திலேயே மூடப்படுவது போல் ஓசை கேட்டது. அப்போது அவருக்கு இருந்த வலியின் வேதனைகளில் அந்த ஓசையையும் பொருட்படுத்த தோன்றவே இல்லை. அப்படியே கதவு திறக்கப்பட்ட ஓசையை பொருட்படுத்த தோன்றி இருந்தாலும் அவர் அதை பொருட்படுத்துவதற்குள் கதவு மூடப்படுகிற விரைந்த ஓசையும் கேட்டிருக்கும். அவர் பொருட்படுத்தியதற்கு பயன் ஒன்றும் கிடைத்திருக்காது. சிலையில் மோதி இடித்த இடத்தில் நெற்றிமேடு அப்பமாக வீங்கி இருந்தது. தளர்ந்த நடையில் ஒவ்வொரு படியாக மேலே ஏறி மீண்டும் கதவருகே அவர் சென்றபோது சிறிது நேரத்திற்கு முன் கதவு விரைவாக திறந்து மூடுவது போல் ஓசை கேட்டதன் காரணம் அந்த இடத்தில் அவருக்கு விளங்கிற்று. அங்கே கதவுக்கு கீழே இருந்த முதற்படியின் மேல் ஒரு மண் மிடா நிறைய சோறும் பக்கத்திலே

இன்னொரு மண் கலையத்தில் குடிப்பதற்கு தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றையும் அவை அங்கு அலட்சியமாக வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையையும் பார்த்தபோது நகைவேழம்பருக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. எனக்கு சோறு ஒரு கேடா என்று கத்திக்கொண்டே படிமேல் ஏறி நின்று அந்த மண்கலையத்தையும் மிடாவையும் காலால் ஓங்கி உதைத்தார் அவர். அவை படிகளில் உருண்டு உடைந்து சிந்தி சிதறின. அந்த சமயத்தில் மேலே பெருநிதி செல்வர் யாரிடமோ பேசிவிட்டு இறைந்து சிரிக்கிற ஒலியை கேட்டு அவருடைய கொதிப்பு இன்னும் அதிகமாகியது. அந்த சிரிப்பு தன் செவிகளில் கேட்க முடியாத தொலைவுக்கு ஓடிப்போய்விட வேண்டும் என்று அவர் நிலவரை படிகளில் கீழே இறங்குவதற்கு தாவிய போது உடைந்த மிடாவிலிருந்து அங்கே சிதறியிருந்த சோறு அவர் காலில் பட்டு நன்றாக சறுக்கிவிட்டது.

நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கேள சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: சிகரம் தொடு.
1: நேயர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ அந்த டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது, அதோட ஹையர் ஸ்டடீஸ் என்ன, அதோட சம்பள வாய்ப்பு பற்றி இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஸோ டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கு 10th படிச்சிங்கன்னா போதும். 10th வகுப்பு தான் அதுக்கு வந்து முக்கியமான கல்வி தகுதி. ஸோ 10th நேரடியாக முடிச்சதுக்கு அப்புறமேலு நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12th வகுப்பு முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து டிப்ளமா இன்ஜினியரிங் வந்து படிக்கிறதுக்கான முக்கியமான கல்வி தகுதி. ஸோ அந்த டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன், அதாவது கம்ப்யூட்டர் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதில் வந்துட்டு ஏதாவது ரிப்பேர் வந்து இந்த ஒர்க் பார்க்கறது வந்து இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியனில் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டெஸ்க்டாப் லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பராமரிப்பு இதில் வரும். நெட்ஒர்க் டெக்னீஷியன், இதில் பார்த்தீங்கன்னா லேன், ஒய்ஃபை, ரவுட்டர், ஸ்விட்ச் போன்ற நெட்ஒர்க் அமைப்புகளை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நெட்ஒர்க் டெக்னீஷியனில் வரும். ஐடி சப்போர்ட் டெக்னீஷியன், கம்பெனிஸில் வந்துட்டு கம்ப்யூட்டர் மற்றும் ஐடி தொடர்பான தொழில்நுட்ப இந்த ஹெல்ப் ஏதாவது வந்து வழங்குறது வந்து இந்த ஐடி சப்போர்ட் டெக்னீஷியனில் வந்துட்டு இந்த வேலையில் வரும். டெக்னீஷியன் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது வந்து சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் தொடர்பான எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இதில் சொல்யூஷன் வந்துட்டு கொடுக்குறவங்க தான் வந்து இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறவங்க. வெப் டெவலப்பர், இந்த வெப் டெவலப்பர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்துட்டு அவங்க உருவாக்குறது, அந்த வெப்சைட் வந்துட்டு எப்படி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெப் டெவலப்பரில் வந்துட்டு வரும். சாஃப்ட்வேர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது வந்து எப்படி வந்து கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு இந்த வேலையில் வரும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ட்ரைனி, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் மற்றும் சர்வீஸ் வந்துட்டு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வரும். டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்துட்டு என்னென்ன பதிவுகள் இருக்குது, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது எப்படி நிர்வகிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் வரும். மேலும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம் டெக்னீஷியன், இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி அந்த கேமரா எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னீஷியனில் வந்துட்டு எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்துட்டு இந்த சிசிடிவியில் வரும். இந்த வேலையை வந்துட்டு எந்தெந்த துறைகள் அதிகமாக வந்து இந்த டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா என்னென்ன நிறுவனங்கள் அதிகமாக வேலைவாய்ப்பு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள், சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் மேக்ஸிமம் நிறைய வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து தேவைப்படுறதுனால அந்த இடத்துலையும் வந்துட்டு அதிகமாக தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் மேக்ஸிமம் வந்துட்டு கம்ப்யூட்டர் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அங்கேயும் அதிக அளவில் தேவைப்படுது. நெட்ஒர்க் கம்பெனிஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கூடிய துறைகள். இல்லை அரசு வேலைவாய்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமா தகுதியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டெக்னீஷியன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசியில் நிறையா வந்துகிட்டே இருக்கும். டிஎன்பிசியில் கம்ப்யூட்டர் சார்ந்த மாதிரி என்னென்ன துறைகள் இருக்கோ

0: அதில் எல்லாமே வந்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், இது முடிச்சதுக்கப்புறமேல் வந்துட்டு நீங்கள் எம்இ, எம்டெக் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இது பேசிக் தான். இது முடிச்சதுக்கப்புறமேல நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்துட்டு டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேல அதுக்கப்புறமேலும் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட சேலரி வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் வந்து பிரபலமான படிப்புகள், அதாவது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான படிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஏ சைபர் செக்யூரிட்டி, பிடெக் கிளவுடிங் கம்ப்யூட்டிங், பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, உங்களோட ஹையர் ஸ்டடீஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சேலரி வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறமேலே நான் மேலே சொன்ன எல்லா ஹையர் ஸ்டடீஸுமே வந்துட்டு நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தனியார் துறையிலும் சரி அரசு வேலைவாய்ப்பு துறையிலும் சரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துட்ருக்கு. வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள் பேங்க் ஆஃப் இந்தியா 2026 சிறப்பு அதிகாரிகள் மற்றும் கடன் அதிகாரிகள் ஆகிய இரண்டு முக்கிய ஆட்சேர்ப்பு முகாம்களை அறிவித்துள்ளது. சிறப்பு அதிகாரிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 205. விண்ணப்பிக்க வேண்டிய தேதிகள் 10 செப்டம்பர் 2026 முதல் 25 செப்டம்பர் 2026 வரை. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் பேங்க் ஆஃப் இந்தியா தொழில் வாய்ப்பு பக்கம், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 291 பொது மற்றும் சிறப்பு அதிகாரி பணியிடங்களுக்கான இணையவழி விண்ணப்பங்களை தொடங்கியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 15, 2026 அன்று முடிவடைகின்றது. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் iob.bank.in மற்றும் மத்திய மீன்வள ஆராய்ச்சி மையத்தில் யங் ப்ரொஃபஷனல் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதி: விலங்கியல் அல்லது மீன்வளம் பாடத்தில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 21 முதல் 45 இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.cmfri.org.in. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 10, 2026.
3: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.

தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: முனைவர் சி அருணன் அவர்கள்.
1: 19ஆம் நூற்றாண்டு எத்தனையோ அளப்பரிய ஆளுமைகள் பலரை தமிழுக்கு தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலக்கிய உலகில் பலர் சூரியனைப் போல சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். அவர்களுள் அமரர் என போற்றப்படுகிற அருங்காவியங்கள் பல படைத்துச் சிறந்தவர் கல்கி என்னும் ரா கிருஷ்ணமூர்த்தி. காலத்தை பலர் காவியமாக வரைந்திருக்கிறார்கள். ஆனால் காலமே ஒருவரை காவியமாக வரைந்திருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர் கல்கி. தமிழ் வரலாறு தன்னை புதிதாய் எழுதிக்கொள்ள கல்கியை படைத்தது போலும். கல்கி வரலாறு போற்றும் வரலாற்று நாயகர். அவர் வாழ்ந்த காலம் 1899 1954 இடைப்பட்ட 55 ஆண்டுகள் மட்டுமன்று, முன்னர் 1000 ஆண்டுகளும் பின்னர் 1000000 ஆண்டுகளும் அவர் நீண்டு நிலைத்திருக்கும் பெரு வாழ்வை காலத்தின் துணையோடு காவியமாக வரைந்திருக்கிறார். அவர் எழுத்தாளர் மட்டுமல்லர், தமிழ் இசைக்காவலர், தமிழ் பண்பாட்டு மறுமலர்ச்சியாளர், தேசியம் வளர்த்த தேசபக்தர், வளர் தமிழுக்கு வளம் சேர்த்த தமிழ் கொடைஞர், தொடர் கதை மன்னர், மனிதநேயம் கொண்ட மாமனிதர். இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழுத்த காந்தியவாதி, அண்ணல் காந்தியடிகளினுடைய அடிபரவும் சீடர். காலத்தின் கரத்திலிருந்து காவியமாய் செதுக்கிய அவருடைய முப்பெரும் படைப்புகள், முதலாவது பொன்னியின் செல்வன், அடுத்தது சிவகாமியின் சபதம், நிறைவாக பார்த்திபன் கனவு என்று சொல்வார்கள். ஆனால் கல்கிக்கு காந்தியத்தில் விளைந்த அலை ஓசைதான் மிக பிடித்த காவியமாக இருந்தது. இதனை அவரே முன்மொழிகிறார். நான் எழுதிய நூல்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று 50 அல்லது 100 வருஷம் நிலைத்து நிற்க தகுதியுடையதென்றால் அது அலை ஓசைதான் என்ற எண்ணம் படிக்கும் போதே உள்ளத்தில் தானாக உதயமாயிற்று. அலை ஓசையை நான் எழுதியதாகவே எண்ணக்கூடவில்லை. அந்த பாத்திரங்கள் சேர்ந்து பேசிக்கொண்டு அவர்களுடைய அந்தரங்க ஆசாபாசங்களையும் உள்ள கிளர்ச்சியையும் வெளியிட்டு அலை ஓசையை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கற்பனை செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்றே என்னால் எண்ண முடியவில்லை. நம்மை போல பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்தவர்களாகவே தோன்றினார்கள். அவர்களை மறுபடியும் எப்போது எங்கே காணப்போகிறேனோ தெரியவில்லை என்று அந்த நூலினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வாஞ்சை அவரது மற்றொரு வரலாற்று நூலான சிவகாமியின் சபதத்திலும் தொடர்ந்து இடம்பெறுகிறது. சிவகாமியின் சபதம் என்னும் பெயர் தாங்கிய இந்த நூலை ஏதேனும் ஒரு வழியிலே கையில் ஏந்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் இது அபாரமான புத்தகம் என்று உடனே தீர்மானித்துவிடக்கூடும். 1000க்கு மேல் பக்கங்கள் உள்ள புத்தகம் அல்லவா? அதற்கு தகுந்த கணமும் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு பாரத்தையும் ஏறக்குறைய 12 வருஷ காலம் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருந்தேன். சிவகாமியின் சபதத்தில் கடைசி பாகம், கடைசி அத்தியாயம், கடைசி வரியை எழுதி முற்றும் என்று கொட்ட எழுத்தில் போட்ட பிறகுதான் 12 ஆண்டுகளாக நான் சுமந்து கொண்டிருந்த பாரம் என் அகத்திலிருந்து நீங்கியது என்று குறிப்பிடுகிறார். மேலும் சொல்கிறார், மகேந்திரரும் மாமல்லரும் ஆயனாரும் சிவகாமியும் பரஞ்சோதியும் பார்த்திபனும் விக்ரமனும் குந்தவியும் மற்றும் பல கதாபாத்திரங்களும் என் நெஞ்சத்திலிருந்து கீழ் இறங்கி போய் வருகிறோம் என்று அருமையோடு சொல்லி விடைபெற்று கொண்டு சென்றார்கள். ஆகா, அந்த பழந்தமிழ் நாட்டு பிரமுகர்கள் பெயருக்கும் புகழுக்கும் மிக்க ஆசை கொண்டவர்கள் போலும் என்றென்றும் அழியாத கற்பாறையிலே அல்லவா தங்களுடைய புகழை அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்து வைத்த காரியங்கள் நீடூழிக் காலம் அவர்களுடைய நினைவை நிலைநாட்டும்.

0: அமைந்திருக்கின்றன என்று காலம் தன்னை வரைந்த காவிய நுட்பத்தினை மிக அழகாக தன் சொற்பாறையில் செதுக்கியுள்ளார் கல்கி. காவிரி என்னும் பொன்னி நதிக்கரை தீரம் பல அற்புதங்களை இந்த பூமிக்கு அளித்திருக்கிறது. பொன்னியின் செல்வராக ராஜராஜனை குறித்து கல்கி எழுதிய சிறப்பினால் அவரே பொன்னியின் செல்வராகவும் ஆகிறார். வாழ்க்கையில் மட்டுமின்றி எழுத்திலும் அவருக்கு பொன்னி நதி நல்ல வழிகாட்டியிருக்கிறது. அந்த நதியின் நடை கல்கியின் எழுத்துக்களில் மின்னும், துள்ளும், ஆர்ப்பரிக்கும், அலைதெறித்து வான் ஏகும், கொஞ்சும் கெஞ்சும், கூத்தாடும், சற்றும் சளைக்காமல் நம்மை சத்தமே இல்லாமல் அழச் செய்யும், உடனே நம்மை தேற்றி அட அட இதற்கா அழுகிறாய் என்று தோள் தட்டி தூக்கி குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும், குதூகலமும் கொண்டாட்டமும் பொங்கச் செய்யும் காலம் தந்த அந்த காவியத்தை வாசித்து பார்த்தால்தான் இத்தனையும் புரியும். இதோ அதற்கென எடுத்துக்காட்டு. பொன்னி பொன்னியோடு கலக்கிறது. ஊவேசாவுக்கு தமிழ்தாத்தா என்ற சிறப்பு பட்டத்தை மரியாதை அடைமொழியை சூட்டியவர் கல்கி. தமிழ்தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாதையர் அவர்கள் சமூகத்துக்கு பேரன் பரிவுடன் எழுதி கொள்வது. பெரியவர்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இது என்ன புதிய பட்டமாக இருக்கிறது? இவன் யார் கொடுப்பது என்றா? அப்படியெல்லாம் தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சகலமும் அறிந்த பெரியாராகிய தாங்கள் நான் அளித்திருக்கும் பட்டத்தின் பொருத்தத்தை அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. முதலாவது, ஔவையாருக்கு எப்படி தமிழ்பாட்டி என்னும் பட்டம் பொருந்துமோ அதுபோலவே தங்களுடைய பிராயத்தினாலும் தமிழுக்கு தாங்கள் செய்திருக்கும் தொண்டினாலும் தமிழ் தாத்தா என்னும் பட்டம் தங்களுக்கு பொருந்தும். இரண்டாவதாக, மேற்படி பட்டத்தில் உள்ள இரண்டு இத்து எழுத்துக்களையும் நீக்கிவிட்டால் தாங்கள் தமிழ் தாதா ஆகிறீர்கள். நமது நாட்டில் பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து அகப்பட்ட நூல்களையெல்லாம் ஒழித்து வைக்காமல் அச்சிட்டு வெளியாக்கி 10,000+ பயன்படும்படி செய்த தங்களை தமிழ் தாதா என்று சொல்லாமல் வேறு யாரை சொல்வது? மூன்றாவது, ருசிகண்ட பூனை உரியை உரியை தாவும் என்பது போல் தமிழ் அன்பர்கள் இன்னமும் தங்களை நோக்கி தமிழ் தா தா, அதாவது தமிழ் நூல்களை தா தா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பொருத்தமான பட்டத்தை தாங்கள் அங்கீகரித்தே தீர வேண்டும். அப்படி அங்கீகரிக்காவிட்டாலும் நான் என்னமோ அந்த பட்டத்தால் தான் தங்களை அழைப்பேன். ஏனென்றால் மகா மகோபாத்தியாய முதலியவை வாயில் நுழைவதே கடினமாயிருக்க தமிழ் தாத்தா என்பதே தங்களுடைய தமிழ் வசன நடையைப் போல எளிதாயிருக்கிறது என்று காலத்தின் காவியமாக தமிழ் தாத்தாவை முன்னிறுத்தியிருக்கிறார் கல்கி. கல்கியின் கதைகள் தமிழ் மக்கள் மனதை எப்படி கவருகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு கை தோசைக்கு ஆட்டிக்கொண்டிருக்க மற்றொரு கை கல்கியின் கதையை விரித்து பிடித்து கொண்டிருக்கிறதையும், பிள்ளை தொட்டிலுக்கு ஒரு கையும் கல்கியின் கதைக்கு ஒரு கையுமாக பெண்கள் பிரித்து கொடுத்ததையும் பார்க்கிறோம். பள்ளி பையன்களும் பெண்களுமே பாடப்புஸ்தகத்துக்கு கீழ் கல்கியின் கதையை ஒழித்து வைத்து கொண்டு கருத்தாய் படித்து முடிக்கிறார்கள் என்பது உபாத்தியாயர்கள் சொல்லுகிற பெரும் புகார். பலசரக்கு கடை, மிட்டாய் கடை, மாங்காய் கூறுகள் விற்க வைத்திருக்கும் மாமரத்தடி, இதெல்லாம் போக சுருட்டு சிகரெட் புகைந்து கொண்டிருக்கும் ரயில் இரண்டாவது முதலாவது வகுப்பறைகளிலும் கல்கி கதைகளை வாசித்துக் கொண்டிருக்க காணலாம் என்று காலம் தன் காவிய நாயகனின் எழுத்தாற்றலை பதிவு செய்துள்ளது. மனிதர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள், ஆனால் காலத்தின் கணக்கில் அவர்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். மாறாக காலமே சிலரை தோற்றுவித்து தன்னை வரைந்து கொள்கிறது. அந்த காவியங்களுக்கு எல்லை என்பதே இருப்பதில்லை. அப்படி ஒரு காலம் வரைந்த காவியம்தான் நம் கல்கி. உலகம் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் கல்கி என்றும் நிலைத்திருப்பார். வாழ்க கல்கியின் படைப்புகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்கினார் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

மீரா திரைப்படத்திலிருந்து அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வரிகளில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய பாடலை கேட்டோம். இனி பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக ரக்ஷிதா சுரேஷ் பாடியுள்ள பாடல்.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ்.

0: வண்டுவன விநாயகர் திருக்கோயில், உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் மலர்விழி.
1: காலகாலமாக இந்திய தேசமெங்கும் விநாயகர் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். கிபி 5ஆம் நூற்றாண்டில் வராகமித்திரர் தன்னுடைய பிருஹத் சம்ஹிதையில் விநாயக பெருமான் பற்றியும் அவரது வழிபாடுகள் குறித்தும் சொல்லியிருக்கிறார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் புறப்பொருள் வெண்பா நூலில் விநாயகர் காப்புச்செய்யுள் இடம்பெற்றிருக்கிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் முத்தொள்ளாயிர காப்புச்செய்யுளில் கணபதி வாழ்த்து இடம்பெற்றது.

0: நரசிம்மவர்ம பல்லவனின் படை தளபதியான பரஞ்சோதியார் சாளுக்கிய மன்னனின் வாதாபி என்னும் தலைநகரில் இருந்து கொணர்ந்து இங்கு வந்து நிறுவினார். அன்று முதல் வாதாபி கணபதியானார்.
1: விநாயக பெருமான் 12 அவதாரங்கள் எடுத்து மண்ணுலக மானிடர்களையும் தேவர்களையும் காத்ததாக புராணங்கள் பகிர்கின்றன.
0: ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி திதி அன்று ஸ்ரீ விநாயக சதுர்த்தியாக இந்திய தேசமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: மாதந்தோறும் வரும் வளர்ப்பிறை தேய்பிறை 5 திதிகளுக்கும் 15 நாமங்களால் அழைக்கப்படும் விநாயகர் பற்றி அறிந்தால் உங்கள் விழிகள் வியப்புக்குறிகளாக மாறும்.
0: ஸ்ரீ விநாயகர் கோவில்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. கோவில்களில், குளக்கரைகளில், தெருமுனையில், அரச மரத்தடிகளில் என அனைத்து இடங்களிலும் நினைத்த மாத்திரத்தில் நின்று தொழுவதற்கு ஏற்ப இயற்கையாகவே அமைந்துள்ளது.
1: இந்த பிரபஞ்சத்தின் முழு முதல் கடவுளாக வணங்கப்படும் ஸ்ரீ விநாயகர் மாந்தர்கள் குறை களைய மண்ணில் வந்த மாதெய்வம். ஆம், முழுமுதற் தெய்வம் எனில் அது மிகையாகாது.

0: ஸ்ரீ விநாயகரின் ஒவ்வொரு அவதாரமும் தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதும் மண்ணில் வாழும் மாந்தர்களின் அல்லல்களை போக்கி நல்வழியில் உய்விப்பதே ஆகும்.
1: விநாயகர் முன்னால் பக்தர்கள் தோப்புக்கரணம் போடுவதற்கு இன்னொரு புராண நிகழ்வும் உள்ளது. அகத்திய முனிவர் கமண்டலத்தில் நீரோடு நீராடச் செல்கிறார். நீராடிவிட்டு கரையேறும் தருணம் காக்கை வடிவில் வந்த விநாயகர் அகத்தியரின் கமண்டலத்தை தள்ளிவிடுகிறார். கோபம் கொண்ட அகத்தியர் அந்த காக்கைக்கு சாபம் கொடுக்க முயன்ற போது ஒரு அந்தன சிறுவனாக விநாயகர் காட்சி தருகின்றார். அப்போதுதான் உண்மை விளங்குகிறது.
0: விநாயகர் உருவம் மாறி வந்தார் என்பதும் கமண்டலத்தில் அடைபட்ட காவிரியை பூமியில் ஓடச் செய்ய தந்திரம் புரிந்தார் என்றும் அறிகிறார். அகத்தியர் தனது தவறை உணர்ந்து தனது தலையில் தானே குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறார்.
1: இந்த புராண நிகழ்வே இன்று வரை விநாயகப் பெருமானை தொழுகின்ற போது நாமும் தோப்புக்கரணம் போடுகிறோம்.
0: விநாயகரின் இன்னொரு அவதாரம் வக்ரதுண்ட அவதாரமாகும்.
1: வக்ரதுண்டம் என்பது வளைந்த தும்பிக்கை என்ற பொருளாகும். காசி மாநகரில் துராசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் இடைவிடாத தொல்லைகள் தருகின்றான். அவர்கள் இந்த முறை அன்னை பார்வதி தேவியிடம் சென்று காக்கும் பொருட்டு முறையிடுகிறார்கள். அன்னை பார்வதி தேவி அந்த அசுரனை அழிக்கும் பொறுப்பை ஸ்ரீ விநாயகரிடம் ஒப்படைக்கிறார்.
0: விநாயகர் சிம்ம வாகனத்தில் ஏறி சென்று அவனை அழிக்கிறார். மகிஷாசுரவர்த்தினியை போன்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போரின் போது உபதேசித்த பகவத்கீதை மட்டும்தான் நாம் அறிவோம். ஆனால் விநாயகர் வரேண்ய மன்னருக்கு உபதேசம் செய்கிறார். அதுதான் கணேச கீதை அல்லது கணபதி கீதை என்று பெயர்.

0: வரேண்ய மன்னருக்கு விநாயகர் மகனாக அவதரித்து அவரது ஆணவத்தை அழித்து அவனுக்கு உபதேசம் செய்தார். உலகமென்றால் என்ன, மாயை என்றால் என்ன என்பதை விளக்குகிறார். வரேண்ய மன்னரின் விக்னங்கள் அதாவது துன்பங்களை தடுத்து காத்ததால் விக்ன விநாயகர் என்றும் அழைக்கப்பட்டார்.
1: மகோத்கட அவதாரம். காசிப முனிவரின் விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு மகனாக அவதரித்தார். அப்போது காசிராஜன் அரசருக்கு நராந்தகன், தேவாந்தகன் என்ற மகன்கள் இருந்தார்கள். காசிப முனிவரும் விநாயகரும் ஒரு யாகத்திற்கு செல்லும் போது அந்த இரண்டு அசுரர்கள் வழிமறித்தார்கள்.
0: விநாயகர் தன்னுடைய தலைக்கு மேலே இருந்த கலசத்திலிருந்து ஒரு தேங்காயை எடுத்து வீசினார். அந்த இரண்டு அரக்கர்களின் தலைகளும் சிதறின. அந்த நிகழ்ச்சியின் அடையாளமாகத்தான் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும் போதும் சிதறு தேங்காய் உடைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பிள்ளையாரை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் வழிபடுவதால் பிள்ளையார் குழந்தை பிள்ளைகளுக்கும் உகந்த தெய்வமாக கொண்டாடப்படுகிறார்.
1: அந்த வகையில் சென்னையை அடுத்த திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரி பெருமான் திருக்கோவிலில் கொலுவிற்றிருக்கும் வண்டுவன விநாயகர் பிரசித்தி பெற்றவராகின்றார்.
0: முன்பு ஒரு காலத்தில் வண்டுகள் மொய்க்கும் பெரும் காடாகவும் சோலையாகவும் இருந்த இடத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளியதால் வண்டுவன விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நிகழ்கிறது. வண்டுவன விநாயகரின் திருக்கோவிலில் உள்ள விநாயகரை தொழுது செல்லும் சில பக்தர்களை கேட்டோம். இதோ அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.
2: என் பேர் லாவண்யா, நான் திருக்கழுக்குன்றத்துல தான் வசிக்கிறேன். நானு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே வந்து இந்த கோவில் சுத்திட்டு இருக்கேன். எந்த பிரார்த்தனை பண்ணாலும் இந்த வண்டுவன விநாயகரை நினைச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, என் பையன் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பான். அவன் வந்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளே உனக்கு குழக்கண்டை பண்ற அப்படின்னு, அவன் வந்து இப்ப நல்லா ஆயிட்டான், இப்ப நல்லாவும் இருக்கான். அதே பெரிய உதாரணமா சொல்லலாம். இந்த வண்டுவன விநாயகர் நினைச்சு எந்த ஒரு மனசுல நீங்க என்ன நினைக்கிறோ அந்த வேலை கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.

0: பேர் உமா மகேஸ்வரி. நான் இந்த திருக்கழுக்குன்றத்துல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நாங்க வந்து வண்டுவன விநாயகருக்கு எங்க குடும்பத்துல வழி வழியா எங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வண்டுவன விநாயகரை வணங்கிட்டு வரோம். எங்க குடும்பத்துல எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த வண்டுவன விநாயகருக்கு முதல்ல கொழுக்கட்டை பண்ணி அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மத்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். எங்க குடும்பத்துக்கு ஒருத்தராவே எங்க வண்டுவன விநாயகர் இருக்காரு. இந்த கோவில்ல இந்த வண்டுவன விநாயகர் ரொம்ப விசேஷமானவர். எதை நினைச்சிட்டு நம்ம வந்து செய்யறோமோ அது நல்லாவே நடந்து நல்லபடியா நடந்துக்குவோம்.
1: பக்தர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்,
2: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். அருள்மிகு வண்டுவன விநாயகரின் பெருமையை கந்தர நிலமுள்ள கண்ணுத முதலாய் போற்றீம். மந்திர வடிவாய் நின்ற வல்லப கணேசா போற்றீம். அந்தரர் போற்றி செய்யும் திருக்கழுக்குன்றின் மேவு ஞான வண்டுவன விநாயகனின் துணையடி போற்றி போற்றீம். எல்லாம் வல்ல திருப்புர சுந்தரி உடனுரை வேதகிரி பெருமான் திருக்கோயிலிலே திருக்கழுக்குன்ற இங்கு தென்மேற்கு திசையிலே வண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். முதல் விழி நாட்டத்து இறைவனாகிய சிவபெருமானின் குமாரரே, மந்திர வடிவாய் உள்ள வண்டுவன விநாயகனே, அன்றாடம் பூஜைக்கு உரியவரே, இறைவா உன்னை போற்றுகின்றேன். வண்டுகள் மொய்க்கும் காடாக சோலையாக இருந்த இடத்திலே முதன் முதலில் விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே மற்ற சுற்றாலயங்கள், சிவபெருமான் சக்தி கோயில்கள் அதன் பின்னரே உருவானதாக ஆவண காப்பகத்தின் பதிவேடுகள் நமக்கு உணர்த்துகின்றன. சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நடைபெறுகிறது. இதே போல் ஆடி திருவிழா, நவராத்திரி என்று எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகர் வழிபாட்டுடனே தொடங்குவது முன்னோர்கள் கொண்ட முறைமையாகும்.
1: காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் விநாயக பெருமானிடமிருந்தே எல்லா பூஜைகளும் தொடங்குகின்றன. நிறைவு அடையும் போது லக்ஷ்மி விநாயகரிடம் பூஜைகள் நிறைவேறுகின்றன.
3: தொடக்கம் மட்டுமன்று முடிவும் இந்த விநாயகரிடம் இருந்தே முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதோ அந்த அர்ச்சகர் பாலாஜி அவர்களிடம் கோவிலின் சிறப்பு குறித்து கேட்போமா?
4: இவருக்கு இங்கு அபிஷேகம், சந்தன காப்பு, அலங்காரங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. வரும் சேவார்த்திகள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு பூஜை நமஸ்காரங்களை எல்லாம் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றால், மற்றும் மாலை 6 மணிக்கு அனைவரும் இங்கு தேங்காய் பழம் அர்ச்சனை, கொழுக்கட்டை, சுண்டல், பொரிய அவல் கடலை அனைத்தையும் கொண்டு வந்து நைவேத்தியமாக செய்து அனைவரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள்.
1: செழியனவர்களின் கருத்துக்கள் இதோ.
5: யானை முகத்தோனே, வண்டுவன விநாயகனே, திருக்கழுக்குன்றம் நகரில் திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரீஸ்வரர் ஆலயம் புகழ் பெற்றது. இதன் தென்மேற்கு திசையில் வேண்டுவோர்க்கு வேண்டுதலை நிறைவேற்றும் எங்கள் குடும்ப இறைவனுமான முழுமுதற் கடவுள் அருள்மிகு வண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். இறைவன் சிவபெருமானின் குமாரனே, மந்திர வடிவாய் வண்டுவன விநாயகராக நமக்கு காட்சியளிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு வண்டுகள் மொய்க்கும் காடாகவும் பூக்கள் பூக்கும் சோலையாக இருந்த திருக்கழுக்குன்றத்திலே முதன் முதலில் இந்த விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே இப்பகுதியில் மற்ற சுற்றுப்புறங்களில் உள்ள சிவபெருமான், இன்னும் பிற கோவில்கள் அதன் பின்புதான் உருவானதாக சித்திரை திருவிழாவின் ஆரம்பமாக தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் உள்ள ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் ஆடி திருவிழா, நவராத்திரி என எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகனின் வழிபாட்டுடனே தொடங்கப்படுகிறது, பழக்கமாகிவிட்டது. இந்த வண்டுவன விநாயகர் சுற்றுப்புற வியாபாரிகள் மற்றும் மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முதன் முதலில் அவருக்கு முதல் பூஜை செய்துவிட்டுத்தான் மற்ற நிகழ்ச்சிகளை செய்வார்கள்.
1: கோவில் வரலாறு பற்றி கூறுகிறார் குமரேசன் அவர்கள்.
6: வண்டுவன விநாயகர் ஆலயம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள தல விநாயகர். இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது சிவனுக்குரிய கோயில் ஆகும். இந்த கோயிலில் தல விநாயகராக வண்டுவன விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட திருத்தலம் இது. இங்கு வரலாற்று சிறப்பு மிக்க கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கவை பல்லவர் காலத்தது, சோழர் காலத்தது, பாண்டியர் காலத்தது என்ற வகைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. கல்வெட்டுகளில் இத்தலம் உலகளந்த சோழபுரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ள வண்டுவன விநாயகர் கோயிலினுடைய கோபுரமானது தங்க நிற வண்ணப்பூச்சால் மெருகூட்டப்பட்டுள்ளது. கோயில் உள்ளே வாசம் பொருந்தி அருள் பாலிக்கும் வண்டுவன விநாயகர் பக்தர்களுக்கு நாள்தோறும் நல்லருள் புரிகின்றார். ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து வண்டு விநாயகரின் அருளை பெறுகின்றனர். இது திருக்கழுக்குன்றம் மலை மீது அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இங்கு பட்சி தீர்த்தம் என்கின்ற ஒரு சிறப்பும் இடம்பெறுகிறது. ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இது அமைந்துள்ளது.
1: தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு கோவில்கள் மற்றும் இல்லங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.
3: வல்வினைகள் தீர்ப்பதில் வள்ளலானதால் விநாயகரை வினை தீர்க்கும் விநாயகர் என்றும் நம் முன்னோர்கள் அழைத்தார்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே என்றொரு பக்தி பாடல் நம் காதுகளில் ரீங்காரம் இடும்போதெல்லாம் அந்த விநாயக பெருமான் நமது கண்களுக்கு முன் தோன்றி காட்சி அளிப்பது போல் ஓர் தெய்வீக உணர்வு மேலிடுகிறது.
1: இந்த திருக்கோவிலில் வண்டுவன விநாயகர் முதன் முதலில் எழுந்தருளிய பின்னரே மற்ற சுற்று ஆலயங்களான சிவபெருமான், சக்தி கோவில் உருவானதாக இந்த திருக்கோவிலின் ஆவண பதிவேடுகள் பகர்கின்றன.
3: ஸ்ரீ விநாயக பெருமானை தொழுவோர் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் உயர்வு உண்டு என்பது
1: இந்த அகிலம் கண்ட உண்மைதானே.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா, திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் மலர்விழி. குரல் வண்ணம் விஜய், எம் சித்ராதேவி. படைப்பு ஆகாஷவாணி சென்னை.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேரம் இப்போது 8:45.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: டி
2: கடி
1: பேச்சு
2: நகைச்சுவை நிகழ்ச்சி.
1: நேயர்களே, டி கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
2: சென்ற வாரம்
3: என்ன கூப்பிட்டது கூட காதல் விளக்கம் 3 பேரும் அங்கேயே வெறிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி என்னத்த சீன போயிட்டு இருக்கு? ஐயோ, இது என்னது, ஒரே சேசிங் சீனா இல்ல இருக்கு? எப்ப இன்டர்வல் வரும்? டேய் வாங்கடா, அது வந்தா வரட்டு, வராட்டி போட்டோம், பிசினஸ் போயிடும்டா. உங்களை நம்பித்தாண்டா பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
4: இங்க நீங்க பெரிய தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டே டீயை குடிப்பீங்க.
2: இனி இந்த வாரம்

0: சரோஜக்கா ஷாக்காவாதீங்க. இதுக்கே போய் ஷாக் ஆனீங்கன்னா இனிமே நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க. அதாவது என்ன நடந்துச்சுன்னா ஒரு குட்டி பிளாஷ்பேக்ங்க. டே ராம்சாமி, என்றா போற போக்கு பார்த்தா அந்த கார் ஓட்டுற ஹீரோ தான் நம்ம ஹீரோயின எப்படியும் கரம் பிடிச்சு ஜெயிப்பார்னு நினைக்கிறேன்டா ராம்சாமி.
1: டே குப்புசாமி, அந்த பைக்ல போற ஹீரோ தான் ஹீரோயினை பிடிப்பாராட்டுக்கடா. ஏங்க நீங்க வேணா பாருங்க, பைக்ல போறவனுக்கு தான் பொண்ணு கிடைக்கும், கார்ல போறவனுக்கு பொண்ணு கிடைக்காது, ஒரு மண்ணும் கிடைக்காது.
0: எனக்கு எதுக்கு நீங்க முறைக்கிறீங்க? டே ராம்சாமி, நீ வேணா பாத்துக்கட, கார் ஓட்டுறவர் தாண்டா ஜெயிப்பாரு. ஏனுங்க நீங்க பைக் ஓட்டுறவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் கார் ஓட்டுறவர் தாங்க ஜெயிப்பாரு, வேணா பாத்துக்கோங்க. நீங்க எதுக்குடா இப்படி முறைச்சிட்டு வராங்கடா ராம்சாமி. டே
1: ஐயோ குப்புசாமி, ஒன்னு அடிக்கு போய் பக்கத்துல இருக்கிற மேல பட்டுருச்சேடா.
0: ஏனுங்க என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாருல, அவரு தான் கார் ஓட்டுறக்கு சப்போர்ட் பண்றாரு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏனுங்க அடிக்காதீங்க, எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறீங்க?
2: அதாவது
0: சரோஜக்கா, இதுல யார் ஜெயிப்பான்னு சப்போர்ட் பண்ணி பேச அதுக்கு நான் தான் ஒரு கேங்கு சொல்ல, இவர் தான் இன்னொருத்தர் சொல்ல, ஒரே கலகலப்பா ஆச்சு, ஒரே கைகலப்பா ஆயி போச்சு சரோஜக்கா. இப்ப என்ன பண்றது? ஆமா கடை என்ன இப்படி இருக்குது, அடக்கடவுல
3: குட்டி எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குமா? கிட்ட இல்ல பாஸ், நான் பாஸ் நீங்க.
4: மச்சான், தலைய தளபதி படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆயி தியேட்டரே சும்மா திருவிழா மாதிரி இதுல.
3: இதுக்கு எப்படின்னா தலையன் தளபதியும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்?
4: ஏய் சான்ஸே இல்ல மச்சான், முடியாதுன்ற.
3: சேர்ந்துட்டாங்க பாஸ்.
4: என்ன சொல்ற பாஸ்,
3: ஒருத்தன் தலை தளபதி பேர்ல சலூன் நடத்திட்டு இருக்கான் பாஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா, அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வள்ளியும் சொல்லியுமா இருப்பானா, இதெல்லாம் என்ன நாயம் பாஸ்? பாஸ் யார் அவன், எங்க இருக்கான்? அதோ வெள்ள சொக்கா போட்டு மொட்டையோட பிசினஸ் பேசிட்டு இருக்கானே அவன் தான் பாஸ். பாத்து பாஸ், அவன் அடி தாங்க மாட்டான். எப்படி தீயா வேலை செஞ்சேன் பாத்தியா?
5: வாழ்க்கையோட தத்துவம் புரியல, அதாகப்பட்டது. நானே என்ன, ரெண்டு பக்கம் இருக்கு, வாழ்க்கை என்ன இன்பம் துன்பம் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே. வானம் பூமி, இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது, வாழ்க்கையோட நோண்டி பாத்தீங்கன்னா.
4: தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச.
5: மரியாதை தெரியாத பசங்கப்பா,
3: பிளட் பிளட்.
5: தேங்க்ஸ் பா, உங்களை மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க.
3: டேய் நாங்க அதை விட மோசமா.
6: என்னடா இது ரத்தம்?
5: ஏய் யார தல தளபதி மேல கை வச்சீங்க?
6: என்னடா
7: இங்கடா
6: வாய்ஸ் மட்டும் வருது, ஆள காணும்.
0: நீங்க எதுக்கு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க சரோஜக்கா? பிசினஸ் ஆகல பாக்கல?
7: ஏண்டா உங்களுக்கு நக்கல் தானடா, இங்க நடந்ததெல்லாம் கண்ணுல பாத்துட்டு பிசினஸ் ஆகல என்ன கேக்குறீங்க? நாசமா போனவனுங்களா? என்னோட புத்த புது பாத்திரமெல்லாம் நொடுங்கி போய் நொறுங்கி போய் கிடக்குது, உங்களுக்கு பிசினஸ் ஆகலையான்னு நக்கலா கேக்குறீங்களா? என்னடா நடந்துச்சு, என்னத்தடா சொல்லி தொலைச்சிங்க, என் கடையை இப்படி தம்சம் பண்ணிட்டு போயிருக்கிறானுங்க. எங்க வந்தாலும் இப்படி உருப்பிட விட மாட்டேங்கிறீங்க, என்னத்தடா சொல்லி தொலைச்சிங்க, கல்லு மாதிரி மண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்காதிங்க, சொல்லி தொலைங்கடா.
0: அது ஒண்ணு இல்லைங்க சரோஜக்கா, அந்த காட்சி வேற பரபரப்பா போயிட்டு இருந்துச்சா.
6: ஹீரோ ஹீரோயின சேஸ் பண்ணாரா?
7: ஆமா.
0: நம்ம இன்னொரு ஆன்டி ஹீரோவும் ஹீரோயின சேஸ் பண்ணிட்டு இருந்தாரா?
8: ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை.
9: ஒருத்தர் பைக்ல துரத்த,
8: ஒருத்தர் கார்ல துரத்த.
9: ஹீரோயினை பிடிக்கவே முடியாக்கும், இத்தனைக்கு ஹீரோயின் ஓடிட்டு இருந்தது.
7: அதுக்கும் என் கடன் நொறுங்கினதுக்கும் என்னடா சம்பந்தம்?
9: அப்போ என் ஹீரோ ஹீரோயினை பிடிப்பாரா இல்ல
8: என்னோட ஹீரோ ஹீரோயினை பிடிப்பாரான்னு ஒரே சண்டைங்க.
9: அப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கும் போது நாங்க காம்ப்ரமிஷன் பண்ணலாம் தான் போனோம்.
7: போயிட்டு காம்ப்ரமிஷன் தானே பண்ணீங்க? டேய், டீ குடிக்கதான் கடைக்கு அனுப்புனீங்களா?
9: நான் தான் சொன்னேன்,
8: ஆரம்பத்துல நாங்க என்னவோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாங்க போனோம்.
9: சமாதானம் பண்ண தாண்டா போனோம். ஏன்டா மாத்தி சொல்ற ராமசாமி?
8: ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி பிரச்சனையை வளர்க்கறதுக்காக தான் போனோம். அதுக்கடையில
7: பிசினஸ் டெவலப் ஆகணும்னு சமாதானம் சொல்லத்தான் போயிருக்கீங்க, அப்புறம் டீ குடிக்க சொன்னீங்களாடா. இன்டர்வெலுக்கு அப்புறம் ஹீரோயின புடிச்சிடலாம்னு சமாதானம் பண்ணி டீ குடிக்க சொன்னீங்களா? நம்ம கடையில டீ குடிக்க சொன்னீங்க தானே?
8: அப்படின்னு தாங்க நாங்களும் நினைச்சு போனோம். அங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தாங்களா, அதுல ரெண்டு பேர் சண்டை போட்டு ரெண்டு கேங்கா மாத்திட்டானுங்க. ஒரு கேங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோ எங்க ஹீரோவன் தான் ஹீரோயின புடிப்பாரு அப்படின்னு அவனுங்க. இன்னொரு கேங் என்ன அப்படின்னா, ஆன்டி ஹீரோ தான் ஹீரோயின புடிப்பாரு அப்படின்னு அவனுங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுருந்தானுங்க.
9: ரொம்ப நேரம் வாய் சண்டையாவே போயிட்டு இருந்ததா?
8: நாங்க போயிட்டு தடுக்கலான்னு போனோமா?
9: அப்ப நான் சொன்னேன், ஏண்டா உங்களுக்கு வெக்கமா இல்லையா, பாத்துட்டே இருக்கிறீங்களே, நீங்க போய் ஹீரோயின சேஸ் பண்ண வேண்டியதானே நான் சொன்னேன்.
8: நான் மட்டும் சும்மா இருப்பேனா? அந்த ஆன்டி ஹீரோ கேங் இருக்காங்கல்ல, அவங்கிட்ட போயிட்டு அட வெக்கங்கட்டவங்களா, அவனுக்கு மட்டும் போறானுங்க, நீங்க மட்டும் சும்மா இருக்கீங்களே, நீங்களும் போய் ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன்.
7: அப்புறம் என்னடாச்சு?
9: அப்புறம் எல்லாரும் தியேட்டர் ஸ்கிரீனை நோக்கி ஓடிட்டாங்கன்னா பாருங்க, ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு
8: ஸ்கிரீனை கிழிச்சிட்டு ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு போயிட்டானுங்க.
9: ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சரஜக்கா.
7: என்ற சந்தேகம் உனக்கு?
9: கேட்டா திட்டக்கூடாது.
7: திட்டுற மாதிரி வேலையாட பண்ணிட்டு வந்துருக்கீங்களே.
9: ஸ்கிரீனை கிழிச்ச உடனே ஹீரோயினையும் எல்லாத்தையுமே காணாம போயிடுச்சு ஐயா. அப்ப அந்த ஹீரோயின் எங்க போயிருப்பாங்க?
7: வெக்கம் கேட்டவனுங்க அவனுங்க இல்லடா.
9: பின்ன யாரு?
7: அதுதான் சொல்லிட்டேன்ல, அவனுங்க இல்லன்னு.
8: ஒரு சமூக சேவை செஞ்சு தப்பாடா?
7: ஏதுடா சமூக சேவை?
9: என்ற ஹீரோக்கும் அவங்க டீமுக்கும் சப்போர்ட் பண்ண தப்பாடா ராமசாமி, என்னடா இது? ஆமா, அவங்க ஹீரோயின் புடிச்சதுக்கும் இந்த கடவுணச்சதுக்கும் என்ன சம்பந்தம்?
7: அதத்தான் நான் கேக்கணும், அத நீ திருப்பி எங்கிட்ட கேக்குறியா? மக்கு சாம்பிராணிங்களா, அங்க நீங்க கிளப்பி விட்ட கூத்துதான் இன்னைக்கு என் கடையில வந்து முடிஞ்சிருக்குது. ஆட மக்கு பண்டாரங்களா, ஆட மக்கு பண்டாரங்களா. அவனுங்க ஸ்கிரீனை கிழிச்சு அந்த ஸ்கிரீன் வழியா என் கடைக்குள்ள நுழைஞ்சு என் கடையே தம்சம் பண்ணி ரெண்டாக்கி இன்னைக்கு ஒன்னு இல்லாம பண்ணிட்டு போயிட்டானுங்க. உங்களை நம்பி எல்லாம் ஒரு கடையை திறந்தா இந்த கதி தாண்டா. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும்.
10: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு.
11: ஆமா,
10: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் என் கூடவே உங்களுக்கு என்ன
11: பண்ணுவோம்?
10: நீயே யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு?
11: என்ன என்ன தெரியல உனக்கு?
10: ராணி
12: சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
10: அது யாருப்பா?
11: அவர்தான்
10: தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ
11: எடுக்கிறேன்.
10: சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
11: இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாலு வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீ?
10: என்னடா, நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா? இப்ப சாப்பிடணுங்க. எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்பியா
11: சாப்பிடுங்க.
10: இது யாரா? நம்ம வயலுக்கப்பா கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது.
11: லாரியாமா?
12: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு.
11: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன் தெரியாம போச்சுப்போ. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா.
12: சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன்.
11: தேங்க்ஸ்ப்பா.
12: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.
7: இந்த துக்கத்திலையும் என்னத்தடா தேடி தொலைறீங்க?
9: அது கிடைக்கவே மாட்டேந்து சரஜக்கா.
7: என்னடா வேணும்?
9: அந்த ஹீரோயின் இருக்குதுல்ல, ஹீரோயினி.
7: ஆமா,
9: அந்த படத்துல ஒரு சாக்லேட்ட ஒன்னு புடிச்சிட்டு லச்சக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டு கிடந்துச்சு. அத பார்த்ததும் எனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. அது எங்க? இந்த அது எங்க? அதே காணோமே இந்த கடைக்குள்ள.
7: என்னது?
9: அந்த ஹீரோயினி கையில ஒரு சாக்லேட் வச்சுக்கிட்டு லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவும் எனக்கே ரொம்ப ஆசையாயி உடனே உன் கடைக்கு வந்து ஒரு சாக்லேட் சாப்பிடலான்னு பார்த்தா அதை காணோம். இப்ப அதைத்தான் தேடிட்டு இருக்கிற. அது எங்க இருக்குதுன்னு ஒன்னாச்சு ஒரு சின்ன பீஸாவது கிடைக்குமா?
7: ஏன்டா என்னோட கடையில இருக்கிற பொருள் ஏதோ காணும் தேடுவேன்னு நினைச்சா சாக்லேட் கேக்குற சாக்லேட் என்ற கடையே மெல்ட் ஆகி கொளன்னு கிடக்குது. உனக்கு சாக்லேட் வேணுமா? ஏடா அந்த உருட்டுக்கட்டையே
9: எதுக்குடா உருட்டுக்கட்டை எடுக்கிறாங்க? வாடா வெளிக்கடையில் இருக்கான் ட்ரை பண்ணலாம். வாடா
8: வாடா ஓடலாம்,
9: வாடா ஓடிடலாம்.
7: ஏன்டா நேசமணி உனக்கும் மறுவாதி கிடையாது.
10: போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் யாரு? குழந்தைகளுக்கு ட்ரில் சொல்லி கொடுக்கற ட்ரில் மாஸ்டர் யாரு?
13: என்னன்னு நீ வெளியுலகமே தெரிய மறந்துட்டீங்க. சினிமாவுல டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர். ஓ ரிங் மாஸ்டர் சொன்னாதான் சிங்கமே படிக்கட்டுல கால் எடுத்து வைக்க. மறுபடியும் சொன்னாதான் இன்னொரு கலத்து இப்படி வைக்க. அங்க மட்டும் மாஸ்டர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, காலை படிக்கட்டுல வைக்காது.
10: தனியா பேசணும். என்ன சிங்கம் கதையை சொல்லி சண்டை இழுத்துட்டு என்ன கொல்ல பாத்தியடா? பாடுறா இங்க பாடுறா. பார்த்தேன் சும்மா போறேன்.
7: கொஞ்ச நெஞ்சமா காசு சேர்த்தி சேர்த்தி வச்சு இன்னைக்கு பெருசா ஒரு தொழில் பண்ணலாம் நினைச்சு வந்தனே. இருக்கிற கொஞ்ச நெஞ்சமும் போச்சே இந்த நேசமணியை நம்பி, இவனுங்களை நம்பி. ஆண்டவா,
14: நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் சந்திக்கலாமுங்க. நன்றிங்க.
15: இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் நேசமணியாக ஜி சரவணன், சரோஜாவாக வி கவிதா, ராமசாமியாக கே கார்முகில், குப்புசாமியாக ஆர் ஜெய் ராகவேந்திரா, அமைப்பில் உதவி ஆர் ஜெய் ராகவேந்திரா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 9 மணி. நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ ராகங்கள், வில்லேஜ் வைப்ஸ்.

நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கரகாட்டக்காரன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியோன் வித் ஊட்டி FM 101.8.

0: ஒழித்த அந்த பாடல் கரகாட்டக்காரன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள்ல கேட்டோம். இளையராஜாவோட இசையமைப்புல
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: மண்ணின் வாசமும் மனதின் நேசமும் இசையில் கலந்த பாடல்களாக இது வில்லேஜ் வைப்ஸ். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்

யாருக்கு சூன்யம் வைக்கணுமோ அவனோட காலடி, மண், முடி, நகம் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் எடுத்துட்டு வா அப்படிம்பார். இது மட்டும் இல்லை, அழுக்கு துணி, வேறு மனித உருவம் மாதிரி செய்யப்பட்ட பொம்மை இதையெல்லாம் கூட மந்திரவாதிகள் பயன்படுத்துறது உண்டு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மனிதனுடைய முடி, நகம் இதெல்லாம் வெட்ட வெட்ட வளருது இல்லையா, அதனால் அதுக்குள்ளே உயிர் இருக்கிறதாக ஆதி மனிதர்கள் நம்பியிருப்பாங்க. அதனால் மனுஷங்கிட்டேருந்து அதெல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அதுகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தொடர்ந்து வந்து அதோட விளைவாக தான் இன்றைக்கி மந்திரவாதிகள் நகத்தையும் முடியையும் எடுக்கிறாங்க. அந்த நகத்துக்கும் முடிக்கும் ஒரு பாதிப்பு உண்டாக்குனா அது சம்பந்தப்பட்டவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்க நினப்பு. அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நம்பிக்கைகள் தான் இன்றைக்கி நகம், முடி இதையெல்லாம் மற்றவங்க கண்ணில் படும்படி போடக்கூடாது அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாகி விட்டுது. ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த பேரை வச்சு அவனோட ராசி பலனை கணித்து அவனுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட நேரத்தில் அவனுக்கு சூன்யம் வச்சா அது உடனே பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, சூன்ய தகட்டில் பேரை எழுதி புதைக்கிறதும் உண்டு. இதனால தான் பெண்கள் வந்து கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டுதான். அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் இன்றைக்கி ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊரில்

கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டுதான். அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் இன்றைக்கி ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில் சொல்கிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊரில்

0: கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டுதான். அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் இன்றைக்கி ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊரில், நம்ம ஊரில் ஏற்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள் மூட நம்பிக்கைகளை எவ்வளவோ குறைச்சிருக்குது. இருந்தாலும் ஏமாந்து போகிறவங்க இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைகளை கூட ஏமாத்துறது கஷ்டம். ஒரு குழந்தை கேட்டு தான், ஏன்ப்பா பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான். ஓ கிடைக்குமே அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டு தான் குழந்தை. ஓ கிடைக்கும் அப்படின்னாராம். அப்படின்னா நீ வச்சிருக்கிற பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒரு பேனாவை வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தை.
1: சைபால் வழங்கிய தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

நிலையத்தில் நேரம் கரெக்டாக 9:15 ஆயிடுச்சுங்க. நேரில் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள் என்ற நிகழ்ச்சியில் வில்லேஜ் வைப்ஸ் கோல்டன் ஹிட் சாங்ஸ். 80s 90s காலகட்டங்களில் ஹிட் சாங்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி கேட்டு என்ஜாய் பண்ணி போகிறீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தர்மதுரை படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க. அது ஊட்டி FM 101.8.

0: தர்மதுரை படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இளையராஜாவோட மியூசிக்ல
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: 91.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

நேரம் இப்போது 9:32. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் இன்றைக்கான உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான காய்கறி பழங்கள் கீரைகளுடைய விலை நிலவரம் கேட்கலாம். கத்தரி 38 ரூபாய், வெண்டை 38, தக்காளி நாட்டு ரகம் 28, அவரை 62, புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 48, சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 48, கொத்தவரை 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 40, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 64 ரூபாய், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முருங்கைக்காய் 34 ரூபாய், தேங்காய் 65, மாங்காய் 100, வாழைக்காய் 45, சேனை கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரைவள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 50, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 35, பீட்ரூட் 45, நூல்கோல் 40, டர்னிப் 40, முட்டைகோஸ் 25, காலிஃப்ளவர் 40, பட்டாணி 120 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 200, இஞ்சி 150, கறி பீன்ஸ் 70, புஷ் பீன்ஸ் 70, டபுள் பீன்ஸ் 84 ரூபாய், ஊட்டியவரை 110, கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 50, ப்ரொக்கோலி 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கறிவேப்பிலை 40, கொத்தமல்லி 70, புதினா 60, கீரைகள் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழை தண்டு 10, வாழை இலை 50, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 40, மக்காச்சோளக்கதிர் 30, எலும்புச்சம்பழம் 210, கொய்யா 80, பப்பாளி 50 ரூபாய், மாதுளம்பழம் 140, திராட்சை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் 50, வாழைப்பழம் ரஸ்தானி 60, வாழைப்பழம் மோரிஸ் 45, வாழைப்பழம் நேந்திரன் 50, வாழைப்பழம் செவ்வாழை 90, வாழைப்பழம் கற்பூரவள்ளி 50, ஆப்பிள் 220 ரூபாய், ஆரஞ்சு 130, சாத்துக்குடி 100, அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேரில் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து வில்லேஜ் வைப்ஸை தாங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. கோல்டன் ஹிட் சாங்ஸ், 80s 90s சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்ததாக வரப்போகும் பாடல் மண்வாசனை படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே சமஹிட்டு.

0: மண் வாசனை படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. நேரம் இப்போது 9:40.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

ஒலிதா அந்த பாடல் முந்தானை முடிச்சு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. நேரம் இப்போது 9:46.

ஒலித்த பாடல் பசும்பொன் படத்திற்காக சுஜாதா கிருஷ்ணச்சந்தர் இணைந்து பாடியது வித்யாசாகரோட இசையமைப்பில் கேட்டோம். நேரம் இப்போது 9:52.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் அமையப்போகும் தலைப்பு, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என நினைப்பது ஆரோக்கியமான சிந்தனையா அல்லது தேவையற்ற தயக்கமா? இந்த தலைப்பின் கீழே நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பேசலாம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
1: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
3: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 மட்டும்.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
1: நேரம் 10:30 நிமிடம்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். உழவர் மனம். இன்னைக்கு உழவர் மனித நிகழ்ச்சியில நிறைய உழவர்களை சந்திச்சு அவங்களுக்கான விருப்பப்பாடல கேட்க இருக்கிறோம். முதல்ல யாரு எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டலாம்
1: சார். என் பேர் பாபங் சார். நான் நஞ்சநாடு ஊர்ல இருக்கேங்க சார். விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
2: ஓகே, எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் இப்போ ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
2: இப்போ விவசாயத்துக்கும் வந்து வேற தொழிலுக்கும் என்ன மாதிரி வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க
1: சார்? விவசாயம்னா கண்டிப்பா தண்ணி நம்பி இருக்கணும் சார். வேற இது என்ன, கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் இருக்காம பாத்துக்கலாம். விவசாயத்துல தண்ணி தான் மெயின். கொஞ்சம் கஷ்டப்படுற அளவுக்கு கடைசியில ஏதாவது ஒரு முதலீடு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில பாத்துட்டு இருக்கேங்க சார். அதனால அதை நம்பி நிறைய பேர் உலகோட விவசாயம் நம்பிதான் இருக்காங்க. அவங்களுக்கு அது நம்மளால ஏதாவது முடிஞ்சதை உதவி பண்ணலாங்க, அந்த ஒரு எண்ணமும் இருக்கு.
2: தோட்டத்துல என்ன பயிர் போட்டிருக்கீங்க சார்?
1: கேரட் போட்டிருக்கீங்க சார்.
2: கேரட் பயிர் முடிஞ்சோடனே அடுத்தது என்ன பயிர்
1: போட்டு? கேரட் போட்டு முடிஞ்சிட்டு கிழங்கு போடலான்ட்டு ஐடியா இருக்கேங்க சார். இன்னும் முடிவு பண்ணலங்க சார்.
2: ஓகே, இப்ப இந்த நமக்கு வந்து இந்த கேரட்டு அப்புறம் இந்த கிழங்கு இதெல்லாத்தையுமே வந்து பயிரில ஏற்ற காலம் அப்படின்னா என்னென்ன காலத்தை எப்படி எப்படி நம்ம பயிரிடணும்?
1: இப்ப வந்து ஏப்ரல் பெப்ரவரி மாசம் மாசத்துல மழை அடிச்சிட்டுன்னா அப்பவே போடலாங்க சார். மழை கம்மி கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா இங்க மார்ச் முடிஞ்சு ஏப்ரல்ல ஏதாவது மழைக்காக பாத்துட்டு இருக்கோங்க சார். இனி அடுத்தது வந்து மே மாதம் ஜூன் ஜூலைல ஒரு போக போடுவோம் சார்.
2: விவசாயியா இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
1: சார், நீ எனக்கு பிடித்த பாடல் சொல்ல முடிச்சா நீ உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏதாவது ஒரு பாடல் போட்டுருங்க சார்.

0: சார், நாங்க பேர் செல்வராஜ் சார். நாங்க பரிமந்தி வில்லேஜ், நாங்க விவசாயம் பண்றோங்க.
1: ஓகே, தோட்டத்துல இப்ப என்ன பயிர் போட்டிருக்கீங்க
0: சார்? கேரட்டு, பீட்ரூட், பீன்ஸ், நம்ம ஏரியால எல்லாரும் இருக்கு சார்.
1: தண்ணி நீர் பாய்ச்சல் முறை எப்படிங்க, என்ன பண்றீங்க
0: சார்? நீர் பாய்ச்சல் முறையில கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு சார். நம்ம நைட் எல்லாம் காவல் காத்து தான் ஓட்டணுங்க. இந்த வர்ற தண்ணியில அங்கங்க அணை போட்டுட்டு எல்லா இது பண்ணி ஓட்டிட்டு இருக்கோங்க.
1: நோய் தாக்குதல் அப்படின்னா என்ன வகையான நோய் எல்லாம் தாக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
0: சார். இப்போ கொஞ்சம் இந்த வெயில் ஆனதுனால அவ்வளவு இப்ப தாக்குறது இல்லைங்க. நம்ம இந்த மழை டைம்ல தான் நிறைய இந்த இதெல்லாம் தாக்குவோம்.
1: ஓகே ஓகே, சரிங்க. ஒரு விவசாயி உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல் சொல்லுவீங்க, எந்த படத்துல இருந்துங்க
0: சார்? நல்ல இதுக்குள்ள போட்டு போட்டு விடணும் சார். விவசாயத்தை பத்தி

0: டேவிட், என் பேரு சார். அது விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க, 15 வருஷமா பண்றேங்க. இப்ப வந்து இது கேரட்,
1: கேரட் வந்து நமக்கு பயிரிட ஏற்ற காலம் அப்படின்னா எந்த காலத்துல நம்ம நல்லா பயிரிடலாம்?
0: டிசம்பர் அந்த டைம்ல பனி டைம் டைம்ல வந்து நல்லா ஒரு இதா இருக்குங்க. ஏன்னா நிறைய விளைச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா இது என்ன சிலதா போன 2-3 மாசமா வந்து டெல்லியில இருந்து கொண்டு வந்தாங்க. நம்ம இங்க இருக்க நீலகிரி விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து இதாயிருச்சு. நீலகிரி விவசாயத்தை நம்ம காப்பாற்றணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் விவசாயிகளாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டருக்கு எல்லாமே இருக்கு. இப்ப என்னதான் கம்ப்யூட்டர் இதில் வேலை செஞ்சா கூட நாளைக்கு இந்த விவசாயம் தாங்க சாப்பாடு கிடைக்கும். நம்ம ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடுக்கு இல்லாத டைம்ல தான் அந்த விவசாயியோட அருமை தெரியும்.
1: கண்டிப்பா அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த படத்துல இருந்துங்க?
0: விக்ரம் படத்துல இருந்து ஏதாவது இருக்கும்.

0: ஏழு
1: வருஷமா. இப்ப தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க
0: சார்? பீன்ஸ், பீட்ரூட், பூண்டு, முள்ளங்கி.
1: பீன்ஸ் வந்து நோய் தாக்குதல் அப்படின்னா என்ன மாதிரி நோய் எல்லாம் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க
0: சார்? இப்ப மழை இல்லாம போது வெயில் ஆகும்போது அவ்வளவு தாக்குதல் இல்லைங்க சார். மழை பெய்ஞ்சாதான் டெய்லி ஒரு நாள் விட்டு மருந்து அடிக்கணுங்க. இப்ப அவ்வளவு மருந்து இல்ல, ஒண்ணும் அவ்வளவு இல்லைங்க. வெயில் அடிக்கும் போது அவ்வளவு இல்லைங்க, வாரத்துக்கு ஒரு நாள் மருந்து அடிச்சு போதுங்க சார். மூணு மாசம் 90 நாள் 3 மாசம் கரெக்டா.
1: இப்ப அறுவடை ஆயிடுச்சுன்னா எப்படி நீங்க விற்பனை? நீலகிரியிலேயே விற்பனை கொண்டு போவீங்களா இல்ல கீழே கொண்டு போயிருவீங்களா?
0: இல்ல மேற்குலங்க சார்.
1: உங்களுக்கு விருப்ப பாடல் அப்படின்னா எந்த பாடல், என்ன படம்?
0: அந்த பழைய பாட்டுல நல்ல பாட்டா போட்டு விடுங்க சார்.

0: தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில், எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்.
1: என் பேர் வந்துட்டு மோகன் பேசுறேங்க. நான் வந்து தாம்பட்டியில வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் பீட்ரூட் கேரட் எல்லாம் போட்டு இருக்கேன் தோட்டத்துல, ஒரு 2 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெயில்ன்றதுனால வந்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம அப்படியே தண்ணி கிடைக்கிற தண்ணியை வச்சு நம்ம அப்படியே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க.
2: இப்போ கிடைக்கிற தண்ணி அப்படின்னா நீங்க வந்து போர் போட்டிருக்கீங்களா இல்ல எப்படி? இது மழை நம்பிதான் வந்து விவசாயம்?
1: இல்ல இல்ல, மழை நம்பிதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க இத்தனை காலமா. பிளஸ் வந்துட்டு கிணறு இருக்குங்க, கிணத்துல இருக்க தண்ணியை வச்சு நம்ம அப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க. எப்பொழுதுமே வந்துட்டு மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைம்ன்ற மாதிரி சுரந்துகிட்டேதான் இருக்கோங்க. அந்த தண்ணியை வச்சுதான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க.
2: இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 3-4 மாசமா வந்து மழையே இல்ல.
1: ஆமா,
2: இப்போ பயிர்களுக்கு வந்து நீங்க எப்படி நீர் பாசன முறை எப்படிங்க தண்ணி எல்லாம் வந்து?
1: நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா தாங்க வந்து பயிரிட்டு இருக்கோம். ஏன்னா தண்ணி கம்மியா இருக்கனால வந்துட்டு 1 ஏக்கருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஏக்கர் தான் நம்ம வந்து விவசாயமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தண்ணி அது இந்த அளவுக்கு இல்லாதனால வந்துட்டு 1/4 ஏக்கர்ல மட்டும் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்து காட்டுல இருந்து நம்ம தண்ணி வந்து போர் போட்டு எடுத்துக்கிறோங்க.
2: நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படத்துல இருந்து சொன்னீங்கன்னா?
1: எனக்கு பிடித்த பாடல்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வானதி நிலையத்துக்கு பிடிச்ச சாங்கு நீங்களே போட்டுருங்க.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான DNA சோதனையை இந்திய தடய அறிவியல் பிரிவு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு நேர கட்டுப்பாடு கட்டாயமாக கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் தலைமைச் செயலகம் அமைக்கக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருச்சி முக்கொம்பிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 113,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிலை தூய அலங்கார அன்னை ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சூத், மன்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலாப் மிஸ்ரா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் இப்போது 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8
4: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: விவசாயத்துறையை மேம்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் நிதியுதவி திட்டத்தின் பெயர் என்ன? சரியான பதில் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஷ் யோஜனா. இன்றைய கேள்வி: பாரத பிரதமருக்கு மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது வழங்கப்பட்டது, அவ்விருதின் பெயர் என்ன? கேள்வி மீண்டும் ஒரு முறை: பாரத பிரதமருக்கு மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது வழங்கப்பட்டது, அவ்விருதின் பெயர் என்ன?
3: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

நேரம் இப்போது சரியாக 11:04 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இணையலாம். இன்னைக்கு நம்மளோட எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என நினைப்பது ஆரோக்கியமான சிந்தனையா தேவையற்ற தயக்கமா? அதாவது நிச்சயமாக மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமலே விட்டுறோம் என்ற ஒரு கேள்வி வந்து கடைசியில் நமக்கு தான் மிஞ்சும். அதனால இன்றைய தலைப்பு, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என நினைப்பது ஆரோக்கியமான சிந்தனையா தேவையற்ற தயக்கமானு சொல்லி இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி எண்ணங்களின் மனங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். தொடர்ந்து உள்ளூர் நேயர்கள் பார்த்தீங்கன்னா 9344901018 என்றே நிற்கும். வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணிற்கும். புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்கிறோம். 8300019101018 என்ற புதிய நேயருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நம்பர். அதனால் வந்து ரிப்பீட்டட் காலர்ஸ், அதாவது புதிய நேயர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து அவர்களுடைய கருத்துக்களும் சொல்ல நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோளுடன் இன்றைக்கு இணையலாம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் ஊட்டி FM 101.8.

0: நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிந்தனை என்னன்னா, பிறருடைய கருத்தை வந்து நம்ம கேட்கலாம், ஆனா தப்பில்ல, நம்மளும் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை வந்து பிறர்கிட்ட நம்ம கொடுத்துடவே கூடாது. பிறர் பார்வை வந்து நம்ம வழி நடத்தலாம், அதுவும் தப்பில்ல, ஆனா நம்ம வாழ்க்கையை வந்து அது நிர்ணயம் செய்துவிடவே கூடாது என்ற எண்ணம் நம்மகிட்ட எப்பொழுதுமே இருக்கணும். பிறருடைய கருத்தை வந்து நம்ம அதிகமா கேட்டா நம்மளுடைய வாழ்க்கையோட சுதந்திரமும் தன்னம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். அடுத்தவர்கள் நம் வாழ்க்கையை வந்து வாழ்ற மாதிரி முழுமையான வாழ்க்கை அடுத்தவர்களுக்காகவே மாறிடும் சொல்ற ஒரு சிந்தனையோட சொல்லிட்ட நம்ம இணைப்புல இணையலாம் முதல் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பாயன் கிராமத்தில் ரத்தினமாமா, எண்ணங்களும் எண்ணங்களும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைய தலைப்புமே நல்ல தலைப்பு. நம்மளை பற்றி மற்றவங்க ஏதாவது ஒரு செயல்பாடு செய்யும் போது நினைப்பாங்கன்னா, நீங்க சொல்ல மாதிரி அது வளர்ச்சிக்கு தலையா தரிப்போம். அப்படி அது பேர் என்னன்னு ஒண்ணு வந்து தாழ்மான பான்மை, இன்னொன்னு வந்து உயரமான பான்மை. நம்மளை கீழே கொண்டு வரதும் தாழ்மான பான்மை. நம்ம வந்து ஐயோ இது செய்யறா அதுதான் ஏதாவது நம்ம நினைப்பாங்களா, அவங்க அதை சொல்லிடுவாங்களா, இதை சொல்லிடுவாங்க, அப்படி சொல்றதுக்கெல்லாம் பயப்படணும். எதுக்குன்னா நம்ம குடும்பத்துல நம்ம குடும்ப சம்பந்தமான ஏதாவது ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வர வச்சுக்கோங்க. அப்ப வந்து நாம வந்து மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம். ஆனா நாம் செய்யக்கூடிய செயல் வந்து மற்றவர்களுக்கு நன்மை இருந்து நமக்கும் நம்ம வாழ்க்கையோட நெருக்கம் நல்லதாக இருந்தா அது நம்ம யாருக்கிட ஆலோசனை கேட்க வேண்டியது இல்லைங்க. மற்றவங்களுடைய விமர்சனங்கள் நாம அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க மென்மே கமன் மென்மே கோ பட் ஐ கோ சவர் அப்படின்னு ஆறு வந்து போயிட்டே இருக்கு, என்னதான் தடைகள் வந்தாலும். அதே மாதிரி எந்த இடையூறு வந்தாலும் யாராவது இடையில வந்து நமக்கு ஒரு தடங்கல் வைப்பதும் அதை நம்ம கவலைப்படுத்த, நம்ம லட்சியம் நோக்கம் என்ன வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறும், நம்ம குடும்பம் முன்னேற்றம், நம்ம குழந்தைகள் முன்னேற்றம், நம்ம சமுதாயம் முன்னேற்றம், அது சொல்லோ கல்லோ நமக்கு அடிபடாது. எண்ணிய எண்ணியாங்க இதுவரை எண்ணிய தென்னீராக தின்னமா லெஞ்சு போயிடும். அப்ப அது அது நீங்க சொல்ல
0: அப்படியே மூச்சுடாம அப்படியே வசனத்தை அப்படியே பேசிட்டே போறீங்களே. சொல்லுங்க சொல்லுங்க நீ, இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. அதனால ஒரு பத்தி ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா அப்படியே படிச்சிடறேன்றீங்களா? ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க, ஒண்ணு தப்பு இல்ல.
1: அற்புதமா நடக்க கொடுத்தீங்க, நீங்க சொல்லுவோம் ரொம்ப தெளிவா, எந்த நேரமும் சிந்திச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு அர்த்தமா நேரில் வந்து கருத்தை சொல்ல முடியாது. நீங்களும் விளக்கு சொல்லிட்டு எப்படி எவ்வளவு ஒரு தடை ஏற்படும், நாம வந்து நம்முடைய செயல் நாம தான் தீர்மானிக்கணும். அதைத்தான் அது ஆங்கிலத்தை அது யார் என்ன போற்றுவோம்.
0: குடும்பத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனே நம்ம வைக்கிறோம்னு வைங்களேன், அது வந்து நம்மளுடைய பண சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தான் தெரியும். அதை வந்து அடுத்தவங்க வந்து கொஞ்சம் இது ஆடம்பரமா பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு அது ஆசை வந்துடும். அப்ப நம்மளுடைய சூழ்நிலையை மறந்துட்டு நம்ம அதை வந்து அதிகமா நம்ம செலவு பண்ணோம்னா பின்னால நம்ம தானே கஷ்டப்படணும். அதனால எதை வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் இல்லைங்களா?
1: இப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து உணவுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி உணவு ஏற்படணும்னு ஐயோ கையில எவ்வளவு பண்ண வச்சுக்கோங்க, கடல் கலாயிரு. அதே மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒரு ஆடையோ மற்ற பொருட்களோ வாங்குறது வந்து நம்ம சக்திக்கு நம்ம பொருளாதார சூழ்நிலை நினைச்சு வாங்கக்கூடிய
0: நல்லபடியா அருமையா உங்க கருத்துக்களை சொன்னீங்க, கருத்துக்களுக்கு நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் ஊட்டி எஃப்எம் 101.8 அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லிக்கொண்டம் செல்வராஜ் பேசுறேன் மேடம், காவேரி மாவட்டம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன கொஞ்சம் வெயில் தான் மேடம்.
0: என்ன கொஞ்சம் வெயில், ரொம்ப வெயில் எங்களுக்கு எல்லாம்.
1: அடுத்தவங்க
0: 1000 சொல்லுவாங்க, 2000 சொல்லுவாங்க இல்லீங்களா?
1: ஆமாங்க மேடம், எப்படி எப்படி செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க மேடம்.
0: கண்டிப்பா.

0: கருத்துக்களுக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ.
0: பதினோரு மணி பன்னிரண்டு நிமிஷத்துல எண்ணங்களின் வானங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கோவை மாவட்டம் இணையபாளையத்திலிருந்து பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: பெருமாள் சாமி, எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமாக உள்ளேன். நீங்கள் நிலையத்தவரெல்லாம் நலமா?
0: எல்லாம் நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். சாப்பிட்டீங்களா?
2: கருது சொல்ல ஆரம்பிக்கிறேங்க.
0: சாப்பிட்டீங்களா? முதல்ல
2: முதல்ல சாப்பிட்டேன் மேடம். முதல்லயே சாப்பிட்டுட்டேன்.
0: முதல்லயே சாப்பிட்டீங்க, காலையிலயே. சரி, உங்களுடைய கருத்தை சொல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, சொல்லுங்க.
2: நிச்சயமாங்க. ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை சீராட்டி பாராட்டி பக்குவமாய் வளர்த்து மேன்மக்களாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அதே போன்றுதான் கொடுத்த தலைவை பற்றி சிறப்பான கருத்துக்களை நல்கி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை உன்னதமாக்க வேண்டும் என்றே எல்லா நேயர்களும் விரும்புகிறோம்.
0: கண்டிப்பா.
2: மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான சிந்தனையே. நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் மற்றவர்கள் விரும்புவதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் மற்றவர்கள் மனநிலைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் நம்மை பற்றி நல்லபடியாக நினைத்து மற்றவர்களிடம் நம்மை பற்றி நல்லபடியாக பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் ஐயன் திருவள்ளுவர் கருத்தினை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தோன்றின் தோளோடு தோன்றுக,
0: அஃதிலார்
2: தோன்றலில்
0: தோன்றாமை நன்று. ஓகே.
2: இதன் பொருள் யாதெனில், உலகில் புகழுக்குரிய குணங்களோடு வாழ வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த உலகில்
0: பிறக்காமலே இருந்திருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.
2: நம்மை பற்றி நன்றாக, ஒரே நிமிஷம் மேடம், மற்றவர் நம்மை பற்றி நன்றாக நினைக்கும்படி வாழ்ந்தால்தான் நம் புகழ் என்றும் பெரும் பேட்டை அடைவோம். புகழ் வெறும் பெரும் பேட்டை அடைவோம்.
0: புகழ விடுங்க, நான் இன்னைக்கு கேட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்க வந்து மற்றவர்கள் வந்து உங்களை என்ன நினைப்பாங்க, நீங்க வந்து ஏதாவது ஒரு செயல செஞ்சீங்கன்னா அது வந்து நீங்க யோசிக்கிறது ஒரு ஆரோக்கியமான சிந்தனையா, தேவையற்ற ஒரு தயக்கமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க நினைப்பாங்கன்னு யோசிச்சு நீங்க உங்க லைஃப நீங்க வாழாம போயிருவீங்கல்ல, அத பத்தி தான் நாங்க கேக்குறோம். சரி,
2: உங்களுடைய கருத்து ஒரு ஆரோக்கியமான சிந்தனை தான் மேடம். ஆரோக்கியமான மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் ஆரோக்கிய சிந்தனைனா, மற்றவர்கள் நினைக்கிறபடியெல்லாம் நம்ம நடந்துட முடியாதுங்க. அதுங்களா, ஆனா நாம மற்றவர்களுடைய சிந்தனைக்கும் ஒரு மரியாதை கொடுத்தாகணும். நீங்க சொன்னீங்களா, வீட்டுல பெரியவர்கள் சொல்றதெல்லாம் கேட்கணும், அவங்க சிந்தனையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்கல்ல.
0: கண்டிப்பா.
2: அதே மாதிரி உலகத்துல நல்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, நல்ல அல்லாத விஷயங்களும் இருக்கு. நல்ல விஷயங்களை நாம வந்து சிந்தனை செய்யணும்.
0: அதுதான் நல்லவை அல்லாத விஷயங்கள்னு ஒரு சிலது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம யோசிச்சு ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் இல்லைங்களா.
2: கண்டிப்பாங்க மேடம்.
0: ஓகே, தேங்க்யூ, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தலைப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லி நினைப்பது ஒரு ஆரோக்கியமான சிந்தனையா அல்லது வந்து ஒரு தேவையற்ற தயக்கமானு சொல்லி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்தும் பேசுறதுக்கு முன்னாடி, முத்து படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, எல்லாமே செம ஹிட்டு.

0: நேரம் இப்போது சரியாக 11:23 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என நினைப்பது ஆரோக்கியமான சிந்தனையா தேவையற்ற தயக்கமானு சொல்லி கேட்டிருக்கிறோம். இந்த தலைப்புல நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். அதாவது நேயர்கள் வந்து உள்ளூர் நேயர்கள் 9344901018, வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342901018, புதிய நேயர்களுக்கான எண் 8300091018, மற்றும் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜும் நீங்கள் இந்த தலைப்போட கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வாட்ஸ்அப்பாகவும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணலாம். அந்த நம்பர் 8300091018. நம்ம இணைப்புல அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். தலைப்பு கேட்டீங்களா? கும்பகோணத்துல கிளைமேட்லாம் எப்படி இருக்குங்க சார்?
1: இங்க வெயில் பயங்கரமா அடிக்குது, கொஞ்சம் குளுகுளுப்பா சிலு சிலுப்பா கொஞ்சம் அங்கே இருந்தா அனுப்பி விடுங்க.
0: அப்படின்றீங்களா? ஊட்டிலேயே வெயில் பட்டையை கலப்புதுங்க சார்.
1: அப்படியா? என்ன பண்றது, இயற்கை அப்படி நம்மளுக்கு சதி பண்ணிட்டு
0: இருக்கு, காலநிலை மாற்றம்.
1: அதாவது மேடம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பது வந்து ஆரோக்கியமானது. ஆரோக்கியமானது இருக்கிறத விட தயக்கம் நம்ம கூடாது. ஏன்னா என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லிடணும். எல்லாமே இருந்தா அது ஆரோக்கியமான ஒரு நட்பா இருக்காது. அதே மாதிரியே எல்லாத்துக்குமே தயங்கி தயங்கி என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோ அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய விதத்துல நம்ம சொல்லணும். இதுவா மென்மையா சொல்லணும். அவங்க எது சொன்னாலும்
0: ஆமா கண்டிப்பா ஒரு தப்புன்னு நம்ம தெரிஞ்சா அதை வந்து நம்ம சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும்.
1: அதை வந்து நேரடியா சொல்லி காட்டணும். சுத்தி காட்ட வேண்டாம், கோபமா பேச வேண்டாம், எது பண்ண வேண்டாம். எதுவா அதை வந்து மென்மையா சொல்லி அவங்கள புரிய வச்சு அப்புறமா இந்த மாதிரி நீங்க செய்யறது சரியானது இல்லை, நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, ஆராய்ஞ்சு பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஒன்னு ஒன்னே நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையா நம்ம சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எடுத்தவன் கவுத்தவன் நம்ம இது பண்ணா அது ஆரோக்கியமா இருக்காது நட்பு. ஏன்னா உடனே உடஞ்சி போயிரும், உடனே வந்து துவைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தயக்கம் இல்லாம மெதுவா எவ்வளவு எவ்வளவு காமா சொல்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நட்பையும் நீடிக்கலாம். அதே மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதையும் சொல்லிடலாம். தயக்கமே வேண்டியதில்லை, தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம துணப்போக கூடாது.
0: தயக்கமே வேண்டியதில்லை. ஆனா வந்து நம்ம என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாம யோசிச்சு சிந்தனை பண்ணி நல்ல முடிவு எடுத்து நாம வாழணும், சரிங்களா? மற்றவர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி மற்றவர்களுக்காக நம்ம வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ், அதாவது அர்ப்பணிக்க கூடாது. நமக்காக நம்ம வாழணும், கரெக்டான விதத்துல, கரெக்டான வந்து
1: சிந்தனையோட. மத்தவங்க வந்து நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க.
0: கண்டிப்பா.
1: அதனால வந்து எந்த முடிவு எடுத்தாலும் மத்தவங்க எது நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம வந்து எதுவும் நினைக்காம எது நம்ம கரெக்டா செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சோம்னா யாருமே வந்து நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு இது நமக்குள்ள ஒரு உறவு இருக்குங்கிறது என்னோட கருத்து.
0: உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார், அருமையா சொன்னீங்க. அதாவது ஆரோக்கியமான உறவுனா நம்ம வந்து யாராச்சும் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம சாஃப்டா அவங்களுக்கு புரியும்படி வந்து நம்ம வந்து கோவப்படாமல் எடுத்து சொல்லணும்னு சொல்லி இந்த நயனியர் சொல்லியிருக்காரு.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: இனிய காலை வணக்கம் மேடம், நல்லா இருக்கலாம் மேடம்?
0: இனிய காலை வணக்கம், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம். நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் மெக்கானிக் சச்சின் பேசுறேன் மேடம். நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கேன்
0: மேடம். சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
1: ஒரு படத்துல வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு, குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. அதனால இந்த சமுதாயத்துல வந்து நம்ம
0: எதை செஞ்சாலும் குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க இல்லைங்களா?
1: கஷ்டப்பட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிருப்பாங்க, அதுல வந்து குறை சொல்லுவாங்க. ஒரு திரைப்படம் பார்க்க போனா அதுல ஒரு குறை சொல்லுவாங்க. அதனால எங்க பார்த்தாலும் குறைகள் தான் அதிகமா இருக்கு. நமக்கு தேவை என்னன்னா, ஒரு ஒரு நீரோடை இருக்கு அப்படின்னா அது குழம்பி
0: போயிருக்கான்,
1: அந்த தெளிந்த நீரோடையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நல்லவங்களை சொற்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தா லைன்ல போயிட்டே இருக்க மேடம் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து மேடம்.
0: கண்டிப்பா சார், எது சொன்னாலும் குறைவு தான் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து அதை கண்டுக்காம நம்மளுடைய நேர்மையான பாதையில நம்ம போகணும்னு சொல்லி சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ. பதினோரு மணி 28 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் மூடி எஃப்எம் 101.8. அதாவது நேயர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து ஜாலியாக சூப்பராக எங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்க தலைப்பு திருப்பியும் உங்களுடைய நினைவுக்கு ரிப்பீட் பண்ணுறோம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என நினைப்பது ஆரோக்கியமான சிந்தனையா தேவையற்ற தயக்கமானு சொல்லி சொல்லிட்டு வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பகுதியிலேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரோக்கியமான சிந்தனை தான் நான் சொல்லுவேன், என்னுடைய கருத்து அதுதான். ஏன்னா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் நினச்சிட்டே இருந்தால் நம்மளுடைய செயலும் சிந்தனையும் வந்து சரியாக வந்து இருக்காது, நம்மளுடைய புரிதலும் சரியாக இருக்காது. மற்றவர்களை பற்றி வந்து நம்ம கவலைப்படாமல் நாம் செய்வதே சரி என்ற போக்கில் சென்றால் ஆபத்தில் இருந்து வந்து நம்ம வந்து சரியான பாதையில் வந்து போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஆரோக்கியமான சிந்தனை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. ஹலோ வணக்கம், யார் இங்க? ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ மேடம்.
0: வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் தென் பொன்முடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். தென் பொன்முடி மணிகண்டன் எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க மேடம். வெயில் தான் அதிகமா இருக்குது.
0: ஆமா, வெயில் வாட்டுதுங்களா?
2: ஊட்டிலேயே அப்படிதான் இருக்குது போல இருக்குங்க.
0: ஆமா, ரொம்ப வெயிலு.
2: என்னதான் பண்றதுங்க, வருண பகவான் எப்பதான் கருணை காட்டுவாருன்னு தெரியல.
0: அதுதான் நம்ம
2: எல்லாம் நினைப்போம்,
0: ஒற்றுமையா சேர்ந்து வந்து வேண்டிக்குவோம்.
2: அப்படிதான் வேண்டிட்டு தான் இருக்க வேண்டியதுங்க. ஏன்னா இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டினே எப்படி, இதோட அதோட விளைவுகள் தாங்க இப்படி. ஒரு மரம் வெட்டுறோம் தேவைக்காக வெட்டுறோம்னு வைங்க, ஒரு நாலு செடியாவது நட்டாதானே அது ஏதோ ஒன்னாவது மரமாகுங்க.
0: ஆமா கண்டிப்பா.
2: அதை பண்ணாம வெட்டிட்டே இருந்தனா இப்படிதாங்க அனுபவிக்க வேண்டியதாங்கிற மாதிரி ஆயி போச்சுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேங்க மேடம். பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கிறது தான். அப்படி இல்லை இல்லைங்க மேடம், நம்மளுக்கு என்ன முடியுமோ, என்ன நம்மளுக்கு சிந்தனைக்கு தோணுதுங்களோ, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒட்டுனா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து செஞ்சேன்னாதாங்க நல்லா இருக்குங்க மேடம்.
0: கண்டிப்பா, இது 100% கரெக்ட்டுங்க சார்.
2: ஆமாங்க, ஏன்னா நம்ம தனிச்சையாவும் செயல்படக்கூடாதுங்க. வீட்டுல நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி இல்ல பெரியவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு நம்ம செயல்படுங்க. அது உலகம் எல்லாமே நம்ம எது பண்ணாலும் அதுக்கு ஒரு குறை கூறிட்டுதான் இருக்கு. அவங்க கிட்ட 1000 குறை இருக்குங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட என்ன பண்றாங்கன்னு சொல்லிதான் குறை பார்த்துட்டே இருப்பாங்கன்னு
0: வைங்களேன்.
2: இப்ப நான் வந்து உங்களை 2 விரல் நீட்டி ஒரு குறை சொல்றேன்னா அந்த 3 விரல் என்னை பாக்குதுங்க. அது உங்ககிட்ட இறக்கப்பட்ட குறை இருக்குன்னு சொல்லுங்க. அதனால நம்ம இதுக்கு சரியா
0: மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு இந்த 4 பேத்துக்காகத்தான் வாழ்க்கையே முடிஞ்சிருது இல்லைங்களா? ஒரு
2: சிலர் போதுங்க, நம்மளுக்கு இறைவன் அந்த குடுத்து இந்த நொடி இந்த நிமிடத்தை சிறப்பா செயல்படுத்தாமங்க. ஐயோ,
0: அவங்க 4 பேர்த்த யோசிச்சு யோசிச்சு நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய மகிழ்ச்சி எல்லாத்தையும் இழந்துரும்.
2: உண்மைங்க உண்மைங்க, அந்த சந்தோஷம் வீட்டுல நிம்மதி குழந்தைங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டு, ஆனா அவங்க நம்மள ஏதோன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நம்ம அவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்க. நமக்கு உறவுகள் தேவைகள் தான் இல்லைன்னு சொல்ல வரலீங்க, ஆனா அது எந்த அளவுக்கு வச்சுக்கணும் வச்சுக்கணுங்க. மத்தபடி ஒரு செயல் ஒரு இது வர்றங்கிறப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க முடிவெடுத்து செயல்படுறதா நல்லதா இருக்குங்க. அதுக்காக எல்லாமே ஒரு ஒரு பொருள் வாங்கினவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு சரட்டு எடுத்த என்ன நினைப்பாங்க, குழந்தைங்களுக்கு ஒரு திங்கருக்கு வாங்கி கொடுத்தேன்னு போய் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த நிமிஷத்துல பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்,
2: நன்றிங்க வாய்ப்புக்கு, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: தேங்க்யூ சார். அதாவது இந்த நேயர் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து செஞ்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே தின்பண்டங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு நம்மளுடைய நிறைவுக்காக நம்ம வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு அருமையா சொன்னாரு. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு முன்னாடி அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்த ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது ஊட்டி எஃப்எம் 101.8.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: நிலையத்திலே நேரம் 11:39 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என நினைப்பது ஆரோக்கியமான சிந்தனையா தேவையற்ற தயக்கமானு சொல்லி நேயர்கள் வந்து எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வாட்ஸ்அப் வழியாகவும் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 8300019101. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: சாந்தா பேசுறேன்.
0: சாந்தா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஓகே, இதது மேம், சிக்கன் வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணி கால் போட்டுட்டே கடைசி ஒரு லைன் பேசிட்டே நடக்கலாம் அப்படியே பேசிட்டே வரேன் மேம்.
0: ஓகே ஓகே. தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க மேம், கேட்டேங்க. என்ன கேட்டா அது வரவேற்கத்தக்கது அல்ல மேம். விமர்சனங்கள்ன்றது நம்ம மனசை புண்படிதான், புண்படிபடி பேசுறாங்க மேம் எல்லாருமே. நல்ல அறிவுரையோ நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பேச்சா இருந்தா மேம் அது மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணாததே பெட்டர்னு நினைச்சுக்குவோம் மேம்.
0: கண்டிப்பா
1: நம்ம ஒண்ணு நம்ம மனசுக்கு அது ஆறுதல் குடுக்கற வார்த்தையா இருந்தா மேம் பரவாயில்ல. அவங்க நமக்கு அது தேவையற்றதாதான் பேசுறாங்க மேம். நம்ம மனசு புண்படி
0: பேசினா ஊக்கப்படுத்துற மாதிரி பேசுறது இல்ல இல்லீங்களா?
1: இல்ல இல்லங்க மேம், அது
0: நெகட்டிவா பேசிடுறாங்க.
1: ஆமாங்க மேம், அது இன்னும் வேதனையத்தான் தருது மேம். அதனால அது விமர்சிக்கத்தக்கது அல்ல மேம் என்னோட கருத்து மேம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம யோசிச்சு நம்ம வாழ்க்கையை சிறப்பா நம்ம வாழணும் இல்லீங்களா?
1: நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ நம்ம மனசுக்கு எது தோணுதோ மேம் நம்மளே நமக்குள்ள மனசுல முடிவு எடுத்துக்கோம். இன்னொருத்தர் விமர்சனம் கேட்டா அது ஆபத்துல தான் போய் முடியுதுங்க மேம். அது அது அனுபவப்பட்டதுனால சொல்றேங்க மேம்.
0: ஆமா கண்டிப்பா,
1: தேவையற்றதுன்றது மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் கும்பகோணம், ஆர் முருகேசன்.
0: முருகேசன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கும்பகோணத்துல கிளைமேட் வெயில் பட்டை கலப்புதுங்களா?
2: சனி சனி ஞாயிறு ரெண்டு நாள் மழை பெஞ்சதுமா. இப்ப மூணு நாளா வெயில் அடிக்குது.
0: அப்படிங்களா?
2: ஆமாங்க மேடம். அங்க எப்படிங்க இருக்கு?
0: ரொம்ப வெயில் சரிங்க.
2: சரிமா சரிமா, அடுத்த மாசம் மழை பெய்யுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது ஆரோக்கியமான சிந்தனையா தேவையற்ற தயக்கமானு கேக்குறீங்க?
0: ஆமா ஆமா,
2: தேவையற்ற தயக்கம் தான் மேடம்.
0: கண்டிப்பா.
2: அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன? இப்ப எல்லா காக்கா பறக்குது, எறும்பு ஊறுது, யானை போகுது, இதெல்லாம் மற்றவங்களை பார்த்தா போகுது வருது.
0: உற்சாகமா பேசிட்டு இருக்கீங்க, டென்ஷன் ஆயிட்டு. மற்றவங்க என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன?
2: இல்ல அவங்க அவங்க மாதிரி நம்ம வரணுமே நினைக்கும் போது நம்மள மாதிரி மத்தவங்க வரணும்னு நினைக்கிறோம்.
0: கண்டிப்பா.
2: அவங்க மேல இருக்காங்களேன்னு பார்த்து நம்ம வருத்தப்பட கூடாது. அவங்கள மாதிரி நம்ம வரணும்னு நினைக்கிற போதே அவங்க பார்த்து நம்ம வருத்தப்படவோ தயக்கப்படவோ கூடாது. நம்ம தொழிலை நம்ம பார்த்தோம்னா நம்ம தான் முதலாளி. அது மாதிரி நம்ம வேலையை நம்ம பார்த்தோம் நம்ம தான் நல்லவாங்கிறது சொல்ல வர. தேவையற்ற தலைப்புக்கு தேவையற்ற தயக்கங்கிறது என்னோட தலைப்பு கருத்து மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நல்லா சொன்னீங்க சார், அருமையா சொன்னீங்க. அதாவது இந்த நேயர் பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றது நம்ம நினைக்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு தயக்கம், அதை வந்து நம்ம வந்து கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்லிட்டு போயிட்டாரு. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: அன்பான சொரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டனி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சாரி. கண்டிப்பா தோட்ட பண்ணி முடிஞ்சு கேட்டுட்டே இருந்தேன். இப்ப பண்ணி முடிந்ததா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னா கிடைத்தது. நம்ம ஜஸ்ட் அதாவது சரி, மற்றவர்களை வந்து நம்ம வாழப்படுற கூட வரப்படுறது கிடையாது. ஒரு கூச்சல் இருக்க கூடாது. ஒரு நமக்கு ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுனா தயக்கம் இருக்க கூடாது. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது சார். கண்டிப்பா
0: ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை இருக்காது இல்லைங்களா?
3: ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலி என்னதான் இதுல சரி கேக்குங்களா? என்னுடைய வாய்ஸ்
0: கேக்குது கேக்குது, நீங்க சொல்லுங்க.
3: அதாவது இதுல என்னன்னா ரீசன், எல்லாருமே உலகத்தோட ஒத்து வாழ ஒத்து வாழலாம். ஒரு சில
0: உங்க வாய்ஸ்
3: ராஜா நானே மந்த்
0: கொஞ்சம் டவர் இருக்க இடத்துல நிக்கிறீங்களா? கொஞ்சம்
3: சரி கேக்குறீங்களா?
0: கொஞ்சம் பிரேக் ஆயி இப்போ பேசுங்க பேசுங்க பேசுங்க பாக்கலாம்.
3: ஹலோ
0: பேசுங்க சார்.
3: ஆமா, அதாவது தனிமரம் தோப்பாகாது. ஒரு சில விஷயங்களை நம்ம நம்மளதான் அனுசரம் பதிலுமா இருக்கணும், கேள்வியும் பதிலுமா இருக்கணும். நம்ம என்ன ஒரு ஒரு ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம இது பண்றோமோ அதை நம்ம நிவர்த்தி அதிக தோல்வி வர்றாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ
0: இப்போ உங்க லைஃப்ல நீங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல விதமான ஒரு முயற்சியை வந்து கைவிட்டுருக்கீங்களா?
3: கண்டிப்பா இல்ல சார். நான் வந்து ஆக்சுவலி நான் கரெக்டா கேட்டீங்க, அருமையான க்வெஸ்சன், அது கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். எனக்கு வந்து பாடக்கூடிய திறமை இருக்கும், திறமை இருக்குதான். ஒரு சில விஷயங்கள் சிறு வயதுல இருந்து வராது,
0: கூச்சப்பட்டுட்டு பாட மாட்டீங்க.
3: திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏதாவது திருவிழா காலங்கள் எல்லாம் ஒரு 15 வயதுல எல்லாம் மாடி பாடியிருக்கேன். ஆனா வந்து ஆர்கெஸ்ட்ரா தலைவர் என்ன கடைசி எண்ட்ல, தம்பி நீங்க வந்து நிறைய இருக்கு 15 வயதுல உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு, வயசு இருக்கு, இந்த டியூன் வந்து நல்லா வந்துடும், வாய்ஸ் நல்லா வந்துடும், இதை கண்டிப்பா
0: உற்சாகப்படுத்தினாங்க. ஓகே, உங்களுடைய வாய்ஸ் வந்து தெளிவா கேக்கல. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம்.
4: அழகான காலை வணக்கம் சார். ராஜு சென்ட் மேரிஸ்ல இருந்து நலமா இருக்கீங்களா?
0: அழகான காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க ராஜு?
4: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சாப்பிட்டீங்களா?
4: அனைவரும் சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். ஓகே, தலைப்பு கேட்டீங்களா இன்னைக்கு?
4: ஆமா சார், ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொல்லிட்டு வர்றதையே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். எப்பவுமே தேவையற்றது மற்றவர்கள் நம்மள என்ன பேசுறாங்க பிடிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம அதை பத்தி எல்லாம் சிந்தனையே வச்சுக்க கூடாது மனசுல. தேவையற்ற சிந்தனை எல்லாம் மனசுல போட்டுட்டு நம்மள ஏமாத்திக்க கூடாது.
0: அதான் இப்ப கடைசி நேயர்ட்டையும் கேட்டேன், அதாவது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அச்சீவ் ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு செயல்ல வந்து ஈடுபடாம அதை செய்யாம விட்டுருப்போம். அது வந்து வெற்றியாவே முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம வந்து அதுல வந்து முயற்சி செய்யாம இருந்திருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா?
4: ஆமா சார், நம்ம எனக்கு நிறைய இருக்கு சார். நான் வந்து எப்பவுமே எங்க வீட்டுல வந்து எல்லாமே மத்தவங்க என்ன சொல்றாங்க, குடும்பத்துல எல்லாரும் என்ன கேட்டுதான் எல்லா விஷயம் செய்யறாங்க.
0: நீங்க தான் தலைவர்.
4: மாமியார் குடும்பத்திலயும் சரி எங்க வீட்டு குடும்பத்திலயும் சரி
0: பக்கத்துல சொம்பு வச்சுக்குவீங்களா?
4: ஆமா, எல்லாம் வந்து நம்மள வந்து கேட்டுருவாங்க. அப்ப கேட்டுட்டு எல்லா சஜஷனும் கரெக்டா சொல்லிடுவேன். அப்போ பின்னால யாருனாச்சும் ஏதோ சொல்றது, மாமா எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்வாருன்ற மாதிரி என்ன சொன்னாலும் அதுக்காக தேவையற்ற வார்த்தையெல்லாம் நான் வாங்கிட்டு தலையில போட்டுக்க மாட்டேன்.
0: கண்டிப்பா.
4: நம்ம சொல்ற ஒரு கதை எப்படி தெரியுங்களா சார், நம்ம மீது பழி சொல்ல தெரிந்த ஒருவனுக்கு
0: வழி சொல்ல தெரியாது,
4: வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது. அப்படி இருக்கிறப்போ எப்பவுமே வந்து மற்றவங்களை பத்தியே நம்ம யோசிச்சுட்டுனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம லைஃபே வீணா போயிடும்.
0: ஆமா,
4: கடைசியில ஏன்டா இப்படி நம்ம ஏமாந்துட்டோம்னு உட்கார்ந்து சிந்திக்கிறத விட
0: வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாம போயிரும்.
4: ஆமா, இப்போ நம்ம பாருங்க, நம்ம இப்போ வீட்டுல எல்லாருமே நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, நம்மளும் ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். மருமக வந்துட்டாங்க, மக வந்துட்டாங்க, எல்லாரும் மருமக இருக்கிறாங்க, எல்லாரும் போறப்போ நம்ம அப்ப எப்படி போயிட்டு இருந்தோமோ அப்படி இப்பவும் அப்படிதான் போயிட்டு இருக்கணும் இல்லீங்களா?
0: கண்டிப்பா.
4: அதுக்காக அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்றதுக்காக நம்ம வந்து கூச்சப்பட்டுல இருக்கக்கூடாது. அதனால நம்ம வந்து எந்த தேவையற்ற சிந்தனைகளை நம்ம வளர்த்துக்க கூடாது, தேவையற்ற வார்த்தைகளை நம்ம எடுத்து வச்சுக்க கூடாது.
0: கண்டிப்பா, உங்களுடைய கருத்து.
4: இத வந்து முன்னாள் ஃபர்ஸ்ட் நேருக்கு முதல் நேர் ஒரு ஆளுக்கு சொன்னாங்க பாத்தீங்களா, ரொம்ப மனசு வருத்து போய் அவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் பொருந்து நல்லா இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே வந்து மத்தவங்களை நினைச்சே வாழ்க்கைய தொலைச்சிட்டு கூடாது.
0: கண்டிப்பா,
4: தேவையற்றது.
0: அதாவது நம்ம வந்து நம்மளுக்காக வாழணும்னு சொல்லி ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க.
4: ஆமா சார், நம்மளுக்கு நன்றி சார் எல்லாமே.
0: ஓகே சார், நன்றி நன்றி
4: சார்.
0: ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
5: ஹலோ, குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: எப்படியோ இணைப்புல வந்துட்டீங்க சந்திரசேகர்.
5: என்ன மேம், இப்ப பரு லைன் இப்படி பிஸியா வச்சுக்கலாமா சொல்லுங்க, நாங்கெல்லாம் பேசவே முடியல, இதுல கூட வர முடியல.
0: பிஸியா ஆயிட்டு இருக்கு, என்ன பண்றதுங்க சார்?
5: அதுதான் ரொம்ப சந்தோஷம், எப்படியே பிஸியா இருக்கிறீங்களா?
0: எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். தலைப்பு கேட்டீங்களா இன்னைக்கு?
5: ஆமா ஆமா மேம், எப்பவுமே மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நான் எந்த ஒரு காரியமுமே செஞ்சது இல்ல மேம். எனக்கு பிடிச்சிருந்ததா நான் அந்த காரியங்கள் அப்படிங்கறத செய்வேன் மேம். அது மாதிரி மத்தவங்களை பத்தி நம்ம அதிகம் யோசிச்சுட்டு நம்ம மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு சில காரியங்கள் பண்ணோம்னா நமக்கு லைஃப்ல முன்னேறவே முடியாது மேம். அது ஒரு பிளாக்காக தான் இருக்கும். உலகம் ஆயிரம் சொல்லும், ஆனா நம்ம அறநெறி தவறாம தவறு செய்யாம நம்ம மனசுக்கு சரி
0: நல்ல பாதையில,
5: ஆமா நல்ல பாதையில போகணும். அது மாதிரி எப்பொழுதுமே மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையதான் ரெண்டாவது மத்தவங்களுக்கு நம்ம வாழும்பொழுது நம்ம வாழ்க்கையில யூஸ்வலாகவே கஷ்டம் அப்படிங்கறது தான் வருமே தவிர்த்து நமக்கு மனநிறைவு இருக்காது. அவங்க வேணா சந்தோஷமா இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மையா நம்ம இருப்போம். அப்போ நம்ம வந்து என்ன ஒரு கருத்துக்கள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் மத்தவங்களை பத்தி எப்பவுமே யோசிக்க மாட்டேன். எனக்கு சரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பட்டுதா அது ஓகே அப்படின்ட்டு நான் செய்வேன். மத்தவங்க ஏதாவது தவறா பிடிச்சுக்கிட்டாங்களே அவங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண நான் முற்படுவேன். அப்படியும் அவங்க தவறான இம்ப்ரெஷன் வச்சுட்டாங்கன்னா ஓகே இட்ஸ் தேர் கால், எதுக்கு அவங்களுக்காக நம்ம யோசிச்சு நம்ம லைஃப லீட் பண்ணாம இருக்க முடியும். அதனால மத்தவங்களை பத்தி யோசிக்கிறத நம்ம நிறுத்தினோம்னாவே லைஃப் ரொம்ப ஹாப்பியான லைஃபா இருக்கும்.
0: நல்லா உங்களுடைய கருத்துக்களை அருமையா சொன்னீங்க. அதாவது மத்தவங்களை பத்தி யோசிக்காம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்ல பாதையில போயிட்டு இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. நன்றி, தேங்க்யூ சார். நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன் அவர்கள். அதாவது என்ன எழுதியிருக்காருன்னா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது என்று நினைப்பது தவறு, நம் வாழ்க்கை நம் கையில்னு ஒரே வார்த்தையில் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முடிச்சிட்டார் அவர். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:52 ஆக போகுதுங்க. அதாவது எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள லைன்ல ஒரு நேயர் வந்துட்டாரு, யார் எங்கிருந்து கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
6: நான் கோயம்புத்தூர்ல இருந்து ராஜேஷ் பேசுறேன்.
0: ராஜேஷ், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அப்படிங்களா, எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில லைன் கிடைச்சிச்சு உங்களுக்கு?
6: ஆமா.
0: ஓகே, தலைப்பு கேட்டிங்களா?
6: ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்தேன் உங்ககிட்ட பேசினால.
0: ஓகே ஓகே, தலைப்பு கேட்டிங்களா சார்?
6: கேட்டேன் மேடம்.
0: உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
6: அதாவது பேசலாமா?
0: சொல்லுங்க.
6: அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம சில பேர் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்காக வாழ்றது அப்படிங்கறது கூடாது, நமக்காக வாழலாம். அதாவது மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நம்ம நினைச்சு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில விமர்சிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம காது கொடுத்தோம்னா நம்ம அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது,
0: அதிகமான மன உளைச்சல்
6: அலைச்சல் ஆளாயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு வரீங்க, நம்ம வந்து நம்ம சார்ந்து இருக்கிற சமுதாயத்துல மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினப்பு நமக்கு இருக்கிற மேடம், அந்த நினப்பு இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நேரமும் நம்ம எப்ப மற்றவர்கள் நம்ம என்னைக்கு குழந்தையா பிறந்துட்டு முதல் முறையை ஆடை அணி ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோங்கிற நினைச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பாஸ் பண்றோம், படிக்கிறோம், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு, அதாவது நினைப்பாங்களோ நினைச்சு பயப்படக்கூடாது. ஆனா மற்றவங்க நினைக்கிற நினைப்புக்கு நம்ம மதிப்பு
0: நடந்துக்க கூடாது.
6: நான் ஒரு தவறு பண்ணா மத்தவங்க என்ன பார்த்து தப்பா நினைப்பாங்களோங்கிற பயம் எனக்கு இருக்கணும்.
0: மத்தவங்க தவறா நினைக்கிற மாதிரி நம்ம வந்து செயல்ல வந்து நடைமுறைப்படுத்த கூடாது. கண்டிப்பா அது இருக்கு, அந்த கருத்து கண்டிப்பா இருக்கு.
6: யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நான் என் போக்குலதான் நடப்பேன் அப்படின்னு போயிடக்கூடாது.
0: கண்டிப்பா
6: நம்மளை சுத்தியும் ஒரு சமுதாயம் இருக்கு, அவங்க பாக்குற பார்வையில நம்ம நல்லவன்கிற எண்ணத்தை விதைக்கணும் இல்லையா? அப்ப விதைக்கணும்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற அந்த பயம் நமக்கு இருக்கணும். அந்த பயம் இருக்கும்போதுதான் நம்ம அப்பா என்ன நினைப்பாரோ, நம்ம அம்மா என்ன நினைப்பாரோ, ஐயோ இந்த பயம், அந்த பயம் தான் நமக்கு சின்ன குழந்தை பருவத்திலேருந்து நம்மள வந்து ஒரு நல்லவனா குழம்புறது காட்டும். அதனால மத்தவங்களுடைய பார்வைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம், ஆனா நாம நம்ம மனசுக்குள்ள பிறருக்காக, அதாவது பிறர் என்ன நினைப்பாங்களோங்கிற அந்த பயம் உள் மனசுல அடி மனசுல இருந்தாங்க
0: அப்படின்னா மிக எளிமையா சொல்லணும்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நினைக்கிற தவறா நினைக்கிற வகையில வந்து நம்ம நடந்துக்க கூடாது செயல்ல இல்லைங்களா? தேங்க்யூ சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. பதினோரு மணி 54 ஆயிடுச்சு. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கில்லி படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சிக்கு கால் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். Dum dum dum dum.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்கானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள், 2:30 உழைப்பவர் அரங்கம், வாழ்க்கை பயிற்சியாளர் தையல் மற்றும் ஆடை விற்பனையாளராக தொழில் செய்து வரும் சிவகிருபா அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4:00 எதிரும் புதிரும் பொது அறிவு வினாடி வினா நிகழ்ச்சி, 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது மாஸ்ட்ரோ ஸ்பெஷல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டது கமலு வடுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் தடிமரம் பயன்பாட்டில் மகாகனி மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற்பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுருக்கம் செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை, எஸ் சுந்தர் அவர்களின் வீணை இசை, கல்பத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: ஊட்டி FM 101.8 இல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: of the Bombay High Court. The president approved his appointment on Saturday following the recommendation of the Supreme Court Collegium. He will be the 50th Chief Justice of the High Court. Prior to the appointment, Justice Tripathi was serving at the Allahabad High Court. Prince Rahim Aga Khan V will be on a visit to India from today till the 15th of this month at the invitation of the Vice President C.P. Radhakrishnan. He will hold talks with the Vice President tomorrow. During his stay in New Delhi, Aga Khan will also call on the President, Draupadi Murmu, and Prime Minister Narendra Modi. He will also meet Home Minister Amit Shah and External Affairs Minister Dr. S. Jaishankar. The visiting dignitary is also scheduled to travel to Ahmedabad, Mumbai and Hyderabad, where Aga Khan Development Network is involved in various development and community initiatives. Union Home Minister Amit Shah today paid tribute to the pioneer of modern Hindi literature, Bharatendu Harishchandra, on his birth anniversary. In a social media post, Mr. Shah said that Bharatendu Harishchandra infused novelty into emotion, language and style, thereby giving Hindi its modern form. Mr. Shah said Bharatendu Harishchandra regarded the mother tongue not merely as a medium of communication, but as the foundation of national self-respect and awareness. Home Minister Amit Shah also paid tribute to Paramveer Chakra awardee Captain Vikram Batra on his birth anniversary. In a social media post, Mr. Shah said that Captain Batra, who laid down his life for the nation at the young age of 24, will continue to inspire everyone to place the welfare of the nation above everything else. UN Secretary General Antonio Guterres has said that recent diplomatic efforts will help in the resumption of Ukraine-Russia peace talks. Mr. Guterres made these remarks following the recent visit of senior US envoys to Moscow and Kyiv. In a press statement, Secretary General spokesperson Stephanie Dujarric said, "The latest initiatives lead to a resumption of talks between Ukraine and the Russian Federation, paving the way for an immediate, full and unconditional ceasefire." He added that the United Nations stands ready to support all meaningful efforts to that end. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower during the forenoon session today. The Sensex shed 493 points to 75,085, while the Nifty declined 116 points to 23,520 when reports last came in. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12:10. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஸ்நேஹிதியே. ஸ்னேகிதியே நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க மகளிருக்கான நிகழ்ச்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மகளிர் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் அக்கடான்னு உட்காந்துருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் மனசில் பேசணும்னு நினைக்கிற அந்த விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணலாம். 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966781 அப்படின்ற எண்ணிற்கும், 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். ஒரு வேலை எனக்கு போன்ல பேசல, நேரம் இல்லைங்க, நான் வேலையில இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம். 8300191018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ஸ்அப் மூலமாக கூட அனுப்பலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

காக்கு காக்கு திரைப்படத்திலிருந்து கார்த்திக் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். சிநேகிதி நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சிநேகிதி வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பெயர் ரம்யா, ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க, முட்டை ஓடுகள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு அதை வந்து அப்படியே தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அப்படி தூக்கி போடாம அதை வந்து தூளாக்கி அதை வந்து தண்ணியில கலந்து செடிகளுக்கு கொடுக்கறப்போ பூக்கள் வந்து அதிகமாக வைக்கும். அதாவது நம்ம ரெகுலரா பூக்கிற பூக்கள் விட எக்ஸ்ட்ரா நிறைய பூக்கள் பூக்கும் அப்படின்ற இந்த ரொம்ப அருமையான டிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு பாடல், இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: மாரா திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் அவருடைய குரலில் அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு ஐ டிப் அனுப்பியிருக்க நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நாயக்கன்பட்டி பகுதியிலேருந்து நாகலட்சுமி பழனி மாவட்டம் அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்யும்போது செலவு ஐட்டங்களை அப்படியே போட்டு கூட ஒரு மூட்டையை உடைத்து தாளித்தால் பிரியாணி சுவையாக இருக்கும். ஓகே, அதாவது நம்ம செலவு ஐட்டம் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுறப்போ அது கூட ஒரு முட்டையை வந்து உடச்சி தாளிக்கிறப்போ அந்த பிரியாணிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பரான டிப் வந்து சொல்லியிருக்காங்க. நாகலட்சுமி அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இதே மாதிரி நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் வந்து உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966781 அப்படின்ற எண் இருக்கும். 9344901038 அப்படின்ற இந்த எண் இருக்கும். 9342909018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் நீங்கள் வந்து அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் OTFM 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: கண்ணும் கண்ணும் கொள்ளையடைத்தால் திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள் மதுரை சொல்ஷரில் வரும் இந்த பாடிய அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கிட்ட இருக்க இந்த நேரம் 12:25 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில பேச இருக்கக்கூடிய சிநேகிதியே யார் எங்கதான் பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: காலை மதியம் வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: எம்பி பிரியா மேம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே சூப்பர் பிரியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம் பிரியா. அப்புறம் என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க இன்னைக்கு நம்மளுடைய சிநேகிதிகளுக்கு?
1: ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த பின்னாடி நெக் எல்லாம் கொஞ்சம் பிளாக்கா இருக்கும் இல்லைங்களா, நம்ம டார்க் சர்க்கிளா, சோ அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில தெரியாதவங்களுக்கு வீட்டுல நம்மளால அடிக்கடி பார்லர் போறதோ இல்ல ரொம்ப காஸ்ட் கொடுத்து இது பண்ணாம ரொம்ப ஒரு 10 ரூபாய்க்குள்ள முடியற மாதிரியான ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன்.
0: பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிப்ஸ், சரி சொல்லுங்க.
1: 10 ரூபீஸ் தான் உங்களுக்கு இதோட செலவே.
0: ஓகே சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அதுக்கு?
1: ஒண்ணும் இல்ல மேம், ஒரு காஃபி டூல், நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிராண்ட், மேக்சிமம் சன்ரைஸ் லெவிஸ்டா, அந்த மாதிரி ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு சன்ரைஸ் போயிட்டா பெட்டர்.
0: ஓகே,
1: சன்ரைஸ் காஃபி டூல் லெமன் இது ரெண்டும் மட்டும் பிழிஞ்சிட்டு ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா ஃபுல்லா ஃபேஸ், பேக், நெக், உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அந்த டார்க்னஸ் ஸ்பேஸ்ல ஃபுல்லா போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் டு அந்த மாதிரி அது நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா ஜஸ்ட் நார்மல் வாட் வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டா போதும்.
0: ஓகே, இது வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லீங்களா?
1: ஆமா மேம், நான் இது ஆஃபன என்னோட மேரேஜ் முன்னாடி கூட நான் இதை ரொம்ப ட்ரை பண்ணிருக்கேன்.
0: ஓகே,
1: நானும் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி விட்டுருக்கேன்.
0: ஓகே சூப்பர்.
1: இது ஆஃபன யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்ஸ் இன் அ வைல். இப்ப நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம், திடீர்னு நம்மளால ஃபேஷியல் எடுத்துக்க முடியாது, சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்,
0: ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ. வந்து இப்போ மதியானம் வந்து ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா காலையில இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லீங்களா?
1: ஆமா, உங்களுக்கு ஓரளவுக்கான
0: இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

கல்பனா ராகவேந்தர் அவருடைய குரல்ல அழகான அந்த பாடல் 36 வயது நிலைய திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக தன்னுடைய டிப்ஸை பதிவு செஞ்சிருக்கும் நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலிருந்து சங்கீதா அவர்கள் இந்த டிப்ஸை வந்து அனுப்பியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகு குறிப்பு தான். அதாவது என்னென்னா நம்ம முகத்தில் முகப்பருக்கள் அதே மாதிரி கருமை அந்த புற அந்த பருக்கள் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் வந்திருக்கும், அது வந்து போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்கன்னா கொய்யா இலைகள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அரைச்சு தயிரோட கலந்து அதை முகத்தில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஃபேஸ் பேக் மாதிரி பூசிட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகப்பருக்களும் நீங்கும், அந்த முகப்பருக்கள்னால ஏற்பட்ட அந்த கருப்பு வடுகளும் நீங்கும் அப்படின்ற ஒரு அழகான டிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிப்பை தொடர்ந்து ஒரு பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரம் 12:36 ஆயிடுச்சு. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லா ஸ்நேகிதியே நிகழ்ச்சியிலும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா நம்ம லேடிஸ் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அதாவது வேலை செய்யறவங்க பிஸ்னஸ் பண்றவங்களை தவிர்த்து வீட்டில் இருக்கிற அந்த லேடிஸ்க்கு வந்து ஒரு சின்ன சின்ன இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற அம்மாக்களுக்கு உதவக்கூடிய ஒரு ஐடியா தான் இது. அதாவது வேலை செய்கிற அம்மாக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதும் அவங்களோட லஞ்ச் பாக்ஸ், ஏன்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் அப்படின்றது இப்போ காலையில் ஏதோ ஒரு உணவு நம்ம வந்து வீட்டில் வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க, அதே மாதிரி சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருவாங்க, நைட்டு வந்து குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றப்போ கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த லஞ்ச் பாக்ஸ் அப்படின்றது ஸ்கூலில் சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு கூட ஷேர் பண்ணணும், அதே நேரத்தில் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் அப்படின்றனால தினம் தினம் அதை வந்து யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக கொடுக்கலாம், இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேலை செய்கிற அம்மாக்கள் அதுக்கு யோசிக்கிறதுக்கும் நேரம் இருக்காது, செய்யறதுக்கும் நேரம் இருக்காது. ஸோ வீட்டில் இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதே டிஃபன் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலை செய்கிற அம்மாக்களுடைய பசங்க ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு பேக் பண்ணுற அந்த டிஃபன் பாக்ஸ் உங்கள் வீட்டு பிள்ளை ஒருத்தருக்கு பேக் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதையே வந்து 5 பேருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு 5 டிஃபன் பாக்ஸ் நீங்கள் வந்து பேக்

கொடுக்குறப்போ மாதம் மாதம் இதுக்கான ஒரு சம்பளம் வந்து நீங்கள் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். அந்த குழந்தைகளும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாங்கன்ற திருப்தியும் நமக்கு இருக்கும். அதே நேரம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து அந்த பிள்ளைகள் சாப்பிட்ட அந்த ஆரோக்கியமான சாப்பாட்டுக்கு நம்ம செஞ்சதுக்கான சேலரியும் வருது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்றத அடுத்த ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் கண்டிப்பாக எங்கள் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுவதாக தமிழகத்தின் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் அருள் பிரசாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நாம் கடைபிடிக்கிறோம். இதன் உள்நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. சிறந்த உணவுதான் வாழ்வியல் ஆதாரம். அறிவு, திறமை, சுகாதாரம் இவை அனைத்துக்கும் உணவுதான் அடிப்படை. இந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோளாகும். உணவு என்பது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், கொட்டைகள், தயிர், மோர், பால், முட்டை, மீன் முதலிய அனைத்தும் உட்கொள்ள வேண்டும்.
0: தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16 தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான

0: பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்குவங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாமில் நகோவா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 24வது வயதில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாரதேந்து ஹரிச்சந்திராவின் பிறந்தநாளையொட்டியும் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மகளிர் கல்வி, சமூக சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், ஹிந்தி இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை வகுத்தவர் பாரதேந்து ஹரிச்சந்திரா என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சேவை இயக்கத்தில் இரத்த தான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திரு நிதின் நபின் கூறினார். ராஜஸ்தானில் உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. அல்வார், பரத்பூர், பிகானீர் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும், ஜெய்சால்மர், பிரதாப்கட் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. 5,393 வார்டுகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 20,600 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 57 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க 7,600 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1,400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் குழு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளம் சென்றுள்ள இந்த குழு இதுவரை 3,078 டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிலிமே சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை இந்திய தொழில்நுட்பக் குழு மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் களிமண் தேங்கியிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் இயந்திரங்களை கொண்டு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு 2 தனி நாடுதான் தீர்வு என்று பிரிட்டன், பிரான்ஸ், கனடா நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம், பிரான்ஸ் பிரதமர் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு தனி நாடுகள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தூதரக நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போர் நிறுத்தத்திற்காக இரு நாடுகளுடனும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் யுக்ரைன் நாட்டிற்கு 226 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது 15%லிருந்து 50% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் கனடாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கனடா நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தன்வி சர்மா 21-16, 21-17 என்ற செட்கனல் கீழ் கனடாவின் ரேச்சல் சேனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் 26-24, 24-22 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் யா செங்கை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலாப் மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் சூர்யா, அமிர்தா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் கிக் தொழிலாளர் நலத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று நமது பொருளாதாரம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்து வருகிறது. ஒரு காலத்தில் நிரந்தர வேலை என்பது மட்டுமே வாழ்வாதாரமாக இருந்தது. ஆனால் இன்று நமது ஸ்மார்ட் போனில் ஒரு பொத்தானை அழுத்தினால் உணவு வருகிறது, கார் வருகிறது, மளிகை பொருட்கள் வீட்டு வாசலுக்கே வருகின்றன. இதற்கெல்லாம் பின்னால் இருக்கும் ஒரு உழைப்பு சக்தியே கிக் தொழிலாளர்கள். முறைசாரா தொழிலாளர்களில் ஒரு மிக முக்கிய பிரிவினர்தான் இந்த கிக் தொழிலாளர்கள். ஆன்லைன் செயலிகள் மூலமாக வேலை செய்யும் உணவு விநியோகஸ்தர்கள், வாடகை வாகன ஓட்டுநர்கள், வீட்டு சேவை வழங்குநர்கள் போன்றோரை நாம் கிக் தொழிலாளர்கள் என்கிறோம். இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் முதலாளி கிடையாது. இவர்கள் சுதந்திரமாக வேலை செய்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இவர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதியம் போன்ற பலன்கள் நீண்ட காலமாகவே குறைவாகவே இருந்தன. கிக் தொழிலாளர்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்தியாவில் முதன் முதலில் அவர்களுக்கென தனியாக ஒரு நல வாரியத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியது. இதன் சிறப்பம்சங்கள், கிக் தொழிலாளர்கள் ஆன்லைன் மூலமாகவே எளிதாக பதிவு செய்து அடையாள அட்டை பெற்றுக் கொள்ளலாம். இந்த வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு விபத்து, மரணம் அல்லது ஊனம் ஏற்பட்டால் 500,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது. சமீபத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி பதிவு செய்யப்பட்ட 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு குழு காப்பீடு திட்டமும் அமல்படுத்தப்பட உள்ளது. கிக் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த

அரசு சில நேரடி உதவிகளையும் வழங்கி வருகிறது. இதில் முதலாவது இஸ்கூட்டர் மானியம். இஸ்கூட்டர் வாங்கும் கிக் தொழிலாளர்களுக்கு தலா 20,000 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் 2026 ஜனவரியில் தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக 2,000 தொழிலாளர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. நீண்ட நேரம் வெயிலிலும் மழையிலும் வேலை செய்யும் இவர்களுக்கு சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் குளிரூட்டப்பட்ட ஓய்வு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு குடிநீர் மற்றும் செல்போன் சார்ஜிங் வசதிகளும் உண்டு. தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண நிதியுதவி ஆகியவையும் இந்த வாரியத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. மத்திய அரசு கிக் தொழிலாளர்களை அங்கீகரிக்க ஈஸ்ரம் என்ற தேசிய அளவிலான தரவுத்தளத்தை உருவாக்கியுள்ளது. இந்த போர்ட்டலில் பதிவு செய்பவர்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தில் இணைந்து 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் இந்த நவீன தொழிலாளர்களின் பாதுகாப்பு என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் பாதுகாப்பு. அரசு வழங்கும் இந்த நலத்திட்டங்களை பற்றி நம்மை சுற்றியுள்ள டெலிவரி பார்ட்னர்கள் மற்றும் டிரைவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். உரிமைகள் மற்றும் பாதுகாப்போடு உழைக்கும் போதுதான் எந்த ஒரு தொழிலும் கண்ணியமானதாக மாறும்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் கிக் தொழிலாளர் நலத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: தொடர்வது மெல்லிசை பாடல்கள்.

சௌமியா ரகோ, சுனிதி சௌஹான் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் பஜ்கே ரெஹ்னரே பாபா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: இப்பாறு ஹிந்தினா முந்தினா போலீஸ் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் மஞ்சுளா ராதிகா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் வண்ண வண்ண பூக்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 1:21 இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.
1: And keeping it real. Yeah!

0: சுஃபியும் சுஜாதாவும் திரைப்படத்திலிருந்து அர்ஜுன் கிருஷ்ணன், நித்யா மமின், ஜியா உல் அகும் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.
1: Yeah. Wanna feel that?

0: கேட்ட இந்த பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். நல்லாட்சிக்கு ஈடான அறிவுசார் திறன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சக்தியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் சமஸ்கிருத மேற்கோளை பகிர்ந்துள்ள பிரதமர், அறிவுத்திறன் ஞானத்தையும் வளத்தையும் முன்னெடுத்துச் சென்று மகிழ்ச்சியையும் சுய மரியாதையையும் உறுதி செய்வதாக எடுத்துரைத்தார். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஆளுமையுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க இன்றியமையா பங்காற்றும் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், ஊட்டச்சத்து இயக்கம் தாய் செய் ஆரோக்கியத்தையும் குடும்பங்களின் வளத்தையும் உறுதி செய்வதாக கூறினார். சமச்சீரான ஊட்டச்சத்தே வளமான தேசத்தின் வலுவான அடித்தளம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொதுப்பணியை எடுத்துரைக்கும் வகையில் பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி மக்கள் நல சேவை இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் உலக அளவில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் இணைத்து பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜோதி கலச யாத்திரை நடைபெறும் என்றார். தமிழ்நாட்டில் மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். வரும் 17ஆம் தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகத்தில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அலுவலரின் உத்தரவிற்கு ஏற்ப 9க்கும் மேற்பட்ட பறக்கும் படை வாகனங்களும் கண்காணிப்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் புதுச்சேரியில் தலா 1 தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தத்தன்சாவடி தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் தொழில் உற்பத்தி முதலீடு வாய்ப்புகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கசகஸ்தான் வர்த்தக துணை அமைச்சர் ஐத்தாருடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டின் உயர்நிலை வர்த்தக குழுவினரை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தில் கசகஸ்தான் நாட்டின் முதலீடுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளின் பார்வையாளர்களுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோயாளிகளை காண வருபவர்கள் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் அனுமதிக்கப்படுவர் என்றார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும் அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்நடவடிக்கை என்றார். மருத்துவமனைகளுக்கு பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
3: உள்நோயாளிகள் அனைவருக்கும் மருத்துவமனையிலே நாங்க உணவு கொடுக்கிறோம். அதுக்காக ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு நம்மளே பிளேட்ஸோட நம்ம சர்வ் பண்ற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போறோம். இனிமேல் வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு உள்நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கூட ஒரு அட்டண்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு மக்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.
1: இதனிடையே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வரும் 25ஆம் தேதி மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் அதிக எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கதர் மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். காட்பாடியில் உள்ள விளையாட்டு மைதானம் செல்லும் வழியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர், உடல் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் பேணி காக்க வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம், மல்லர்கம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் மாணாக்கர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளின் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இதனை துவக்கி வைத்தார். அரியலூர், கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இப்போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. தமிழக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 50 கோடி ரூபாய் நிதி உதவியை கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்றார். நாகர்கோவிலில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கற்றிடு சுற்றிடு திட்டத்தின் கீழ் தூத்துக்குடியைச் சேர்ந்த 55 அரசு பள்ளி மாணாக்கர் பெங்களூர் இஸ்ரோ மையத்தை பார்வையிட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் மாணவியும் தங்களது அனுபவங்களை செய்தியாளரிடம் எடுத்துரைக்கையில்,
4: தமிழ்திறனாய்வு தேர்வு இந்த 3 தேர்வுகள்லயும் வெற்றி பெற்ற மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ டைரக்ட் லேர்னிங்க நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பெங்களூருக்கு 2 எக்ஸ்போஷர் விசிட் அழைத்து சென்று இப்ப திரும்பி வந்திருக்காங்க. இந்த பெங்களூர் எக்ஸ்போஷர் விசிட்ல 2 முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
5: என் பேர் ஆலியா. நான் என்ன பண்ண, நாங்க வின் பண்ணதுக்காக தூத்துக்குடி கலெக்டர் வந்து எங்களுக்கு பெங்களூர்ல யூஆர்எஸ்சி

0: விஸ்வேஸ்வரய மியூசியத்துக்கும் கூட்டு போனாங்க. நாங்க அங்க போய் நிறைய சந்திராயன் 1, 2, 3 மங்கள்யான் இதெல்லாம் ஆதித்யா L1 இதெல்லாம் எங்க லேண்ட் பண்ணாங்க, எப்படி லேண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
1: நேபாள பெருவெள்ளத்தை தொடர்ந்து காட்மண்டு சென்றுள்ள இந்திய தடயவியல் குழு இதுவரை 1400 மேற்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை சேகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இதுவரை 378 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே அங்குள்ள சுரங்கத்தில் உள்ள தண்ணீரையும் சேற்றையும் அகற்றி தேடுதல் பணிகளை இந்திய கூட்டு தொழில்நுட்ப குழு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இப்பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவடையும் என தெரிகிறது. திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இம்மாதம் 17 நடைபெறும் ஊர்வலத்திற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் போன்றவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத், தன்வி சர்மா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர், ஸ்வீடனின் ஆலிவர் ஜொஹன்சன் இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:55. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

செக்கு சிவந்த வானம் திரைப்படத்தில் ஏ ரஹ்மான் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டும் கேட்ட பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: Government will organize a national conference on building and other construction workers, BOCW, in Mumbai on the 11th and 12th of this month. The conference will be chaired by Union Minister of Labour and Employment, Dr. Mansukh Mandviya. And now, before we end the bulletin, the headlines once again. Defence Minister Rajnath Singh holds meeting with Sri Lankan President Anuradha Kumaratilanake in Colombo. Both leaders reaffirm to work for security, peace and prosperity of the region. Final breaks, finance ministers and central bank governors meeting kicks off in Mumbai. Ministry of Women and Child Development National Nutrition Month launched in Varanasi. BJP to launch month-long Seva Sankalp Abhiyan from 17th of this month to mark 25 years of Prime Minister Narendra Modi in public life. Forecast of heavy rain over eastern and northeastern states for next 24 hours. And in US Open tennis, Ben Shelton enters men's singles semi-final, beating defending champion Carlos Alcaraz. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை, அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான தோடர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: ஆறாந்தா

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடிகளான தோடரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தையல் தொழிலாளர், ஆடை விற்பனையாளர் மற்றும் லைஃப் கோச்சாக தொழில் செய்து வரும் சிவகிருபா அவர்களுடனான நீர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். நேர்களே,
2: இப்ப வந்து ஒரு பெண் வந்து தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய திறமையை வந்து தன்னை தானே குறைச்சு எடை போட்டுக்குவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா விலை குறைச்சு வந்து ரொம்பவே விலை கம்மியா வந்து கொடுக்கறது, அவங்களுடைய திறமையை வந்து அவங்க கம்மியா எடை போட்டுக்கிறதுக்காக. சோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
3: இல்ல, எப்பவுமே அவங்க வந்து இவங்க கரெக்டா தான் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து அதை விலை குறைச்சி வாங்குறதுக்காக வேண்டி மக்கள் வந்து கஸ்டமர் வந்த மாதிரி பேசுவாங்க. சில கஸ்டமர் தான் அது மாதிரி, மற்ற பல கஸ்டமர் வந்து அந்த மாதிரிலாம் பேசுறதே கிடையாது. இப்போ சமூகத்தில் வந்து நல்லா ஃபிட்டிங்ஸாக கொடுத்தா போதும் அப்படி தான் இருக்காங்களே தவிர, அந்த பார்கெயின் பண்ணுற மக்கள் இப்போ ரொம்ப ரொம்ப குறைவு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த பார்கெயினே பண்ணுறதில்ல, நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு போதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க.
2: இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஒரு விதமான ஸ்டிச்சிங் வந்து கேட்பாங்க, ஆனால் உண்மையாக அவங்களுக்கு வந்து அந்த பொருத்தமாக இருக்காது. அவங்க ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி பண்ணிக்கூட அப்படின்வாங்க, அது உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் பட் அவங்களுக்கு அது வந்து பொருத்தமாக இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கடமைக்காக ஏதோ ஒன்று தைச்சி கொடுக்காம அவங்களுக்கு பொருத்தமானதும் தைச்சி கொடுக்கணும். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க?
3: அது ரொம்ப ஈஸிம்மா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். இது உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் நெக்குக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவோம். அவங்க அப்போ எனக்கு எது மாதிரி பொருத்தமாக இருக்கோ அது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு அவங்களே கேட்டுருவாங்க. அதனால் ரொம்ப ஈஸி இது ஹேண்டில் பண்ணுறது எனக்கு.
2: இப்போ வந்து ஒரு தொழிலை வந்து தொடங்கணும் அப்படின்னா அதே மாதிரி அதை வந்து கொண்டு போகணும் ஸ்டெடியாக அப்படின்னா அதுக்கு வந்து பணம் மட்டும் போதுமா, இல்லை வந்து அதை விட பணத்தை விட முக்கியமான ஒரு மூணு விஷயங்கள் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க?
3: ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செய்கிற தொழிலை வந்து கரெக்டாக செய்யணும் நம்பர் ஒன்று. அடுத்தது வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம தொழிலில் வந்து பணம் வரும் இல்லை, நான் சொல்ல பணத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம வந்து செய்கிறது திருப்தியை நம்ம செஞ்சு கொடுக்கணும். நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் சரி, தையலாக இருந்தாலும் அது பிரியக்கூடாது, அவங்க ரொம்ப நாளைக்கு அந்த நீண்ட நாளைக்கு அந்த உபயோகப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம செஞ்சாலே பணம் தானாக தேடி வந்துடும் நம்மளை. இதுதான் என்னுடைய அனுபவம்.
2: ஓகே, இப்போ வந்து இந்த தையல் தொழில் மூலம் நீங்கள் வந்து ஒரு கற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை பாடம்னா நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க?
3: வாழ்க்கை பாடம்னா நான் வந்து தனியாக ஒரு இதாகவே இது பண்ணிக்கல, எனக்கு இது வாழ்க்கையே பாடம் தான். டெய்லரிங் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன மெஷினை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரே ஒரு சின்ன மெஷின் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன், ஒரே அதை வச்சு தான் கிளாஸ் கூட எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான பேருக்கு நான் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துட்டேன், அதே போல் நிறைய பேருக்கு ஸ்டிச்சும் பண்ணிட்டேன். எவ்வளோ இப்போ நிறைய மெஷின்ஸ் வச்சிட்ருக்கேன், எம்ப்ராய்டிங் மெஷின் வச்சுருக்கேன், ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே டெவலப் பண்ணி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. இது ஒரு லெசனாக தான் நான் எடுத்துக்கிறேன். என்னோடய தொழிலே என்னோடய வாழ்க்கையாக மாறிடுச்சு.
2: ஓகே, இப்போ வந்து உங்களுடைய லைஃப் கோச் பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் வந்து அடுத்தவங்க நிறையா பிரச்சனையோட வருவாங்க, ஸோ அது கொடுத்த கன்க்ளூஷன் ஆகட்டும், அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து நான் இந்த விஷயத்த ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க?
3: நான் கற்றுக்கிட்ட விஷயம்னு பார்த்தா அவங்கக்கிட்ட இருந்து இந்த டிப்ரெஷன் தான் இருக்கக்கூடாதுன்றதை கற்றுக்கிட்டேன். ஏன்னா வரவங்க எல்லாமே அந்த டிப்ரெஷனில் தான் இருக்காங்களே தவிர தெளிவான ஒரு முடிவெடுக்காத தான் பண்ணுறாங்க எல்லாமே. ஒரு எந்த பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன்றது கண்டிப்பாக உண்டு, ஆனால் அந்த பிளேஸை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த டைமை விட்டுட்டு மாற்றி யோசிக்கிறாங்க. நம்ம எது என்ன ஒவ்வொரு மேக்ஸ் போடுறோம், ஒவ்வொரு மேக்ஸுக்கும் நமக்கு ஒரு விடை கண்டிப்பாக உண்டு இல்லையா, அதை கண்டுக்காமல் அதை விட்டுட்டு நம்ம வேறு வேறு ஃபார்முலாவில் போயிட்டு இருந்தால் அதுக்கு சரியான விடை கிடைக்காது. அதுதான் நான் கற்றுக்கிட்ட லெசன் நினைக்கிறேன். அதாவது சரியான தீர்வை எடுக்கிறது தான் சரியான முடிவுன்னு நான் எடுக்கிறேன்.
2: அதாவது எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஆனால் அதை
3: கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான்.
2: ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து டெய்லரிங்கில் கற்றுக்கிட்ட விஷயம் சொன்னீங்க, அதே மாதிரி நீங்கள் லைஃப் கோச்சாக இருக்கும் போது கற்றுக்கிட்ட விஷயம் சொன்னீங்க, ரெண்டுக்குமே வந்து பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா?
3: ரெண்டுமே சிக்கலை சரி பண்ணக்கூடியது
2: தான். ஆமா, எதுவுமே இல்லாம குடுக்கற ஒரு விஷயத்த நீங்க வடிவமைச்சு குடுக்கறது. சோ அதுல கத்துக்கிட்ட ஒரு விஷயம், பொதுவா நான் வந்து இந்த பிசினஸ் மூலமா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க?
3: இப்ப நான் டெய்லரிங்ல கத்துக்கிட்ட விஷயம் என்ன என்னன்னா, நான் முதல்ல ஒரு வேலையை வந்து நான் இதை சந்தோஷமாக செய்வேன். இது அடா இதை தைக்கணுமா இதை பண்ணணுமா அப்படின்னு இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை வந்து சந்தோஷமாக வடிவமைக்கும் போது போடுறவங்களுக்கும் ஹாப்பி நமக்கும் ஹாப்பி. இன்னொன்று, பணத்துக்காக நான் வேலை செய்யாமல் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செய்யணும், நம்ம கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக செய்யணும். நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம், திங்க் பண்ணி பண்ணணும். சும்மா எடுத்தோம் பிடிச்சோம்னு கட் பண்ணிட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு. டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய வேலை, அது பொறுமையாக செய்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது
2: புதுசாக இப்போ பெண்கள் வந்து தையல் தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து கிளாஸும் போயிட்டு வந்துட்டாங்க, அவங்க வந்து தானாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிஷின் வாங்கி இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு தையல் தொழில் தொடங்க நினைக்கிறவங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்வீங்க நீங்கள்?
3: என்ன டிப்ஸ்னால், முதல்ல நான் சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் கொடுங்க. அடுத்து செகண்ட், அடுத்து வந்து நீங்கள் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலுமே சரி, டெய்லரிங்கில் பொறுத்து வரைக்கும் சொல்கிறேன், அந்த நீங்கள் தைச்சி கொடுக்குற துணி வந்து கிழியக்கூடாது, அதாவது தையல் கிழியக்கூடாது. அவங்க துணி வந்து நம்மளோட ப்ராடக்ட் கிடையாது, பட் தையலுங்கிறது நம்ம வேலை, அந்த வேலை வந்து பிஞ்சு போகவோ கிழிஞ்சு போகவோ கூடாது. அதே போல் நம்ம கட்டுற ஊக்கு கூட நமக்கு பிரிஞ்சு போகக்கூடாது, தெளிவாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுவேன்.
2: ஓகே, அதாவது அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும்.
3: கண்டிப்பாக குவாலிட்டி நல்லா இருக்கணும்.
2: ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா உங்களுடைய பிஸ்னஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் இல்லைனா வந்து தப்பு பண்ணி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா, அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, இந்த ஒரு மிஸ்டேக்கை நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அது வந்து எனக்கு அதுக்கப்புறமா அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணுறதே இல்லை அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பண்ண ஒரு மிஸ்டேக் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
3: நான் கற்றுக்கிட்ட புதுசில் நிறைய திருப்பி தைச்சிருக்கேன். திருப்பி தைச்சி பின்னாடி அதை என்ன பண்ணுவேன், அதை தைச்சி முடிக்கிற வரைக்குமே எனக்கு திருப்பி தைச்சிட்டேன்றதே தெரியல. அப்புறமா தான் நான் பிரித்து அது தைச்சி முடித்த பின்னாடி தான் பார்க்குறேன் அது திருப்பி தைச்சிருக்கிறதே தெரிஞ்சுது. அதுக்கு பின்னாடி திருப்பி பிரித்து எல்லாத்தையும் தைச்சி முடித்து கொடுத்துட்டேன், ஆனால் சரி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு முறையும் அதை செக் பண்ணி தான் பண்ணுறேன். அது எனக்கு பெரிய லெசனாக தான் இருக்குது இன்ன வரைக்கும்.
1: உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். அருமையான பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஓகே, இப்ப வந்து இந்த உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களை போன்ற உழைப்பவர்களுக்கு, அதே மாதிரி இப்ப வந்து உழைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிற விதமா நீங்க வந்து உங்களுடைய மொத்த வாழ்க்கையில இல்லைன்னா உங்களுடைய பிசினஸ்ல இந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கிற மாதிரி, இந்த ஒரு மொமெண்ட் என்னால மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி.
1: எனக்கு எல்லா மொமெண்ட்டுமே தான் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நான் ஒரு மெஷின் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் முன்னேறி வந்திருக்கேன். அதனால் எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. ஆக்சுவலி நான் எல்லாமே தெளிவாக பண்ணதுனாலேயும் என்னவோ எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்ததில்லை. பட் முன்னேறி இருக்கேன், நல்லாவே முன்னேறி இருக்கேன். ஜீரோவில் இருந்தேனா இப்போ நான் 100% இருக்கேன்றத ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும்.
0: ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு லைஃப் கோச்சா, அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லராகவும் இருக்கீங்க, நீங்கள் டெய்லரிங் கிளாஸும் நடத்திட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: நான் எந்த வேலை செஞ்சாலும் சரி அது தரமாக செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த குவாலிட்டிக்கு தான் மதிப்பே தவிர மற்ற எதுக்குமே மதிப்பு கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை வந்து நீங்கள் சுத்தமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை தான் நான் உங்களுக்கு ஆணித்தரமாக நான் அடித்து சொல்லுவேன்.
0: இப்போ நீங்கள் லைஃப் கோச்சாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அதுலேயுமே வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்ட்ரகிளோ இல்லைனா வந்து ஒரு இந்த விஷயம் நான் வந்து இதை கடந்து தான் இதை பண்ணணும், இது வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க?
1: இதில் சேலஞ்ச் இது வரைக்கும் நான் வந்ததை ஃபேஸ் பண்ணலைம்மா. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு ஹேண்டில் பண்ணுறது, அதனால் எனக்கு சேலஞ்ச் இதில் எதுவும் தெரியல. வந்ததுன்னா நான் இன்னொரு முறை இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்கிறேன்.
0: ஓகே, இப்போ நான் வந்து கேட்குறது எப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளை தான் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் அது மூலமாக கூட நம்மளுக்கு வந்து டிமோட்டிவேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை விட இன்னும் சாதனையாளர்களாக நம்ம வந்து கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாதிக்க தூண்டும். அதே மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களை நம்மளை சுற்றி கூட வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதோ டாப்பில் இருக்க மாதிரியும் அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்க மாதிரியும் தோணும். ஸோ நம்மளால் முன்னேற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ரொம்ப பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறத ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி அந்த மாதிரி ரொம்பவே ஒரு நிறைய விதமான ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு பாசிட்டிவ் இல்லாத விஷயங்களை நிறைய கேட்டுட்டு இருக்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
1: அது வந்து அவங்க வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் பற்றி பேசணும். நாம் அவங்க பேசி அவங்களுக்கு ரெமெடிஸ் கொடுத்து அனுப்பின பின்னாடி நாம் அவ்வளோதான். நாம் போயிட்டு ஒரு அழகாக வீட்டுக்குள்ளே போயிட்டா நம்மளுடைய ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடணும். அந்த இதே அந்த டாபிக் அந்த பிரச்சனைகள் இருக்கிற டாப்பிக்கே நம்ம மறந்துடணும், நம்ம வீட்டு வேலைகளை போக ஆரம்பிச்சிடணும். அப்படி இருக்கும்போது எனக்கு இது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை.
0: அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ நியூஸ்லே ஆகட்டும், ஒரு சில செய்திகளெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மன வருத்தமாயிடும். சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து மார்னிங் டைம்லேயே வந்து நல்ல விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் மூலமாக சில பாசிட்டிவ் இல்லாத விஷயங்களை நீங்கள் வந்து கேட்கும் போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது உங்களுடைய மனநிலையை வந்து பாதிக்காதா? அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆக்சுவலி என்னென்னா வர்றவங்களுக்கு தான் பிரச்சனைகளோடு வராங்க, அது வந்து நம்ம அவங்களையே பாசிட்டிவாக மாற்றி அனுப்புறதோட என்னோட கடமை. ஆக்சுவலி நான் எப்பவும் நெகட்டிவ் மாற மாட்டேன், ஏன்னா எப்போவுமே நான் ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவான பர்சனாகவே தான் நான் இருக்கேன். அதனால் எனக்கு அந்த நெகட்டிவ்னஸ் வந்து என்னை பாதிக்கவே பாதிக்காது.
0: இப்போ ஒரு பரிதாபமோ இல்லைனா ஒரு இதுவோ அது வந்து நம்மளுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயம்
1: அந்த மாதிரிலாம் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதையுமே நம்ம என்ன பண்ண முடியும், அது இயற்கை, அதனால் அதை மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதையும் ஹேண்டில் பண்ணிட்டு போக வேண்டியது தான். எதுவாக வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
0: ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸில் வந்து உங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன், நீங்கள் சின்ன வயசில் யாரையாவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் வளர்ந்துருப்பீங்க, அதில் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாராவது இருக்காங்களா உங்களுக்கு?
1: அப்படி பார்த்தா நம்ம ஸ்கூல் போகும்போதெல்லாம் வழியில் டெய்லர்ஸ் எல்லாம் உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, என்னையும் அறியாமல் அப்போ அந்த வயசுலேயே நான் வந்து அந்த டெய்லரிங் தைச்சிட்டு இருக்கிறவங்கள நான் ஒரு 2 நிமிஷமாக அதை நின்று பார்த்துட்டு போயிருக்கேன். அது மாதிரி குறிப்பிட்டு இவங்க தான் சொல்ல முடியாது, ஆனால் டெய்லர்ஸ்னாவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இடத்துல கண்ணு போகிறதுன்னு எனக்கு தெரிஞ்சது, ஞாபகம் இப்போவும் ஞாபகம் இருக்குது எனக்கு.
0: இப்போ நீங்கள் வந்து 35 இயர்ஸாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த லைஃப் கோச் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னா யார் சொல்வீங்க?
1: என்னோடய ஃபேமிலி தான், அப்சலூட்லி என்னோடய ஹஸ்பண்ட் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் என்ன வேணும்னு கேட்குறனோ அத்தனையும் அவர் செஞ்சு ஹெல்ப் பண்ணுவார். இதுதான் செய்யக்கூடாதுனால இவர் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இப்போ வீட்டில் பையன் மருமக எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, குடும்பமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
0: உங்களுக்கு வந்து உங்களுடைய இவ்வளோ நாள் பிஸ்னஸில், உங்களுடைய டெய்லர் தொழிலாகட்டும் இல்லைனா வந்து உங்களுடைய லைஃப் கோச் பிஸ்னஸ் ஆகட்டும், இதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாராட்டு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டோரி இன்சிடென்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா?
1: இருக்குது. எனக்கு இப்போ ரீசண்டாக ஒரு அவார்டு சாதனையாளர்கள் விருதுன்னு சொல்லிட்டு ஒன்று அவார்டு கொடுத்தாங்க, அது மறக்க முடியாத நிகழ்வு தான்.
0: ஓகே, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் விமனாக இருக்கும் போது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அது அதுதான் சந்தோஷமே. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டை வச்சு ப்ராஃபிட்டுக்காக மட்டுமே நான் வேலை பார்க்கல. நம்ம செய்வோம், நம்ம வேலையை சுத்தமாக செய்வோம், அதுக்கான பலன் நம்ம கிடைச்சா போதுன்னு நான் செஞ்சிட்ருக்கேன். பட் அதுக்கான பலன் உண்மையிலே பல மடங்கு எனக்கு கிடைச்சிருக்கு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: அதே மாதிரி உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு பாசிட்டிவ் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா ஏதாவது இருக்கா?
1: ஆ, டெய்லரிங்கில் அது மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா ஒருத்தங்களுக்கு பேக் ஓப்பன் வச்சு தைக்க சொன்னாங்க, பட் நானே தான் சொன்னேன் ஜிப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு, பட் ஜிப்பு வைக்கிறது மறந்துட்டு உக்கு வச்சிட்டேன். அது வந்து அது பெரிய விஷயமா அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க. அது என்னால் உண்மையிலேயே அவங்க பணமெல்லாம் கூட நான் ரிப்பீட் பண்ணிட்டேன், இருந்தாலும் என் மனசை இன்னுமே காயப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. அது ஒன்று மட்டும் என்னால் மறக்க முடியல.
0: இப்போ வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் அப்படின்றது வந்து அப்படின்றதே இருக்காது. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 9 to 5 வேலைக்கு போனோம் இல்லைனா ஒரு வேலை அப்படின்னு நம்மளுக்கு இருந்தால் வேலைக்கான ஒரு டைம் இருக்கும், நம்மளுக்கான ஒரு டைம் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் அப்படின்றப்போ நீங்கள் எப்போ நினச்சாலும் நீங்கள் பிஸ்னஸ் விமனை மாறிடலாம், எப்போ நினச்சாலும் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு தேவையான டைமை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இதை வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படி இருக்கும் உங்களுக்கு?
1: ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா டைம் நம்ம டைம் பார்த்து பண்ணுறதே கிடையாது, எப்போ வேணாலும் நம்ம சொன்ன மாதிரி தான் எப்போ வேணாலும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம பிஸ்னஸ் இவ்வளோ வேலை செஞ்சு எனக்கு டைம் கிடைக்குது மொபைல் நோடுறதுக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அதை டைம் இது தான் இந்த நேரத்தில் வரைக்கும் தான் நம்ம தைக்கணும் அப்படின்லாம் பண்ணுறதில்ல. எப்போல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் போய் ஸ்டிச் பண்ணுவேன். இங்கே வேலை கொஞ்சம் இந்த போர் அடிக்குதா அந்த இன்னொரு வேலையை பார்ப்பேன். அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஆனால் ரெண்டுமே சக்ஸஸ் பண்ண முடியுது என்னால்.
0: இப்போ வந்து ஒரு பெண்ணாக இருந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இளைஞர்களாக இருந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த 2-3 விஷயம், ஒரு 2 விஷயம் நீங்கள் வந்து சொல்லணும், இதை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க?
1: அவங்களுக்கு செய்யக்கூடாதது என்ன செய்வேன்? தரம் இல்லாத எந்த வேலையுமே செய்யாதீங்க. செய்கிறத வந்து செய்வன திருந்த செய்யணும் ஒன்று இருக்கு இல்லையா, அதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா பங்க்சுவாலிட்டியை கரெக்ட் டைமுக்கு, ஒருத்தங்களுக்கு என்ன வேலை செஞ்சு கொடுக்குறனாலும் அந்த டைமுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். அந்த டைம் பங்க்சுவாலிட்டி மட்டும் மாறிடாதீங்கன்னு சொல்லிடுவேன். இன்னொன்று கொஞ்சம் லேசினஸ் இருக்காதிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் லேசியாக தான் இருக்காங்க எல்லோரும், எல்லோரும் சொல்ல முடியாது சில பேர், அதனால் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். மற்றபடி நான் இப்போ அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இல்லைம்மா, நிறைய பிள்ளைங்க வந்து நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க, அதனால் அட்வைஸ் கொடுக்குற இடத்துலையும் அவங்க இல்லை. நமக்கு வேணால் அட்வைஸ் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு இப்போ ரொம்ப மாறிடுச்சுமா, மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு.
0: இப்போ ஒரு லைஃப் கோச்சாக பொதுவாக வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க?
1: இப்போ அவங்களுக்கு மோட்டிவேஷனாக கொடுக்கணுன்னா ஒரு என்ன எதுக்காக உங்களுக்கு பிரச்சனை வருதுன்றது முதல்ல ஆராயணும். ஆராய்ஞ்சிட்டு அதுக்கான தீர்வும் அந்த பிரச்சனைக்குள்ளே தான் இருக்குது, அது மட்டும் கண்டுபிடிங்கன்னு தான் சொல்லுவேன் நான். அதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் போய் பணத்தை வேஸ்ட் பண்ணி அவங்களும் டிப்ரெஷன் ஆகி கூட இருக்கு வீட்டில் இருக்கிற ஃபேமிலியும் டிப்ரெஷன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு தீர்வு என்னன்றது அவங்கக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நிதானமாக திங்க் பண்ணிங்கனாவே அதை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், அதை தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு.
0: இப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியமாக இது ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இதை ஒன்று பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க?
1: ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் நான். என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு காலையில் இந்த டிப்ரெஷனுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் நம்ம எடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வாய் நிறைய ஊற்றிக்கணும், துப்பவும் கூடாது விழுங்கவும் கூடாது, ஒரு 10 minutes அப்படியே வச்சிட்ருங்கன்னு சொல்லுவேன். அதை வச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த வலிக்கும் வாய், பட் துப்பிட்டாலும் துப்பிடவும் கூடாது. 10 மினிட்ஸ் அப்படியே வைக்கும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே போயிடும். அவங்களுக்குள்ளே இருக்கிற டிப்ரெஷன் வந்து படிப்படியாக குறைஞ்சி வர்றதும் வரும். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதை தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் கொடுக்குறேன்,
0: ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி.
1: இதுதான் கொடுக்குறேன்.
0: ஓகே, இன்னைக்கு வந்து இப்போ ஒரு லைஃப் கோச்சாக ஆகணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நல்லா ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். பொறுமை மெயினாக இதில் ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா வர்றவங்க எல்லாம் ரொம்ப பிரச்சனைகளோடு தான் வருவாங்க. அதை கேட்குற அளவுக்கு நமக்கு முதல்ல நிறைய மனப்பக்குவம் நம்ம வளர்த்துக்கணும். அது கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து உங்களால் தான் அது பிரச்சனைன்னு சொல்லி நம்ம டக்குன்னு அவங்க மேலே பழகி போடக்கூடாது. என்ன எதுன்னு நம்ம நிதானமாக பொறுமையாக சில இது பண்ணி அவங்களுக்கு சால்வ் பண்ணி அனுப்புகிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு புதுசாக வர இவங்களுக்கு சொல்லி தருவேன்.
0: ஓகே மேம், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி, நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராக என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே மாதிரி எந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள், அதில் வந்து பாசிட்டிவ் இல்லாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு ரொம்பவே அருமையான ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்பவே நன்றி.
1: நன்றி மேம்.
2: இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தையல் தொழிலாளர், ஆடை விற்பனையாளர் மற்றும் லைஃப் கோச் தொழில் செய்து வரும் சிவகுருபா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழைப்பவர் அரங்கம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.
3: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
4: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
3: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
5: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
3: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
6: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

நேரம் 2:55, 10:00. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. வேலூர், திருவள்ளூர், சென்னை பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. வேலூர் மாவட்ட மேலாளத்தூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்கக்கடற்பரப்பில் கடலோர ஆந்திரப்பிரதேசத்தை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவானது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நாளை மறுநாள் 11ஆம் தேதியன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்று மதுரை, தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தென்கடலோர தமிழ்நாட்டில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான

0: முன்னறி வெப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடி மின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சில சமயங்களில் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகவுடன் இன்று கொழும்பில் பேச்சு நடத்தினார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 3 மணி 2 நிமிடம்.

0: இல்லை, ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் செயல்பாடுகள், அது மட்டும் இல்லை அந்த டேயில் நமக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பார்க்க வேண்டிய, பேச வேண்டிய முக்கியமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளோ அல்லது முக்கியமான புரிந்துணர்வு நிகழ்ச்சிகளோ அதை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஹலோ ஊட்டி. இன்றைக்கி ஹலோ ஊட்டி டாபிக் என்ன, எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றத நீங்கள் ஆவலாக கேட்டுட்ருப்பீங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி அப்படின்றத விட இந்த மாதம் முழுக்கவே, ஒன்றாந்தேதியிலேருந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து மாதம் முழுக்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புரிந்துணர்வு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஊட்டச்சத்து மாதம் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்ரிஷ்னல் மந்த், நியூட்ரிஷ்னல் டேயில் ஆரம்பித்து அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை யாருக்கு இது அவசியம், யார் இதை பேசுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் நம்மளுடைய மாவட்டத்தில் நியூட்ரிஷ்னல், அதாவது ஊட்டச்சத்து மற்றும் அதோடு இணைந்து செயல்படக்கூடிய ரெண்டு பேர் நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க நம்மளுடைய நிலையத்துக்கு. அவங்க வந்து இதை பற்றி பேசும்போது, கேட்கும்போது அவங்களும், அதாவது ஊட்டச்சத்து யார் யாருக்கெல்லாம் முக்கியம், அதை எப்படி எப்படியெல்லாம் எடுத்துக்கணும், சின்ன குழந்தையிலேருந்து அல்லது பிறக்கக்கூடிய குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இருக்கும்போது என்னென்ன ஊட்டச்சத்தெல்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதனுடைய கவனிப்பு முறைகள், இதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய நிகழ்ச்சி தான் அது. அவங்க ரெண்டு பேரும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. முதல்ல ஐசிடிஎஸ்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம ஜேஎஸ்எஸ் லைஃப் சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க, ரெண்டு பேருமே அதை அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. வணக்கம் மேடம், இங்கே உங்களை இன்றைக்கி ரெண்டு பேராக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு ஐசிடிஎஸ், நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
1: வணக்கம் சார், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இயங்கி வரும் மாரிமுத்து காலனி அங்கன்வாடியின் பணியாளரான இஎஸ் தேவகி.
0: ஓகே, இன்னைக்கு அதாவது மாஸ் கான்டக்ட் ப்ரோக்ராம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியரோட பாடந்துறையில் இருந்தது, அதனால் எல்லாருமே பிஸி. நேற்று வந்து நம்ம, அதாவது தமிழ்நாடு அளவில் ஊட்டச்சத்து மாதம் அந்த நிகழ்ச்சிகள் நேற்றுலேருந்து, அதாவது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த வருஷத்தில் ஊட்டச்சத்து நிகழ்ச்சி, அதாவது ஊட்டச்சத்து மாதமாக இருக்கனால அதை பற்றின நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் பேசலாம். அது போக நம்மளுடைய ஜெய்சஸ் லைஃப் சயின்ஸ் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
2: ஹலோ சார், ஐ எம் துர்கா லக்ஷ்மி ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஜெய்சஸ் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸ்.
0: ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம மாவட்டத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம, அதாவது ஐசிடிஎஸ் தான் அதில் வந்து ரொம்ப ஊட்டச்சத்து, ஏன்னா குழந்தைகள் ஊட்டச்சத்து எல்லாருக்குமே முக்கியம் அப்படின்னாலும் கூட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. அப்போ குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுனால பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம மாவட்ட அளவில், அதாவது அங்கன்வாடி அளவில் இருந்து மாவட்ட அளவில் அரசாங்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பயன்பாடுகள், அந்த அதை நலம் தரக்கூடிய என்ன திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு சொல்லுங்கள்
1: சார். இப்போ நம்ம டைரக்டா பேசுற மாதிரி பேசுறோம். இப்போ நான் சொல்றது வந்து அப்படியே கண்டினியூவா சொல்லிட்டே இருக்கட்டும்ங்களா சார்?
3: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

ஒரு குழந்தையின் எதிர்காலம் எங்கு உருவாகிறது என்ற கேள்வியை கேட்டால் எல்லோரும் சொல்லும் பதில் வீடு, தாய்மடி, குடும்பம் அல்லது அங்கன்வாடி மையம் அல்லது குழந்தைகள் வளர்ச்சி மையம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கிடையாது. எங்கு உருவாகிறது என்றால் அது வந்து

0: என்ன சம்பந்தம் என்பதை பார்க்கலாம். இன்றைய தினத்தின் சிறப்பு என்னென்றால், தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் முதல் நாள். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் முழுக்க ஊட்டச்சத்து மாதமாக ஒதுக்கி கொண்டாடப்படுகிறோம். இதன் மூலம் கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கொடுக்கப்படுகிறது. ஊட்டச்சத்து என்றால் என்ன? 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிகவும் முக்கியம். எதற்கு? அவர்களுக்கு எடை உயரம் சரியாக உள்ளதா? அதன் முக்கியத்துவம் என்ன? சரிவிகித உணவு என்றால் என்ன? என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது என்று நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் அவர்களது கிராமத்தில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். இதேபோல் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதம் இன்று, அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த 9வது ஊட்டச்சத்து மாதத்தின் கருப்பொருள் என்னவென்றால், நமது அங்கன்வாடி மையம் நமது பொறுப்பு. அங்கன்வாடி மைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு அங்கன்வாடி மையம் மையத்தின் சேவைகள் தெரியும். ஆனால் ஆண்களுக்கும் தந்தைமார்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் அங்கன்வாடி மையம் என்றால் சாப்பிடும் இடமாகத்தான் தெரியும், விளையாடும் இடமாகத்தான் தெரியும். அதை பற்றி தெளிவாக எடுத்துக்கூறத்தான் நாங்கள் வந்துள்ளோம்.
1: இப்போ அதாவது நீங்க தெளிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய, அந்த ஐசிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆமா, அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான கேள்வி, ஐசிடிஎஸ் ஒன்னே எல்லாத்துக்கும் அந்த சத்து மாவு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற ஞாபகம் வரும். இப்போ வெளியில இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஐசிடிஎஸ் அதாவது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல வந்துட்டு இதெல்லாம் ஒருவேளை குழந்தைங்களை அங்கே அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா சிலருக்கெல்லாம் தெரியும். அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி எடை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறை, இதெல்லாம் கரெக்டாக ஒரு சார்ட் போட்டு இது பண்றீங்க. அந்த சார்ட்ல என்னென்னலாம் இருக்கும்? அந்த சார்ட்ல என்னென்னலாம் வரும்?
0: ஓகே சார். சார், நாங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அங்கன்வாடியில வந்து என்ன கொடுக்கறோம்னா, 3 வகையான உணவுகள் கொடுக்கறோம் வாரத்துக்கு.
1: அது என்னென்ன?
0: பருப்பு சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், கலவை சாதம். இது 3 வகையான உணவு.
1: அதுல எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாதிரி.
0: இப்போ திங்கக்கிழமை எடுத்தோம்னா தக்காளி சாப்பாடும், அப்புறம் முட்டையும் கொடுப்போம். செவ்வாய்க்கிழமை எடுத்தோம்னா கலவை சாதம், அதாவது அரிசி பருப்பு, அதுல வந்து கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு, அது கூட 1 வார சுண்டல், 1 வார பாசிப்பயிறு, அதை வந்து வேக வச்சு கொடுக்கறோம். புதன்கிழமை வெஜிடபிள் புலாவ், அதுல கேரட் பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வெஜிடபிள் புலாவ் கூட முட்டை கொடுக்கறோம். வியாழக்கிழமை வந்து லெமன் ரைஸ், லெமன் ரைஸ் வித் எக். வெள்ளிக்கிழமை வந்து பருப்பு சாதம், பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கும். சனிக்கிழமை வந்து அதே கலவை சாதம், கலவை சாதம் மட்டும் கொடுக்கறோம். இது கூட காலையில குழந்தைங்க வந்ததுமே எல்லாத்துக்கும் சத்து மாவு உருண்டை பண்ணி தருவோம், கஞ்சி வச்சு தருவோம், கொழுக்கட்டை மாதிரி.
1: அது ஒரு மல்டி பர்பஸ் மாவு இல்லைங்களா? அதுல நீங்க சொல்லும்போது, அதாவது அதுல கஞ்சி வச்சும் குடிக்கலாம், உருண்டை போட்டு அப்படியே கூட சாப்பிடலாம், அல்லது மற்ற ஏதாவது சப்பாத்தி மாவு பிணையும் போது அதுலயும் போட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் மாவு இது, இது இதுல எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அதாவது நீங்க குழந்தைங்க மட்டும் கொடுக்குறீங்களே, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கிற வழக்கமும் உண்டு. அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மருத்துவமனை, கல்லூரி, இப்படி நிறைய இடங்கள்ல போய் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க இந்த மாசம், அது கூட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அதாவது அவங்க ரெகுலராக கொண்டு வந்துருக்க டிஃபனை எடுத்து ஓரமாக வச்சுட்டு, இவங்க கட்டின, நீங்கள் கொடுக்குற அந்த முளை கட்டின பயிர், அப்புறம் இந்த வெள்ளத்தில் செஞ்சது, ஸோ இதெல்லாம் இது பார்க்கும்போது இதெல்லாம் இந்த மாதம் பூரா உங்களுடைய ஸ்கீம்லாம் நடக்கும். தொடர்ந்து அதை பற்றி சில கேள்விங்கள்லாம் இருக்குது. நீங்களும் அதை பற்றி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னால் மேடம் கிட்ட சில, இந்த ஏன்னா அவங்க இவங்க வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறவங்க, நான் அதை பற்றி பேசுகிறவங்க, சில சமயத்தில் அவங்களுக்கு அந்த ஆங்கில, அதாவது தமிழ் சரளமாக வரல அப்படின்னாலும், அதாவது நியூட்ரிஷனல் டிபார்ட்மெண்ட்டில் அழகாக அதில் நடக்கக்கூடிய சயின்டிஃபிக் அப்ரோச்சும் சிலதெல்லாம் நமக்கு முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம எளிய முறை தான், அந்த காலத்தில் நமக்கு யாருமே வந்து

0: ரொம்ப இந்த பர்டிகுலராக இதை சாப்பிடுங்க, இவ்வளோ எடைப்பா, இதெல்லாம் எடுக்காத காலத்திலே நல்லா இருந்தோம் அப்படின்ற மாதிரி அப்படியும் ஒரு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அதை முறைப்படி எடை பார்க்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டினால ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பாளராகவும் இருக்கிறீங்க அப்படின்றதையும் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கூட வச்சு சொல்லக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டுருக்கிறீங்க, ஒரு மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் கட்டுப்பட்டுருக்கீங்க, மாவட்ட ஆட்சியருக்கும் கட்டுப்படுத்து இருக்கிறீங்க, குழந்தைங்களுடைய அந்த அந்த நலனில் அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறதுனால மேடம் சில விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த மந்த்து ஃபுல்லாக நமக்கு நியூட்ரிஷன் மந்த்தாக வருது மேடம். இப்போது உங்களுடைய அந்த அதாவது நீங்கள் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ இதை நம்ம இந்த நாள் இந்த மாதமோ ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் அதை இது இந்த மாதத்தை இந்த பர்டிகுலராக இந்த மந்த்து முழுவது காலேஜ் லெவல்லையா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட் லெவல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
1: எல்லா வருடமும் செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் ஆக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வாரத்தில் மக்கள் இடையே ஆரோக்கியத்தின் காரியங்கள் யாவதும் ஷேர் பண்றோம். சமச்சீரான உணவு, தாய் சை நலம், ஆரோக்கியமான முறை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கிறோம்.
0: இந்த வருஷத்தினுடைய தீம் ஏதாவது இருக்குங்களா?
1: இந்த வருஷத்தோட தீம் வந்து டிஸ்கவர் த பவர் ஆஃப் நியூட்ரிஷன். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து இந்த மந்த் மட்டும் நம்ம வந்து நியூட்ரிஷன் மந்த் நம்ம செலிப்ரேட் பண்ண கூடாது. எவ்ரி டே வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப்
0: நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஃபுட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
1: எல்லா ஃபுட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ நம்ம டெய்லி நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் நம்ம பாதுகாக்கும் போது வி வில் பி ஏபிள் டு லிவ் அ ஹெல்தி லைஃப்ன்றது தான் என்னோட கருத்து.
0: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். கேள்விகளும் இருக்குது. இந்த மாசத்துல அதாவது சின்ன அதாவது சிறுவர்கள் முதல் பிரெக்னென்ட் லேடிஸு அதாவது ஏன் மதர்ஸ் அதாவது பிரசவத்துக்கு முன்னால் பிரசவத்துக்கு அப்புறம் அதை பற்றி பேசணும். அதே நேரத்தில் குழந்தைகளுடைய நலனை பார்க்கணும். அதே நேரத்தில் நிறைய பேர் இப்போ டேப்லெட் எடுக்கிறாங்க, கோமார்பிடிட்டி குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேப்லெட் எடுத்துகிட்டு அவங்க வந்து எந்த ஒரு ஃபுட்டை எடுத்துட்டாலும் இதில் சுகர் இருக்குது, இதில் ஆயிலை கட் பண்ணுங்கள், இதை கட் பண்ணுங்க, எதை தான் சாப்பிட்றது அப்படின்ற அந்த கேள்வியோடு இருக்காங்க. ஸ்வீட்டும் சாப்பிடக்கூடாது, ஆயிலும் சாப்பிடக்கூடாது, எதை தான் சாப்பிட்றது, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணுமா அப்படின்ற கேள்விகளெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பதில் நீங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நியூட்ரிஷன் மந்தில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம பேசலாம். தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நேரில் ஒருவேளை உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். 9 3 அதாவது குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்கள், அது ஊட்டச்சத்து நம்ம எடுத்து இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்ற கேள்விகள் இருந்தாலும் கூட கேட்கலாம். 9 3 4 4 9 0 1 0 3 8 அப்படின்ற நம்பர்லையோ அல்லது 9 3 4 2 9 1 0 1 8 அப்படின்ற நம்பர்லையோ நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஹலோ ஊட்டி தொடர்கிறது. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ரெண்டு கெஸ்ட் தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஊட்டச்சத்து நிபுணர்கள் அப்படின்னு கூட நம்ம அவங்கள சொல்லலாம். ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து குழந்தைகளை அனுதினமும் பராமரித்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உணவு ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இருந்தது அப்படின்னா 7 நாட்களும் அவங்களுக்கு சரியான முறையில் கிட்டத்தட்ட டைம் டேபிள் போட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, கொடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட். அதுபோக கல்லூரியிலேருந்து, அதாவது நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சயின்ஸ்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து துர்கா லக்ஷ்மி அவங்க வந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம பேச போகிறோம். முதல்ல நம்ம தேவிக்கு சிஸ்டர் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். இப்போ அவங்கக்கிட்ட அந்த சார்ட் போட்டு 7 நாளும், இந்த சார்ட்டு எப்படி தயார் பண்ணுறதுங்க? இது ஒரு வருஷத்துக்கும் மாறுமா? மதியானம் மட்டும்தான் இது கொடுக்குறீங்க நீங்கள். இப்போ காலை உணவும் ஈவினிங் உணவும் வந்து அவங்களுக்கு மாறுபடும். வீட்டில் போய் அவங்க எந்த சூழ்நிலையில் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு எதாவது சொல்கிறீங்களா, அல்லது வந்து அதை அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரி அதை பற்றி ஏதாவது இருக்கா சொல்கிறீங்களா?
1: அங்கன்வாடி மையத்தில் வந்து இந்தியா முழுவதும் எல்லா அங்கன்வாடி மையத்திலும் மாசத்தில் ஃபர்ஸ்ட் மண்டேயும் தேர்ட் மண்டேயும் சிபிஇ அப்படின்னு நடத்துவோம். அதாவது கம்யூனிட்டி பேஸ்டு ஈவெண்ட்ஸ், சமூகம் சார்ந்த நிகழ்வுன்னு ப்ரோக்ராம் நடத்துவோம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து எங்களுக்கு வந்து 4 தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதாவது சுபோஷன் திவாஸ், பொது சுகாதாரம், அப்புறமா முன்பருவ கல்வியில் அனுமதித்தல், அப்புறமா ஊட்டச்சத்து அப்படின்னு ஒரு 4 ப்ரோக்ராம் இருக்கு. இதுல வந்து சுபோஷன் திவாஸ்னா என்னன்னா, கணவன்மார்களுக்கு, புதிதாக திருமணமான கணவன்மார்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்ப அதுல வந்து அவங்க வந்து எப்படி அவங்க ஒய்ஃப்க்கு நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்கணும், அப்ப அவங்க ஆரோக்கியமான ஒரு தாய் எப்படி ஆவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் கிளாஸ் மாதிரி
0: கணவன்மார்களுக்கு சொல்றீங்க. அப்ப கணவன்மார்களுடைய உணர்நலமும் அவசியம்
1: தானே? அதான் சார், அவங்களுக்கும் சேர்த்துதான். அதாவது எப்படி ரெண்டு பேருமே,
0: நீங்க சொல்லும் போது கணவன்மார்கள் வந்து மனைவிமார்களை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களோ
1: யோசிச்சேன். சுபோஷன் திவாஸ் அது நடத்துவோம் சார். அப்புறமா பொது சுகாதாரம்னு ஒரு டாபிக். அப்ப பொது சுகாதாரம்ல எப்படி சுகாதாரமா இருக்கணும், அது வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அப்ப அந்த ஏரியால இருக்கிற அந்த தாய்மார்களை வரவழைத்து வீட்டுல காலையிலயும் மத்தியானம் நைட்லயும் டிஃபன் எப்படி கொடுக்கணும், இப்ப ஸ்கூல் போற சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகள் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ்க்கும் கைட் பண்ணுவோம். அப்ப வைக்கும் போதே நாங்க அந்த ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைப்போம். அதுல சத்தான காய்கறிகள், பயறு வகைகள், தானிய
0: டிஸ்பிளேல அதுல என்ன நல்லா வைப்பீங்கன்னு சொல்லுங்க.
1: டிஸ்பிளேல வந்து காய்கறி வகைகள் வைப்போம், பழ வகைகள் வைப்போம், கீரை வகைகள் வைப்போம். மெயினா வந்து தானிய வகைகளும் பயிர் வகைகளும் வைப்போம். அப்ப டெய்லி வந்துட்டு ஒரு பயிர் வகை கொடுங்க, ஒரு தானியத்துல இப்ப ஒரு தானியம் ஒரு ராகி எடுத்தோம்னா இன்னைக்கு வந்து ராகி கஞ்சி வச்சு கொடுங்க. ராகில வந்து கஞ்சி மட்டும் தான் வைக்கணும்னு இல்ல, களி செய்யலாம். களி சாப்பிடாத குழந்தைக்கு ராகில வந்து தோசை செஞ்சு கொடுக்கலாம், அடை செஞ்சு கொடுக்கலாம், இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பொக்கோடா மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், வடை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்னு அதுல வைப்போம். அது கூட கம்பு, சோளம், மக்காச்சோளம், அரிசி வகைகள் அதெல்லாம் வச்சு அதுலயும் என்னென்ன செஞ்சு கொடுக்கலாம். இப்ப நம்ம தோசை சுடுறோம்னா அரிசி உளுந்து போட்டுதான் எல்லா வீட்லயும் தோசை சுடுவோம். அந்த அரிசி இப்ப 1 கப் அரிசி போட்டு 1/2 கப் உளுந்து போடுறதுக்கு அந்த 1 கப் அரிசிக்கு பதில் 1/2 கப் கம்பு போடுங்க, 1/2 கப் அரிசி போடுங்க. மறுநாளைக்கு 1/2 கப் சோளம் போடுங்க, 1/2 கப் அரிசி போடுங்க. அந்த மாதிரி அரிசி வகைகள் நம்ம சாமரிசி அந்த அரிசி வகைகள் அதுல ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்று போடுங்க அப்படின்னு போது ஒரு குழந்தைக்கு வந்து சரிவிகித உணவு கிடைக்குது. அப்ப பச்சை நிற காய்கறிகளை கொடுக்க சொல்லுவோம், மஞ்சள் நிற காய்கறிகள். மஞ்சள் நிற காய்கறிகளை குழந்தைகளுக்கு வந்து விட்டமின் சி கிடைக்கும், விட்டமின் ஏ கிடைக்கும். பச்சை நிற காய்கறிகள்ல இரும்பு சத்து எல்லாம் நிறைந்து கிடைக்கும். அப்புறம் சிகப்பு நிற காய்கறிகள், இப்ப எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா பீட்ரூட், பீட்ரூட்ல வந்து குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்குது. அதே மாதிரி கொள்ளு, அப்ப பயிர் வகைகள் எடுத்தோம்னா கொள்ளு, சுண்டல், பாசிப்பயிர், இது 3ல வந்து ஒரு குழந்தைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்குது. அந்த இரும்பு சத்து தான் ஒரு குழந்தையின் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கும். அந்த ஹீமோக்ளோபின் அதிகரிச்சாலும் குழந்தையோட மூளை வளர்ச்சி அதிகம் நல்லா இருக்கும், நல்ல மெமரி பவர் நல்லா இருக்கும். அதனால ஒரு குழந்தைக்கு இரும்பு சத்து எவ்வளவு முக்கியம், கால்சியம் சத்து எவ்வளவு முக்கியம், விட்டமின் சத்து எவ்வளவு முக்கியம்னு அந்த டிஸ்பிளேலயே எல்லா ஃபுட்டு மூலியமா நாங்க அவங்களுக்கு
0: அதே போல நம்ம படிக்கும்போது அதில் நீங்கள் அந்த பேலன்ஸ் டயட்னு போது அதை சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து இந்த ஹெல்த் பிளேட்டுன்னு சொல்லும்போது ஒரு அதெல்லாமே கூட அதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி சொல்லுங்க.
2: பேலன்ஸ் டயட் இஸ் அ டயட் தட் கண்டெயின்ஸ் ஆல் த நியூட்ரியன்ஸ் இன் கரெக்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் விச் வில் மீட் ஆல் த ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. ஓகே, ஸோ வென் வி பிளான் அ பேலன்ஸ் டயட் வி ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன் தட் வி இன்க்ளூட் போத் தி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அஸ் வெல் அஸ் தி மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா தோஸ் நியூட்ரியன்ஸ் தட் ப்ரொவைட் விச் ஆர் ரிக்வயர்ட் இன் மோர் குவான்டிட்டி இன் அவர் பாடி அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விச் ஆர் ரிக்வயர்ட் இன் லெஸ்ஸர் குவான்டிட்டி இன் அவர் பாடி. ஒன்லி இஃப் வி இன்க்ளூட் ஆல் தி ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் நம்ம ஃபுட் குரூப்ஸ் எடுக்கும்போது நம்ம எல்லா அந்த அஞ்சு ஃபைவ் ஃபுட் குரூப்ஸையும் வந்து நம்ம அந்த பிளேட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணும். ஸோ மெயினாக வந்து நம்ம அந்த ஃபுட் பிளேட்டில் வாட் ஆல் ஷுட் பி இன்க்ளூடட் இஸ் தட் வி ஹாவ் டு சீ தட் வி இன்க்ளூட் த கிரெயின்ஸ். ஓகே, ஸோ கிரெயின்ஸ் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் வீட், ரைஸ், மில்லெட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ நவ் பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் மில்லெட் பிகாஸ் இட் சீம் டு பி லோ இன் கிளைசிமிக் இண்டெக்ஸ். சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுகர் ஏறாம பாத்துக்கிறதுக்கு இந்த மில்லட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம வந்து நம்ம இந்தியன் டயட்ல

0: நம்ம பார்க்கும்போது வி ஆர் லேக்கிங் இன் ப்ரோட்டீன்ஸ், சரியா? ஸோ நம்ம வி கிவ் மோர் ஃபோக்கஸ் டு கார்ப்ஸ் அண்ட் லெஸ் ஃபோக்கஸ் டு ப்ரோட்டீன்ஸ். அப்போ நம்ம ப்ரோட்டீன் வந்து தினைக்கும் 1 கிராம்,
1: அதாவது நம்ம நிறைய இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு எடுக்கிறோம், ப்ரோட்டீனை வந்து நம்ம இது கான்சென்ட்ரேட் யூஸ்வலாக எடுக்கிறதுலையே அதான் எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அப்படின்னு எடுக்கும்போது காலையில் இட்லி தோசை அது வந்து உளுந்து அரிசியில் வந்துடுது, அப்புறம் மத்தியானமும் அரிசியை தான் சாப்பிட்றாங்க, நைட்டில் வந்து நைட்டில் மட்டும் ஏன்னா லைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி. ஸோ இதே தான் ரொட்டீனாக போயிட்டு இருக்குதோ என்னமோ, அப்படி உளுந்து அரிசி இதுதான் ஃபார்ம் வந்து வேற மாதிரி இருக்கும், இட்லி தோசை அப்புறம் ஊத்தாப்பம் வாட் எவர் வி சே ஆனியன் ரோஸ்ட், பட் எல்லாத்துலயுமே அந்த ரெண்டு இதுதான் ரொம்ப இது. ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்றீங்க.
0: நம்ம வந்து பர் இண்டிவிஜுவலுக்கு அக்கார்டிங் டு தி ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்ஸ் ஒரு ஒரு மனுஷனுக்கும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணுன்றது இருக்குது. அப்போ ஒரு அடல்ட்டுக்கு வந்து 0.8 to 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இன்க்ளூட் பண்ணும், டிபெண்டிங் அப்பான் ஹிஸ் பாடி வெயிட். இப்போ அவர் 40 kg வெயிட் இருந்தால் அவர் 40 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இன்க்ளூட் பண்ணும். ஆனால் நம்ம இந்தியன் டயட்ல நம்ம பார்க்கும்போது இட் இஸ் சீன் டு லேக், வி ஆர் நாட் ஈவன் மீட்டிங் ஹாஃப் த ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ப்ரோட்டீன். ஏன்னா வந்து நம்ம அனிமல் சோர்சஸ் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை, பால் அதிகமாக இன்க்ளூட் பண்ணுறது இல்லை, எக்கு தினசரி நம்ம டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுறது இல்லை. அதனால த வாட் ஐ வாண்ட் டு சே டு த கம்யூனிட்டி இஸ் தட் தே ஹாவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்சோ fiber. Okay, for the absorption of protein in our body we need fiber. அப்ப அதுக்கு தேவையான ஃபைபரையும் நம்ம இந்த பிளேட்ல வந்து இன்க்ளூட் பண்ணோம். இப்படி நாம இதெல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தட் வி கெட் ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ், த அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தட் வி கெட் ஃப்ரம் ப்ரோட்டீன் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தட் வி கெட் ஃப்ரம் ஃபேட் ஆர் கார்போஹைட்ரேட்ல நம்ம மீட் பண்ற கேலரிஸ் வந்து அரௌண்ட் 45 to 65% இருக்கணும், அண்ட் ப்ரோட்டீன் வழி மீட் பண்ற கேலரிஸ் வந்து 10 to 35% இருக்கணும், அண்ட் ஃபேட் வழி குட் ஃபேட். ஓகே, ஸோ குட் ஃபேட் வந்து நமக்கு வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ்.
1: ஓகே, இப்போ குட் ஃபேட் அப்படின் போது தேர் இஸ் அ பேட் ஃபேட் ஆல்சோ, ஸோ குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால். ஸோ இது அதை பிரித்து சொல்லும் போது இதெல்லாம் வந்து இருக்கு, இது திஸ் ஆர் ஆல் த ஐட்டம்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் குட் ஃபேட். அது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியுமா?
0: ஸோ குட் ஃபேட்ன்றது வந்து த ஃபுட்ஸ் தட் கண்டெய்ன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். அது வந்து இந்த மத்தி மீன், ஃபிஷ், ஃபிஷ்ஷோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லையும் வந்து நமக்கு வந்து சீ ஃபுட்ஸ், மெயின்லி வந்து பிரான் அதுலாம் வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஆனா இந்த சார்டைன் அந்த மாதிரி ஃபிஷ்ல எல்லாம் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஃபார் வெஜிடேரியன்ஸ் அவங்க வந்து குட் ஃபேட் இன்க்ளூட் பண்ணோம்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து குட் ஃபேட் வந்து கிடைக்கும். அண்ட் கமிங் ஆன் டு தி பேட் ஃபேட், கண்டெய்ன்ஸ் மெயின்லி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ தே மெயின்லி கம் ஃப்ரம் பீஃப், ரெட் மீட். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம
1: நிறைய இது இருக்கு, பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னலாம். ஸோ சயின்டிஃபிக்லி நீங்க அதை டீச் பண்ணும்போதோ அதை பேசும்போதோ நீங்க என்ன சொல்றீங்க?
0: நம்ம வந்து த குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன், சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம அப்சார்ப்ஷன் நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகிறதுக்கு வந்து குட் குவாலிட்டி ப்ரோட்டீன், பயோ அவைலபிலிட்டி, அதோட பயோ அவைலபிலிட்டி நம்ம பார்க்கணும். ஸோ மெயின்லி ஆனிமல் சோர்சஸ் ஃபுட்ஸில் வந்து பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், போத் வெஜிடபிள் ப்ரோட்டீன் ஆஸ் வெல் அஸ் பிளான்ட், வெஜிடபிள் ஆர் பிளான்ட் ப்ரோட்டீன் ஆஸ் வெல் அஸ் அனிமல் ப்ரோட்டீன். அனிமல் பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து நமக்கு வந்து எதுல இருந்து எல்லாம் கிடைக்கும் போது சோயாபீன்ஸ், சோயாபீன்ஸ் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடேரியன்ஸ் தே கேன் ஆல்சோ கன்சியூம் பன்னீர், பன்னீர் இஸ் ஆல்சோ அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ மிக்சிங் போத் தீஸ் ப்ரோட்டீன் சோர்சஸ் வில் ஹெல்ப் இன் மீட்டிங் தி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்.
1: ஓகே, நம்ம தொடர்ந்து சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. அது என்னன்னா அந்த நியூட்ரிஷனல் ஃபுட்டு அப்படின்னும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு முக்கியமான அதாவது டேக் ஹோம் மெசேஜ்னு கூட சொல்லலாம், அதை வந்து பர்டிகுலராக நம்ம எடுக்கிற அந்த ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது

0: பரவலாக சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய நம்மளே சில சமயத்தில் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. அந்த ஃபுட்லேருந்து இப்போ கொஞ்சம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு வி ஆர் ஃபோர்ஸ் டு சேஞ்ச் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்கள் ICDS தேவகி அவங்கக்கிட்ட சில கேள்விகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குழந்தைங்களுடைய பராமரிப்பு அவங்களுக்கு முக்கியம். அப்போ அதில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சொல்கிற ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் மட்டும் அது ஒரு இம்பார்ட்டன்ஸாக எடுத்துக்கக்கூடாது. ஃபுல் இயர் எவ்ரிடே இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படி தான், பட் இந்த மாதத்தை தேர்ந்தெடுக்கும்போது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை தீவிரமாக அதை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கணும் அப்படின்றதுனால தான் ஒரு நாளை மிஸ் பண்ணி ஒரு மாதம், இனி ஃபியூச்சரில் அது ஒரு வருஷமாக கூட மாறலாம், ஒரு வருஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு அல்டிமேட் எய்ம், ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் அது. ஸோ அதில் வந்து இப்போது அவங்களுக்கு வந்து ஏதாவதும் கவனிப்பு முறைகளில் இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற அந்த கேர் பண்ணும்போது மற்ற உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்லுங்கள்
1: சார். மெயின் வந்து ஒரு குழந்தையின் ஆரம்ப கால வளர்ச்சி, ஒரு குழந்தையோட எதிர்காலம் அப்படின்னால எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரு உருவாகும் போதே தொடங்கிறது. அதுதான் எங்களை வந்து 1000 கோல்டன் டேஸ் ஆஃப் எ சைல்டுன்னு சொல்லுவோம். இந்த 1000 கோல்டன் டேஸ் வந்து நாங்கள் மூணாக பிரிப்போம். எப்படின்னா 270 நாட்கள் பிளஸ் 180 நாட்கள் பிளஸ் 550 நாட்கள். இந்த 250 நாட்கள் வந்து எந்த காலகட்டம்னா கரு உருவானது முதல் பிரசவம் வரை 9 மாசம் 270 நாட்கள். இந்த 270 நாட்கள்ல வந்து ஒரு தாய், ஒரு கர்ப்பிணி என்னென்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், அங்க அந்த தடுப்பூசி போடுறதுல இருந்து எல்லாமே, ஒரு ஊட்டச்சத்தான உணவு எப்படி சாப்பிடணும், சரிவிகித உணவுன்னு என்ன, அங்க தட்டுல என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து நாங்க தெளிவா மாசம் மாசம் அவங்களுக்கு ஹவுஸ் விசிட்டும் பண்ணி அவங்கள மாசத்துக்கு 2 நாள், 1ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் சத்து மாவு கொடுப்போம். இப்ப அவங்களுக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலயும் சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுனால சார் அவங்களுக்கு கொடுக்கற மாவு வந்து தனியா வரும், ப்ளூ கலர் பாக்கெட்ல வரும். ஒரு கர்ப்பிணிக்கு வந்து மாசத்துக்கு 3.25 கிலோ மாவு தருவோம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 150 கிராம் மாவு அவங்க எடுத்துக்கணும். அப்ப அதுல வந்து எல்லா ஊட்டச்சத்தும் அதுல நிறைஞ்சிருக்கு அந்த கர்ப்பிணிக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கும்போது அந்த 150 கிராம் மாவு ஒரு நாளைக்கு அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சிடும். அப்புறம் அவங்களுக்கு சுகாதார கல்வியும் கொடுப்போம், ஊட்டச்சத்து கல்வியும் ஹவுஸ் விசிட் எல்லாம் பண்ணியெல்லாம் கொடுப்போம். அப்புறம் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, கரெக்டாக போகிறாங்களா, அவங்களோட ஹீமோக்ளோபின் ஏறுதா இறங்குதா அதில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அவங்களோட வெயிட் எடை கூடுதா இறங்குதா, அவங்க கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா, குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கு அதில் நாங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி பிரசவம் வரைக்கும் அவங்கள நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இப்போ ஒரு கேஸ், இப்போ ஒரு பொண்ணு வந்து என்னோட ஊரில் என் ஊர் மருமக என்கிட்ட வந்து அந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்து 7 மாதம் வரைக்கும் அவங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன். 7 மாசத்துல அவங்க வந்து பிரசவத்துக்காக அவங்க தாய் வீட்டுக்கு போயிருவாங்கன்னா அங்க இருக்கிற அங்கன்வாடி மைய பணியாளர் அவங்கள அடுத்தது ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அவங்க ஃபாலோ பண்ணும் போது நாங்க மொபைல வந்து அவங்களை ஃபீட் பண்ணி வச்சிருப்போம். இப்ப அவங்க வந்து அங்கன்வாடி மைக்ரேஷன் அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க, ஆட் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஊர்ல இருந்து ஒரு கர்ப்பிணி பெண் எங்க ஊருக்கு, அது வந்து தாய் வீடு, எங்க ஊருக்கு பிரசவத்துக்கு வராங்கன்னா அவங்க 7 மாசத்துல வராங்களா 9 மாசத்துல வராங்களான்னு வந்ததுமே அவங்கள நாங்க பதிவு பண்ணி நாங்க ஃபாலோ பண்ணிடுவோம். ஃபாலோ பண்ணி 9 மாசம் ஆனது அவங்க பிரசவத்துக்கு தயாராயிட்டாங்களா, எல்லாம் பேக்கிங் நம்ம நினைக்கிறோம் பிரசவத்து இந்த ஒரு டேட்டு கொடுப்போம் அந்த டேட் தான், ஆனா முன்னாடியே பிரசவம் ஆகும். அப்போ 7 மாசத்துல பிரசவம் ஆகுற சான்சஸும் நிறைய இருக்கு. அதனால நாங்க வந்து அந்த 7 மாசம் 8 மாசம் போதே ஒரு தாய் டெலிவரிக்கு போகும்போது அவங்க என்னென்ன எடுத்து வைக்கணும், பேக்கேஜ் அவங்களுக்கு ஒரு பேக்கு, குழந்தைங்களுக்கு ஒரு பேக்கு, குழந்தைங்களுக்கு துணிமணி, என்னென்ன நீடு, அந்த மதருக்கு என்னென்ன நீடு, அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்னென்ன நீடுன்னு எல்லாத்த அந்த அந்த 7ஆவது மாதம் 8ஆவது மாதத்துல அவங்களுக்கு நாங்கள் ஊட்டச்சத்து கல்வி கொடுத்து அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். அப்புறமா சீம்பால், அது வந்து மிக மிக முக்கியம். ஒரு சீம்பால் என்னன்னா ஒரு குழந்தையோட இம்யூனிட்டி பவர் கூட்டுறது, ஒரு குழந்தையோட முதல் முதல் முக்கியமான தடுப்பு மருந்து தடுப்பூசி என்னன்னா சீம்பால் தான். அது குழந்தை பிறந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த தாய் வந்து குழந்தைக்கு கொடுத்துடணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த தாய்க்கு வந்து நல்லா தெளிவா சொல்லி கொடுத்துடுறோம். இப்போ குழந்தை பிறந்ததுமே இப்போ சிசரினும் ஆகலாம், சிசரின் ஆச்சுன்னா தாய் வந்து அந்த சீம்பால குடிக்கிறதுக்கு தாய் குழந்தையும் தாய்மோட மார்பகமும் தான் வேணுமே தவிர தாய் நல்லா அலர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் டெலிவரி ஆகுது, உடனே அவங்க வந்து அரை மணி நேரத்துல குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம். ஆனா சிசரின் போது அவங்களோட கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, கூட இருக்கிற அவங்களோட அட்டண்டர்ஸ் இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க வந்து உடனே அந்த சீம்பால குடுக்கறதுக்கு இது பண்ணுவோம். இது வந்து 270 நாட்கள்ல இந்த கேர் நாங்க வந்து அந்த மதருக்கு கொடுத்துருவோம். அடுத்தது அந்த 180 நாட்கள் பிரசவம் முதல் 6 மாதம் வரை, அந்த பிரசவம் முதல் 6 மாதம் வரை அந்த தாய்க்கு வந்து என்னென்ன ஊட்டச்சத்து கல்வி கொடுக்கணுமோ, நல்லா சுத்தமா இருக்கணும், தாயும் செய்யும் நல்லா இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், 2 மணி நேரத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 10 தடவை, 10 தடவைன்னு சொல்றோம், ஆனா 10 தடவை தான் கொடுக்கணும்னு இல்ல, எப்பப்ப குழந்தைக்கு பசிக்குதோ அப்பப்போ குழந்தை வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துடணும். அந்த தாய்ப்பால் கொடுக்கற பொசிஷனையும் நாங்க சொல்லித்தரோம். ஏன்னா நிறைய குழந்தைக்கு படுத்துட்டு கொடுக்குறாங்க, அது ஏப்பமாயி பொறையேறி மூக்கு வழியா பால் வந்து அது எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போற சான்ஸ் இருக்கு. அதனால அந்த குழந்தைக்கு தாய் உட்கார்ந்து அது மடியில் எப்படி வச்சு மார்பகத்தை எப்படி பிடிச்சி குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பயிற்சியும் நாங்க வந்து கர்ப்ப காலத்திலேயே கொடுத்துட்றோம். அப்புறமா வீட்டுக்கு போய் அந்த குழந்தை கரெக்டா உற்சாக போகுதா, எத்தனை டைம் போகுது, அந்த டயப்பர் போட்டிருந்தாலும் டயப்பருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், அதனால என்ன தீமைகள்ங்கிறதும் நாங்கள் வந்து எடுத்து சொல்கிறோம். சில டைமில் முடியாத சூழ்நிலையில் அதை யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் துணி, காட்டன் துணியை யூஸ் பண்ணுங்கள். அப்போ துணி வந்து எத்தனை தடவை நீங்கள் துணி மாற்றுறீங்க அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இந்த தொப்புள் குடி காஞ்சிருச்சா என்ன அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் 6 மாதம் வரை குழந்தைக்கு கரெக்டாக அந்த 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதம் தடுப்பூசி கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். அப்புறம் தாய்க்கு வந்து விட்டமின் ஏ திரவம் கொடுத்துருக்கா அப்படின்னு அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம். பண்ணிட்டு எல்லாத்தோட முக்கியம் வந்து குழந்தை வந்து பிறந்த 1 மாதம் வரைக்கும் 7வது நாள், 14வது நாள், 21வது நாள், 30வது நாள் வரைக்கும் வெயிட் எடுப்போம். குழந்தை வளர்ச்சி ஆகியிருக்கா இல்லை வெயிட் ஏறி இருக்கா இல்லையான்னு வளர்ச்சி பார்ப்போம். பண்ணி அந்த தடுப்பூசி 3 தடுப்பூசியும் கரெக்டாக போட்டாங்களான்னு ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் 6 மாதம் வரை கரெக்டாக மாதம் குழந்தையாக எடை உயரம் அது எடுப்போம். இந்த வயதுக்கேற்ற இடம் வந்துருச்சா, எடைக்கேற்ற உயரம் வந்துருச்சா, வயதுக்கேற்ற உயரம் இருக்கா, அதை ஃபாலோ பண்ணி அதை எங்களோட சார்ட் வச்சு அதை நாங்கள் குறித்து குழந்தை வந்து நார்மலில் இருக்கா, மாடரேட்டில் இருக்கா, சிவியரில் இருக்கான்னு அதையும் தாய்க்கு தெளிவாக நாங்கள் சொல்லி, அப்போ ஒரு தாய் என்னென்ன சாப்பிடணும் அந்த காலத்தில், அப்போ தாய் சாப்பிட்றது தான் குழந்தைக்கு உணவாக போகுது, எப்படி சாப்பிடணும்னு அந்த 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்வும் செய்வோம், நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி 6 மாதம் முடிஞ்சதுமே 7வது மாதம் தொடங்கும் போது தான் குழந்தைக்கு வந்து சப்ளிமெண்டரி ஃபுட்டு கொடுக்கணும். 6 மாதம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும்னு அதை தீவிரமாக நாங்கள் தாய்க்கு வந்து நாங்கள் சொல்லிடுவோம். அந்த 7வது மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த சிபிஇ நாங்கள் நடத்துவோம். ஸோ அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து அன்னப்பிரசன திவாசனம் நடத்துவோம் நாங்க. அப்ப இந்த மாசத்துல ஒரு பால்வாடியில 6 மாசம் முடிஞ்சு 7வது மாசம் தொடங்குற குழந்தைக்கு வந்து அவங்க குடும்பத்துல எல்லாத்தையும் பால்வாடிக்கு கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பால்வாடியில சோறு ஊட்டுவோம். அப்போ ஊட்டும் போது சாப்பாடும் பருப்பு நல்லா மசிச்சு அந்த குழந்தைக்கு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க குடும்பத்தாரெல்லாம் வச்சு ஊட்டி விட்டு இன்னையில இருந்து நீ உன் பாப்பாக்கு வந்து சப்ளிமெண்டரி ஃபுட்டு கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பருப்பு தண்ணி கொடுங்க, நம்ம அரிசி வடிச்ச கஞ்சி கொடுங்க, இது கொஞ்சம் நல்ல லிக்விட் ஃபார்மாக கொடுங்க. 2 நாள் வந்து அந்த குழந்தை அக்செப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பால்வாடி கூட அந்த 6-7 மாசம்லேருந்து வேற சத்துமாவு, அது வந்து ஒயிட் கலர் பேக்கெட்ல இருக்கு, அது வந்து ஒரு குழந்தைக்கு 125 கிராம் அளவு, அதில் ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கு. அப்போ அந்த இந்த 2 நாள் இந்த பருப்பு தண்ணி கஞ்சி தண்ணி எல்லாம் கொடுத்து அது அக்செப்ட் ஆனதுமே நம்ம அங்கன்வாடி மையத்தில் கொடுக்குற சத்துமா ஃபர்ஸ்ட் லிக்விட் ஃபார்ம்ல கொஞ்சம் கொடுங்க. 2-3 நாள் ஆனதும் அதை பழக்கமானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திக் பண்ணி மாவை சேர்த்தி சேர்த்தி பண்ணி மாவை குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு அதை கொடுக்கறது இல்லாம குழந்தைக்கு ஃபாலோ அப். மறுபடியும் 1 வயசு வர வெயிட் எடுக்கிறது, ஹைட் எடுக்கிறது, இது வந்து ரொட்டீன் எவ்ரி மந்த்தும் போட்டு நாங்கள் ஆப்பிள் ஏற்றுவோம். அந்த ஆப்பிள் ஏற்றும் போதே குழந்தை வந்து எந்த நார்மல், மாடரேட், ஸ்டண்டர் 3 கேட்டகரியில வரும். அதுல கரெக்டா வந்து அந்த குழந்தை எதுல வருது, நார்மல்ல வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, மாடரேட்ல வந்துச்சுன்னா அந்த தாயும் குழந்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அந்த குழந்தை அடுத்தது ஒரு நோய்வாய்ப்படும் போது சிவியர்ல வந்துடக்கூடாது, தீவிர எடைக்குறைவுல வந்துடக்கூடாதுன்னு இருக்க அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து 2 வயசு வரும், அதுதான் அந்த 180 நாட்கள் அது முடிஞ்சிருச்சுங்களா. இப்ப 7 மாதம் வரை 550 நாட்கள் வந்து 2 வயசு வரை, 7 மாதம் முதல் 5 வயது வரை. அப்போ குழந்தைக்கு வந்து நாங்கள் அந்த தாய்க்கு வந்து ஹவுஸ் விசிட்ஸ் எல்லாம் வரும், 2 மாதத்துக்கு 1 தடவை, 3 மாதத்துக்கு 1 தடவை. அப்போ ஹவுஸ் விசிட் போய்

0: அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன ஊட்டச்சத்து நிறைந்த கொடுக்கணும், மேடம் சொன்ன மாதிரி புரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுக்கணும், கார்போஹைட்ரேட் நிறைந்தது கொடுக்கணும், இரும்பு சத்து நிறைந்த உணவு வகைகள், கால்சியம் நிறைந்த உணவு வகைகள், எப்படி ஃபுட்டு கொடுக்கணும் எல்லா கூட அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். தாய்மார்க்கெல்லாம் 2 வயசு வரைக்கும் அந்த சத்து மாவு ஒரு நாளைக்கு 200-125 கிராம் மாவு அந்த குழந்தைக்கு மாசம் மாசம் கொடுப்போம். 1 வயசு ஆனதுமே அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு 1 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் வாரம் 3 முட்டை புரோட்டீன் இதுக்காக, அது திங்கக்கிழமை அன்னைக்கு மதர்ஸ் வந்து வாங்குவாங்க, இல்ல நாங்களும் அவங்க வீட்டுல போய் வர முடியாதவங்களுக்கு வீட்டுக்கு போய் வாரம் 3 முட்டை கொடுத்துட்டு வந்துருவோம்.
1: ஓகே, நீங்க நிறைய கவர்மெண்ட்ல இந்த மாதிரி நமக்கு அரசாங்க மூலமா இவ்வளவு ஒரு ஸ்கீம்ஸ் இப்படி குழந்தைக்கு ஊட்டி விடுறதுல இருந்து ஃபீட் பண்றதுல இருந்து இந்த அளவுக்கு நம்ம உங்களுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு கேட்டகரி. அடுத்தது அவங்க துர்காலட்சுமி அவங்க கிட்ட நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அவங்க அந்த ஃபுட்டில் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, இப்போ இதெல்லாம் அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு அவங்க கூட கையை பிடிச்சு கூட்டிட்டு போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஒரு எஜுகேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அவங்க இதை வந்து அவங்களே இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் பிளேட் லெவலுக்கு வந்துட்டீங்க, வந்துட்டோம் சிலருக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்க சரியானபடி இல்லை அப்படின்றதுனால இதெல்லாம் ரொம்ப ஃபீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் இருக்குது. பட் இந்த எஜுகேஷன் கொடுத்ததுக்கப்புறமும் சில இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், பார்க்க வேண்டிய விஷயங்கள், ஸோ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது அது ஒன்று நீங்கள் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த பிஎம்ஐ பார்க்கறது, வேறு நியூட்ரிஷ்னல் அந்த வேல்யூஸ் அந்த சார்ட் இது பண்ணுறது, இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்ற விஷயங்களும் நீங்கள் சொல்லுங்கள்.
2: ஸோ பிஎம்ஐ என்றது வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, வெயிட் இன் கேஜிஸ் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வரும். வெயிட், இப்போ வெயிட் வந்து அவங்களுக்கு 75 கேஜிஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அங்கே அவங்களோட ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர்ஸ்னா நம்ம 1.75 × 1.75 நம்ம அதை மீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு 16 40 வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். சோ அத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், they are in the normal range னா, if they are less than 18, if they are less than 18 they come under underweight, and if they are between 18 to 24.9 they come under normal weight. 25, 26 எல்லாம் இருக்கிறாங்கன்னா தே கம் அண்டர் ஒபேசிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எஜுகேஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ தெர் இஸ் அ சேயிங் தட் இட்ஸ் ஈஸி டு ப்ரீச் பட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ அப்போ
1: நிறைய பேர் அதில் தான் வி மிஸ்.
2: நம்ம வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு தே மஸ்ட் ஹாவ் தியர் எக்கனாமிக் லெவல். அவங்க எக்கனாமிக் லெவல் வந்து நார்மலா இருக்கணும், அவங்களுக்கு வந்து அது கிராஸ் பண்ற கெபாசிட்டி இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அவங்க அதை வந்து அவங்களுக்குள்ளார ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், நான் வந்து நாளையில இருந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளணும்ன்ற அந்த மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளார இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம சேஞ்சை கொண்டு வர முடியும். நம்ம ப்ரீச் பண்ணிட்டே இருந்தா அவங்கள நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ வி ஹாவ் டு ட்ரை டு புட் இட் ப்ராக்டிக்கலி இன் டு தியர் ட்ரை டு மோட்டிவேட் தேம் இன் சச் வே தட் தே ஹாவ் டு புட் இட் ப்ராக்டிக்கலி இன் தியர் லைஃப்.
1: ஸோ கண்டிப்பாக பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய அந்த இதுலெலாம் வந்து அந்த நியூட்ரிஷனலிஸ்ட் அவங்க வந்து டயட்டீஷியன் அவங்களுடைய வந்து அவங்களுடைய அந்த தேவை அவங்க வந்து ரொம்ப அதை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். நிறைய அவங்க டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடெல்லாம் உங்கள் பேசிக்காக அவங்க அந்த கல்லூரி படிப்புலேருந்து தான் வருது. ஸோ அப்போ பேசிக்காக அவங்களுக்கு அதை எப்படி எஜுகேட் பண்ணுறீங்க?
2: ஸோ மெயின்லி இப்போ நம்ம வந்து ஒரு டேஸ் டயட் கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஐசிஎம்ஆர்லேருந்தே வந்து நமக்கு ஒரு டயட் சார்ட் இருக்குது. இப்போ ஒரு 1 egg எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து 7 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்றது நமக்கு அந்த சார்ட் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த சார்ட்டை நம்ம ஒரு 2-3 times நம்ம ரீட் பண்ணும்போதே வந்து அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்து கிடைச்சிடும். 100 grams ஆஃப் ரைஸ், பேசிக் ஃபுட்ஸ் பற்றி நாலேஜ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். 100 grams ஆஃப் ரைஸ் கண்டெயின்ஸ் 300 calories இல்லைனா 325 calories அவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு ஃபுட்லேயும் இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸில் வந்து இவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்றது நம்ம அவங்களுக்கு சொல்லி

0: கொடுத்துட்டா அவங்க வந்து அதை பர் டே அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அவங்க ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம்.
1: அதே மாதிரி ஏஜ்டு குரூப் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இப்போது டயட்டு சார்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு சில இடங்களில் வந்து அவங்க டைஜஷன் பார்க்கணும், அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டாக இதுவாக, ஸோ அவங்களுக்கு டயட்டு ப்ரிப்பேர் பண்ணுறத டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல உங்களுக்கு அதில் வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பாக. ஸோ ஃபார் எல்டர்லி, டயட் ஃபார் எல்டர்லி, அவங்க வந்து மெயின்லி இந்த ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் நம்ம சொல்லுவோம், ஜீரியாட்ரிக் நியூட்ரிஷன். அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களோட ஃபிசியாலஜிக்கலாக அவங்களோட சிஸ்டம்ஸ் பார்க்கும்போது எல்லாமே வந்து கம்மியாயிருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட ஹேபிட்ஸே வந்து எப்படி இருக்கு, செடென்ட்ரி, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து செடென்ட்ரி ஆயிடுது. அவங்க சைக்காலஜிக்கலாகவும் வந்து தேர் எக்ஸ்பீரியன்சிங் லோன்லினஸ். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஜாய் இல்லை, சாப்பிட்றதுக்கு அந்த ஜாய் இல்லை. அப்போ இவங்க லைஃப் வந்து செடென்ட்ரியாக இருக்கிறதுனால அவங்களோட கட்டை வந்து அதை எஃபெக்ட் பண்ணுது. அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு கால்சியம் அவங்க எடுத்துக்காததுனால அவங்க ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற கண்டிஷன் வந்து அவங்களுக்கு அதிகமான ஜீரியாட்ரிக் பாப்புலேஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற நியூட்ரியன்ஸ் வந்து மெயின்லி கால்சியம் அண்ட் ஃபைபர். சரியா? ஸோ ஃபைபர் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு ப்ராப்பர் கட் மூமெண்ட் இருக்கும், அதனால வந்து தே வில் பி ஏபிள் டு ஓவர் கம் கான்ஸ்டிபேஷன்.
1: நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்கு எப்படி இந்த ஒரு 1 hour போயிடுச்சுன்னு அப்படின்னே தெரியல. ஸோ அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன், அதுவும் இல்லாமல் 1 hour மட்டும் இதுக்கு போதாது தான், நம்ம வந்து ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த மந்த்து நமக்கு ஃபுல்லாகவே அதை பற்றி பேசி அதை பற்றி நம்ம மற்ற தெரியாதவங்களுக்கும் அதை இது ஒரே ஒரு க்வெஸ்சன், நீங்கள் ரெண்டு பேருமே அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சரோடு நம்ம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மிடில் ஏஜ் அல்லது வந்து ஒரு 40-50 இருக்கவங்க, சரி நிறைய பேர் 50s இருக்கிறவங்க எப்படின்னா ஹார்ட்டுக்கும் டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பிபிக்கும் டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இது போக வேறு ஏதாவதும் ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, அது போக டயபெட்டிக், இந்த மூணுக்குமே அது சாப்பிட்ற அந்த ஃபுட் பிளேட்டில் வந்துட்டு பிளேட் ஃபுல்லாக டேப்லெட் இருக்கணும் அப்படி இருக்குதோ அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன். ஸோ இந்த ஒரு 3 டிசீஸ் இருக்கிறவங்க அவங்க வந்து டயட்டுக்கு அவங்களுக்கு எப்படி எடுக்கலாம், ஒரு 1 minute, ரெண்டு பேரும் 1 minute சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள்.
0: ஜென்ரலி பார்க்கும்போது டயட் ஒன்லி ஹேஸ் 50% ரோல். ஓகே, ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் லைஃப் ஸ்டைல். சரியா? 24/7 ஆளுங்க வந்து இந்த மொபைலையும் இந்த ஸ்க்ரீன் டைமையும் வந்து அதிகமாயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது ஸ்க்ரீன் டைமும் மொபைல் டைமும் வந்து அதிகமாச்சு. ஸோ தே நீட் டு ஃபோக்கஸ் அட்லீஸ்ட் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் ஆவது வந்து டெய்லி அவங்க நடக்கணும். சரியா? ஸோ டயட் ஆஸ் வெல் ஆஸ் எக்ஸசைஸ் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் இன் இம்ப்ரூவிங் தி ஹெல்த் ஆஃப் தி இண்டிவிஜுவல். இல்லைனா தே ஃபைனலி லேண்ட் அப் வித் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஒபேசிட்டி, அண்ட் தென் இது ஒபேசிட்டி வந்துட்டாலே கார்டியோவாஸ்குலர் டிசீஸும் வந்துடும், பிளட் ப்ரெஷரும் கையோட வந்துடும்.
1: நீங்கள் சொல்லுங்கள் ஒரு 1 minute என்ன இது ஆகும் சொல்லலாம்
2: சார். அதாவது நம்ம நீர் மோர் மாதிரி எடுத்துட்டாலே ரொம்ப நல்லது சார். இப்ப வந்து நம்ம பாலா எடுத்துக்கிறதுங்கிறத விட நல்ல நீர் மோர் டெய்லி வந்து எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா நீர் மோர் எடுத்துக்கணும். எல்லாரும் நினைச்சிருக்காங்க மோர் சாப்பிட்டா கோல்ட் ஆகுது, அது கிடையவே கிடையாது.
1: ரொம்ப கோல்டா இருக்கும் போது பழம் சாப்பிடாதீங்க, கோல்டா இருக்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, இதெல்லாமே ஒரு மிஸ்கான்செப்ஷன் தான். சொல்லுங்க.
2: நீர் மோர் வந்து நல்லா எடுத்துக்கலாம். நீர் மோர் வந்து எப்படின்னு ஒரு இடத்துல வந்து நெருப்பு இருக்கு, நாங்க வந்து கிரோசின் ஊத்துனா அதிகமா எரியும், ஆனா அந்த இடத்துல தண்ணி ஊத்துனா அணையும். அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து உள்ள இருக்கிறது வந்து ஆசிட், அந்த ஆசிட் வந்து எரியும் போதுதான் நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வருது. பல நோய்கள், எல்லா நோய்களுக்கும் மூல காரணமே இந்த கேஸ்ட்ரிக் தான் சொல்லுவாங்க சார். அப்ப என்ன பண்ணணும், நம்ம உடம்புக்கு வந்து நம்ம சாப்பிட்டதுமே அந்த கேஸ்ட்ரிக் வரும்போது நம்ம தண்ணி குடிச்சோம்னா அது வந்து நெருப்புக்கு கெரோசின் ஊத்துறதுக்கு சமம். அதே சமயத்துல நீர் மோர் குடிச்சோம்னா நெருப்புக்கு தண்ணி ஊத்துறதுக்கு சமம். அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் மேக்ரோ நியூட்ரியன்ட் சொன்னாங்க. மேக்ரோங்கிறது வந்து நம்ம எல்லாத்துலயும் எடுத்துக்கலாம், மைக்ரோ வந்து கொஞ்சம் தான் நமக்கு உடம்பு வேணும். அது எங்க இருக்குன்னா முளை கட்டிய தானிய வகைகள் தான் இருக்கு. அதுல வாரம் 2 times நம்ம வீட்டுல எல்லா தானியமும் இருக்கு, சுண்டலு, பாசிப்பயிறு, கொள்ளு, தட்டைப்பயிறு, எல்லாம் ஏதோ

0: பயிர் வகையை வாரம் ஒரு முறை முளைக்கட்ட வச்சு அதை வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில தோசையாவோ அரைச்சிக்கலாம், பொரியலாவோ குழம்பாவோ செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன் நம்ம உடம்புக்கு ரொம்ப மிக மிக முக்கியம், ஈஸியாக கிடைக்கும்.
1: நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேரம் வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் சொன்னோம். கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் எடுக்கக்கூடிய, ஒருவேளை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எங்கேயாவது அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்தால் நீங்களும் உங்களுடைய அந்த பயன்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு உங்கள் இருவருக்கும் மிக்க நிகழ்ச்சி நன்றி. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாக தெரிஞ்சுக்கலாம், நன்றிங்க.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8, நேரம் 4 மணி.

நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம என்ன கேள்விகள் கேட்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ் குவெஸ்டின்ஸ் தான் இன்றைய எதிரும் புதிரும். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நேர்கள் எல்லாரும் தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த எண்கள் 04-23 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966-7811 அப்படின்ற எண் இருக்கும். உள்ளூர் நேர்கள் 9-3-4-4-9-0-1-0-8 அப்படின்ற இந்த எண் இருக்கும். வெளியூர் நேர்கள் 9-3-4-2-9-0-1-0-8 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நம்ம நிகழ்ச்சியில விளையாடலாம். தொடர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:07 ஆயிடுச்சு. இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் குவெஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து விளையாட இருக்கோம். அதாவது குவிஸ், நான் கேட்குற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966781 அப்படின்ற எண் இருக்கும். உள்ளூர் நேர்கள் 9344909018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342909018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வெளியூர் நேர்கள் மற்றும் புதிய நேர்கள் இன்றைக்கு தான் முதல் தடவையாக நீங்கள் வந்து பங்கேற்க போகிறீங்க அப்படின்னா 8300109018 அப்படின்ற இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடலாம். இல்லை ஒருவேளை வாட்ஸ்அப் மூலமாக நான் வந்து பதில் சொல்ல விரும்புகிறேன், எனக்கு ஃபோன் பண்ண முடியாது, ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக பதிலளிக்கும் நேர்கள் 8300109018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்கள் பெயர், நீங்கள் எங்கேருந்து அனுப்புகிறீங்க, அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றதையும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உடலில் எந்த உறுப்பு தூங்கும்போது முழுமையாக ஓய்வெடுக்காது அப்படின்றது தான் இன்றைய கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் மற்றும் மொபைல்லையும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய முதல் நேயர் யாருங்கிறது பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்பில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். நம்ம நேயர்கள் இணைப்பில் இணையறதுக்கு முன்னாடி உங்களுடைய கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது மொபைல் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். சரியா டவர் இருக்கிற இடத்துல இருந்தும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் கோகிலா, எப்படி இருக்கீங்க? ஓகே, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? ஓகே, சரி, இந்த கேள்வி கேட்டிருந்தீங்களா? இருதயம் அப்படின்றது மிக சரியான விடை வந்து கொடுத்துருக்கீங்க கோகிலா. ஓகே, அதே மாதிரி தொடர்ந்து இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாங்களா? ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வியும் வந்து இதயம் சார்ந்தே கேட்கிறேன். 3 இதயங்கள் கொண்ட உயிரினம் எது? ஆக்டோபஸ். ஓகே, சூப்பர், சரியான விடை, சூப்பர். தொடர்ந்து 2 கேள்விகளுக்கு அருமையா பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. ஓகே, சூப்பரா 2 கேள்விகளுக்கு பதில் சொல்றப்போ கண்டிப்பா அவங்களுக்கான பாடல் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். அதற்கு முன்னாடி கேட்ட முதல் கேள்விக்கு கரெக்டான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான் பகுதியிலிருந்து இதயம் முழுமையாக தூங்குவதில்லை அப்படின்ற அந்த பதில் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஹானா ஆதிரன் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதில் இதயம் அப்படின்ற சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் நேர்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. ஒரு பாடலுக்கு அப்புறம் இணையலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: பயன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரெங்கிருந்து?
1: நான் தென் பொன்மணில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறீங்க மேடம். வாங்க டீ சாப்பிடலாம்.
0: கண்டிப்பா, மிக்க நன்றி. ஓகே, அப்படியே உங்க கேள்விக்கு போயிடலாங்களா?
1: போலாங்க. முதல் கேள்வி கண்டுபிடிச்சீங்க, அதுக்குள்ள ரெண்டு டைம் லைன் கட் ஆயிருச்சு.
0: அப்படிங்களா? சரி ஓகே, இந்த கேள்வி உங்களுக்கான முதல் கேள்வியா நம்ம வந்து கேட்டறலாம், சரிங்களா?
1: சொல்லுங்க, முயற்சி பண்ணலாம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி, மனித கண் எந்த நிறத்தை பொதுவாக அதிகம் உணரக்கூடியது? எந்த நிறம்?
1: கருப்பு வண்ணங்களா?
0: கருப்பு வண்ணம் இல்லைங்களே, கருப்பு வண்ணம் கிடையாது.
1: இயற்கையினாலே
0: பச்சை பசுமை தான் இல்லைங்களா?
1: அதிகமா இது பண்ணுதுங்க.
0: நம்ம மனித கண்களுக்கு வந்து உடனே டக்குன்னு தெரியக்கூடிய நிறம், அது வந்து எந்த மூலையில இருந்தாலும் டக்குன்னு அட்ராக்ட் பண்றது வந்து பச்சை நிறம் தான். ஓகேங்களா? ஓகே, பரவாயில்ல, க்ளூ கொடுத்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: மிக்க நன்றி, தொடர்ந்து பேசுறீங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. ஓகே, ரொம்ப அழகா வந்து க்ளூக்கு அப்புறம் அந்த விடையை வந்து கண்டுபிடிச்சாரு. தொடர்ந்து வர நேர்கள் எப்படி
2: கண்டுபிடிக்கலாம்? நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: அனைவரும் நலம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ஷேமமா இருக்கோம். ஓகே, சரி, என்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: உங்களுக்கான
0: முதல் கேள்வி வந்து, பறக்கக்கூடிய பாலூட்டி எது? ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்கேன்.
2: பறக்கக்கூடிய பாலூட்டி வவ்வால்.
0: வவ்வால், அருமை. பரவாயில்லையே, என்னோட இதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தன்னடக்கம் இல்லைங்களா? சரி ஓகே, அடுத்த கேள்வி கேட்கலாங்களா? பறவைகள் வந்து பால் கொடுக்காது இல்லைங்களா? ஆனா இந்த பறவை வந்து அதோட குஞ்சுகளுக்கு பால் கொடுக்கும்.
2: என்ன
0: பறவை?
2: இல்ல, பாலூட்டி பறவை பத்தி படிச்சிருக்கேன், அதோட பெயர் என்னோட மெமரியில வர மாட்டேங்கிறது. நீங்க பாட்டு தர மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுல நான் வந்து பதில் சொல்ல முடியாது.
0: சரி, பரவாயில்ல, தொடர்ந்து வர நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாக்கலாம். இருந்தாலும் முயற்சிக்க நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: ஓகே, இந்த கேள்விக்கான பதில் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நேர்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணன் மீண்டும் கொழுமங்குண்டான் பகுதியிலிருந்து கரெக்டான பதில் வந்து அனுப்பியிருக்காரு. புறா அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். புறா அப்படின்றது வந்து அதனுடைய கொஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கழுத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாண்ட், அதாவது அந்த கிளாண்ட் மூலமாக வரக்கூடிய பாலை வந்து வாய் வழியாக அதோட குஞ்சுகளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த கேள்விக்கான பதிலும் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சத்யநாராயணன் ஃப்ரம் கோயம்புத்தூர் பிஜிஎன் அப்படின்ற இந்த ஆன்சரையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட்ஸ்அப் நேயர்கள் அருமையான பதில் கொடுத்து

ஈட்டி திரைப்படத்தில் இருந்து ஜி வி பிரகாஷ் குமார், சக்தி, ஸ்ரீகோபாலன் இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் குவெஸ்டின்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். கேட்ட போன கேள்விக்கு, அதாவது பால் கொடுக்கக்கூடிய பறவை எது அப்படின்ற இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக மீண்டும் ஒருவர் செங்காரை தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்கள் வந்து சரியான விடையை அனுப்பியிருக்காரு. இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்களும் நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 04243 அப்படின்ற இணைப்பு என்னோட, 29667831 அப்படின்ற எண்ணிற்கும், உள்ளூர் நேயர்கள் 93449901038 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 93429901038 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், புதிய நேர்கள் 83001919018 அப்படின்ற இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: கன்னட திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் அவருடைய குரல்ல அருமையான இந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்? நலமா இருக்கீங்களா?
0: சந்திரசேகர் நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம். எப்படி இருக்கு இன்னைக்கு ஊட்டியில கிளைமேட் எல்லாம்?
0: ஊட்டியும் இன்னைக்கு அருமையா இருக்கு, ஒரு மாதிரி வெயிலா நல்லா இருக்கு. ஓகே, கேள்விக்கு போயிடலாங்களா?
1: கேளுங்க, ஈஸியான கேள்வியா கேளுங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி எல்லா கேள்வியும் ஈஸியா தான் இருக்கும். சரி, இத வந்து முயற்சி பண்ணுங்க. மனிதர்களுக்கு பொதுவாக எந்த இசைக்கருவியின் ஒளி மிகவும் தொலைவில் கேட்கும்?
1: இதுக்கு ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
0: ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேண்ட்லயும் கம்பல்சரி இருக்கும்.
1: எல்லா பேண்ட்லயும்
0: பேண்ட், ஆமா, நம்ம ஸ்கூல் பேண்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கூல் காலேஜஸ் பேண்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேண்ட்ல வந்து இந்த கருவி கண்டிப்பா இருக்கும்.
1: கிட்டார் மேம்,
0: கிட்டார். ஓகே, இன்னொரு க்ளூவும் கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாயு கருவின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஃப்ளூட் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமா,
1: ட்ரம்பட். ட்ரம்பட் அது?
0: ட்ரம்பட் அப்படின்றது எக்ஸாக்ட் இல்ல. சரி, புல்லாங்குழல் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரம்பட் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து டூபான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து அந்த ஹாஃப் ஆன்சர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா?
1: ஸோ
0: டூபா
1: என்ன மேம் சொன்னீங்க?
0: டூபா, டூபா. அடுத்த கேள்வி என்ன, சுமார் 400 வருடங்களாக பரிணாமம் அடையாத உயிரினம் எது? நம்ம மனிதர்கள் இருந்து நிறைய எல்லா உயிரினமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் இப்ப இருக்க ஸ்டேஜ்ல இருக்கும் இல்லைங்களா. ஆனா இந்த ஒரு உயிரினம் மட்டும் 400 வருடங்களா பரிணாமம் அடையவே இல்லை, அது எது
1: மேம்? நான் நினைக்கிறேன் ஆமை, அந்த உயிரினம்.
0: ஆமைங்களா? ஓகே, சரி, ஆமை அப்படின்றது வந்து தவறான விடை. சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இது வந்து ஒரு கடல் வாழ் உயிரினம்.
1: கடல் வாழ் உயிரினம், ஷார்க், ப்ளூ வேல், அது சொல்லாமா?
0: ஷார்க், ப்ளூ வேலும் ஷார்க்கும் ஒண்ணா?
1: ஷார்க், சுறா.
0: சுறா, ஓகே, சூப்பர் சந்திரசேகர். சுறா அப்படின்றது மிக சரியான விடை.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன் கடைசியில.
0: ஓகே சந்திரசேகர், மிக்க நன்றி. தொடர்ந்து வர நேயர்கள் எப்படி பண்றாங்கன்றத பாக்கலாம். இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்கள் வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆயிடுச்சு. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த, அதாவது நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்திருந்தால் நீங்கள் சொல்லலாம். இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மதன் மோகன்.
0: ஓகே மதன் மோகன், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: டூபா வந்து ட்ரம்பட் மாதிரி இருக்குமா?
0: ஓகே, ட்ரம்பட் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது வந்து
2: ரவுண்டா இருக்கும்.
0: ஆமா, பெரிய இது இருக்கும்.
2: ஆ, ஓகே ஓகே, கையில கையில மாட்டிட்டு அப்புறம் தான் வாசிக்க முடியும் இல்லையா?
0: ஆமா ஆமா, அந்த மாதிரியான ஒரு கருவி. அந்த பெரிய இந்த நம்மளுக்கு அந்த ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கரோட வாய் மாதிரி அது வந்து பெருசா இருக்கும். ஓகே
2: மேடம், ஆமா.
0: ஓகே ஓகே, சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க மேடம்.
0: ஓகே, சோ உங்களுக்கான கேள்வி வந்து, தாவரவியல் அடிப்படையில் வாழைப்பழம் எந்த வகையை சேர்ந்தது? நம்ம வந்து அது பொதுவா பழம்னு சொல்றோம், ஆனா தாவரவியல் அடிப்படையில அது எந்த வகையை சேர்ந்தது?
2: இப்போ கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டீங்களே. வாழைப்பழம் என்ன பல வகையதான் யோசிச்சு.
0: அது வந்து நம்ம டெய்லி லைஃப்ல டே டு டே நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து சாப்பிடுவோம் தானீங்களா, அப்ப அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல.
2: ஆமா,
0: சதைப்பகுதி அதிகமா இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய பழங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
2: விதை சதைப்பகுதி காய்கறியா?
0: காய்கறி நான்
2: சொல்லுவோம்.
0: ஓகே மதன் மோகன், சரி, அடுத்து வர நேயர் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம், முயற்சிக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்கள் வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இந்த கேள்விக்கான பதில் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பதில்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ராஜு?
3: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: ஆமா சார், அது பூ வகையை சேர்ந்தது.
0: பூ வகையை சேர்ந்ததா?
3: வாழைப்பூ
0: இல்லைங்களே. அது வந்து பூ எப்படி சதையோட பூக்கள் இருக்காது இல்லைங்களா? சதை பகுதி அதிகமா இருந்து விதை வந்து ரொம்ப சிறியதா இருந்தா அந்த பழத்தை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்?

0: சதைதா இருக்கனால வேதா இருக்கு இல்லைங்களா?
1: இப்ப சதை பகுதி அதுக்கு ஜாஸ்தி இருக்கு. விதைகள் வந்து ரொம்ப குட்டியா தானே
0: குட்டியா
1: இருக்கு.
0: இருக்கும். ஆமா
1: ஒரு
0: ஆமா
1: சில
0: அதை
1: பழ
0: வேதா
1: வாழைப்பழத்துல விதை பார்க்க கூட முடியாது. சோ அப்படி இருக்க பழங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
0: சதை பலன்னு சொல்லுவோமா?
1: சதைப்பழம். ஓகே, இது வந்து உங்களுக்கு அறியாமல், சதைப்பழம் அப்படின்றது தமிழ் வாக்கியம். ஓகேங்களா, அதற்கான
0: சரி சரி
1: தமிழ் இது ஆக்கம். பதில்
0: இங்கிலீஷ்
1: என்னன்னு பாத்தீங்கன்னா, பெர்ரி. பெர்ரி வகையை சேர்ந்தது.
0: சரி ஓகே ஓகே தேங்க்யூ
1: இருந்தாலும் நீங்க
0: சார்.
1: தமிழாக்கம் பண்ணி அதை வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: ஓகே நன்றி சார்.
1: வாழ்த்துக்கள்,
0: வேற
1: வாழ்த்துக்கள், நன்றி. இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா?
0: சொல்லுங்க சார்.
1: ஓகே சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த கண்டத்தில் நிரந்தரமாக வாழும் மனிதர்கள் இல்லை? அதாவது இப்போ நம்மளோட 7 கண்டங்கள் இருக்கு இல்லைங்களா,
0: ஆமாம் சார்.
1: பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரே கண்டத்தில் நம்மளால வாழ முடியும். இந்த ஒரு கண்டத்தில் மட்டும் அப்படி வாழ முடியாது. அது எந்த கண்டம்?
0: கொஞ்சம் குழு கொடுங்க, வேற ஒரு வெகுனாச்சும் ஸ்மால் குழு.
1: ஓகே, இந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா, 7வது கண்டமாக இதை வந்து கம்பல்சரி சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்கும்.
0: கண்டனா ரொம்ப இந்த இது என்னதான் வாயில இருக்கு சிஸ்டர், அது
1: கொஞ்சம்
0: கரெக்டா வரும்.
1: யோசிங்க, கிடைச்சிரும்.
0: ஆமா ஆமா இருங்க சிஸ்டர், அது கரெக்டா சொல்லுவாங்க சிஸ்டர். அங்க யாருமே நம்ம இந்த அரிய வகை மூலிகைலாம் இருக்கு அந்த இடம் தானுங்க சிஸ்டர்.
1: அமேசான் காடு இல்ல, காடு கிடையாது, கண்டம்.
0: கண்டங்களா?
1: கான்டினென்ட்.
0: கான்டினென்ட்
1: ஆமா.
0: இல்ல சிஸ்டர், மற்றவங்க கொல்லி விட்டுருவோம். தெரிஞ்சா
1: ஓகே
0: திரும்ப கால்
1: ஓகே
0: பண்றேன். ஓகேங்களா?
1: ஓகே, மிக்க நன்றி. இருந்தாலும் ரொம்ப அழகாக முயற்சி பண்ணீங்க. கேட்டுட்டு இருந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நேர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வழக்கம் போல் கரெக்டான பதில் சொன்ன நேர்கள் வந்து யார் எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து கரெக்டான பதில் பெர்ரி அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்த கேள்விக்கான பதிலும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இணைப்பில் நிறைய நேர்கள் வந்துட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட அந்த பதில் இருக்கா அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
1: ஓகே தீபா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் தீபா. கரெக்டா உங்களுக்கான கேள்வி வந்து அவர் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேங்க மேம்.
1: ஓகே, அப்ப அதுக்கான பதில் என்ன அப்படின்றது சொல்லுங்க.
2: ஆர்டிக்ங்களா?
1: ஆர்டிகா?
2: ஆர்டிக்
1: ஆர்டிக் ஓஷன் தானே.
2: ஆர்டிகா அண்டார்டிகா வருங்களா?
1: அண்டார்டிகா. ஆர்டிக் வந்து ஓஷன் இல்லைங்களா, அண்டார்டிகா தான்
2: ஓகே.
1: கண்டம்.
2: ஓகே மேம்.
1: ஓகே தீபா, அடுத்த கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க மேம்.
1: ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த உயிரினத்தின் ரத்தம் நீல நிறமாக இருக்கும்?
2: ஆக்டோபஸ்ங்களா?
1: ஆக்டோபஸ். ஓகே, சூப்பரான விதை சொன்னீங்க தீபா, மிக்க நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
1: ஓகே, தீபா அவர்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் நிறைய நேர்கள் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. மியூசா பாரா அவங்களும் வந்து அண்டார்டிகான்ற பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சஹானா ஆதிரன் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பழம் அப்படின்ற பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பதில்கள் கொடுத்துருக்கிறனால நேர்களுக்கு ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ஆதவன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ஹரணி இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய நேயர் யார் எங்கதுன்னு பாக்கலாம். வணக்கம் ஓடி எஃப்எம்.
1: மாலை வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: ஓகே, மாலை வணக்கம் சந்திரசேகர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே, அப்ப உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா? ஓகே, எந்த விலங்கினால் மனிதர்களின் குரலை வைத்து வயது அல்லது பாலினத்தை ஓரளவு வேறுபடுத்த முடியும்? குரங்கு அப்படின்றது தவறான விடை. சரி, உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுக்கலாங்களா? ஓகே, இது வந்து மிக பெரிய விலங்கு.
1: ஒட்டகச்சிவிங்கி இல்ல யானை,
0: ஏதாவது ஒண்ணு தானே சொல்லணும்.
1: யானை.
0: யானை. ஓகே, யானை அப்படின்றது மிக சரியான விடை. சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா? கைரேகை மனிதர்களின் கைரேகை போன்று இருக்கும்.

0: ரொம்ப சோம்பேறியான ஒரு மிருகம்.
1: கரடி.
0: கரடி. ஓகே, அடுத்து வர நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். முயற்சிக்கு நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: மாவட்டம் முழக்காடு பாபு.
0: ஓகே பாபு, சொல்லுங்க. இப்ப கேள்வி கேட்டீங்களா இல்ல மீண்டும் ஒரு முறை கேட்கலாங்களா? ஓகே, அந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விலங்கின் கைரேகை மனிதர்களின் கைரேகை போன்று இருக்கும்?
2: குரங்கு.
0: குரங்குன்றது அவர் ஆல்ரெடி சொன்னாரு, தவறான விடை. சரி, அவருக்கு கொடுத்த ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா கண்டிப்பா, இது வந்து ரொம்ப சோம்பேறியான ஒரு விலங்கு.
2: கரடி மேடம்.
0: கரடி கிடையாது. ஓகே, அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்றது பாக்கலாம். நன்றி நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு இங்கிருந்து? ஹலோ, வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? ஓகே, நேயர் இணைப்புல வந்துட்டு போயிட்டாங்க. நேயர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் இதற்கான சரியான விடை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ராமகிருஷ்ணன், கொழும்புகுண்டான் பகுதி, தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு அவரும் ஓ அவர் போன கேள்விக்கான பதில் கொடுத்திருக்காரு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்திருக்கீங்க போல, எக்கோலயே தெரியுது. ஓகே, கேள்வி தெரியுங்களா இல்ல மீண்டும் கேக்கலாங்களா? நரி. நரி வந்து எப்படி சோம்பேறி? அது ரொம்ப ஆக்டிவான ஒரு விலங்கு இல்லையா? ஓகே, எந்த விலங்கின் கைரேகை மனிதர்களின் கைரேகை போன்று இருக்கும்? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கரடி அப்படின்றது கிட்டத்தட்ட அதற்கு பக்கத்துல வந்த ஒரு பதில் தான். இதுவுமே ஒரு க்ளூ உங்களுக்கு. கிடையாதுங்க. சிறுத்தை புலிக்கல கால் வந்து எப்படி பூனை இனத்தை சேர்ந்தது இல்லையா அவங்க எல்லாம்? அதான் நான் சொன்னேன், கரடிக்கு மிக பக்கத்துல இருக்கக்கூடியது இந்த கரடி இனங்கள். நீங்க யோசிச்சாலே உங்களுக்கான அந்த பதில் வந்துடும். இவ்வளவு க்ளூ
3: கொடுத்துட்டேன்
0: நானு. அந்த கரடி இனம், சில கரடி இனங்கள் இருக்கு இல்லைங்களா? அதுல ஒண்ணுதான். பனிக்கரடியும் இல்ல. சரி, ஓகே, அதற்கான பதில் வந்து நானே சொல்றேன். முயற்சிக்க நன்றி. ஓகே, இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்களா? இல்லை, வாட்ஸ்அப்லேயும் வந்து இதற்கான பதில் வந்து வரலை. ஓகே, இந்த கேள்விக்கான பதில், அதாவது எந்த விலங்கினுடைய கைரேகை வந்து மனிதர்களின் கைரேகை போன்ற இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலா கரடி. இந்த கரடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கைகள் வந்து மனிதர்களுடைய கைரேகை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். நேயரோட இணைப்பு வந்து கட்டாயிருச்சு. ஓகே, தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

சர்தார் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஜென்ரல் நாலேஜ் குவெஸ்ட் ப்ரோக்ராம் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நேர்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966781 அப்படின்ற எண் இருக்கும். உள்ளூர் நேர்கள் 9344901018 அப்படின்ற இந்த எண் இருக்கும். வெளியூர் நேர்கள் 9342901018 அப்படின்ற இந்த எண் இருக்கும். புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 8300019018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் விளையாடலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக பதிலளிக்க விரும்பும் நேயர்கள் 8300019018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பதில் அளிக்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்றது தான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்களுடைய பதில்களை அனுப்பலாம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேர்கள் எல்லாரும் எதிரும் புதிரும் கேட்டுட்டு இந்த நேரம் 4:54 ஆயாச்சு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அனுப்பிய நேர்கள் வாட்ஸ்அப் மூலமாக ராமகிருஷ்ணன் கொல்மகொண்டான் பகுதியிலிருந்து இந்த கேள்விக்கு ரொம்ப அருமையான பதில் அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி சத்யநாராயணன் கோயம்புத்தூர் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அதாவது பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹம்மிங் பேர்ட் அப்படின்ற இந்த பதிலோட வரப்போகிற இந்த பாடலோட இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெற போகிறது. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில நம்ம இணையலாம். இதுவரை நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருந்தது நான் உங்கள் ஆர்ஜே அம்மு. இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. பொன்மாலை பொழுது.

இன்றைய வாடாமலர் நிகழ்ச்சியில் கேவி மகாதேவன் இசையில் அமைந்த பாடலை தான் கேட்க போகிறோம். இணைந்தர்கள் ஊட்டி எஃப்எம் 101.7.

0: மனதை கொள்ளிக் கொள்ளும் கிளாசிக் பாடல்கள்.
1: மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன?
0: வாடாமலரில் இன்று மேஸ்ட்ரோ ஸ்பெஷல். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

மக்களுக்கெல்லாம் அறிய வைத்தாய்க.

0: மனதை கொள்ளிக் கொள்ளும் கிளாசிக் பாடல்கள்.
1: மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன?
0: வாடாமலரில் இன்று மேஸ்ட்ரோ ஸ்பெஷல். உங்கள் ஊட்டி FM 101.8

0: கேட்ட பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: இனி தொடர்கிறது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைக்கானம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தடி மரம் பயன்பாட்டில் மகாகனி மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கு செய் நிகழ்ச்சியில் எஸ் சுந்தர் அவர்களின் வீணை இசை, கல்பத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளை காலை நிகழ்ச்சி, காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருள்சி பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் பல்லுயிர் பெருக்கம் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் தொடர்ந்து திரைக்காணம், நிறைவாக சட்டம் அறிவோம் சைபர் பாதுகாப்பு அத்தியாயங்கள் குறித்து வழக்கறிஞர் ஹீனா அவர் ரஹ்மான் அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள் மணி பல்லவம் ஞானமதம் ஆகியன இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 கணபதி உள்ளா, 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் மன்னங்கள், எல்லாம் மாறும் என்பது நம்பிக்கையா, நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் சமாதானமா, 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்கானம், 2:00 ஆங்கில செய்திகள், 2:15 நீலமணி நேரம், 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான

0: இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவேக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவேக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயல்சீமா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியின் பெருங்குடி மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையம் மற்றும் செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையத்தினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கீழாந்துறை கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மோதிரங்கள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல்துறை ஆணையர் திருமதி ராஜேஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தையும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் பாவனாவும் சரிதாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தோமன்குமாரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கோகி ஒகாவாவை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:40, ஊட்டி எஃப்எம் 101.8. பெட்டத கமலோ கேட்கும் முன்
4: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
7: நாக்கு பிட்டன ஜன எல்லாக நமஸ்காரா, இது ஊட்டி எஃப்எம் 101.8. நங்க ஜனாவும் சந்தோ நங்க ஊட்டி எஃப்எம் தோக 6:41 இஜுமணி கெட்டா பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள் கீர்த்தனம். ஈ படுகுமொழி பாடல்கள் ஒன்னொன்று ஜனவும் ஒன்னொன்று மாக்கியான பாடல்கள். இதுல சந்தோஷ, துக்கா, ஆனந்தா, யோசனை எல்லா விதவாத கலந்த ஒரு கலவையா நாங்க ஜனஜனகு கேத்துந்திதா. நீங்க ஆர்வமா கேப்பா ஈ கதைய நான் இங்க ப்ளே மாடினேன். இந்த ஜனதோகை நாங்க கேப்பா ஈ கதை ஏனாந்தேகி நீங்கவோ கேத்துனோம்.

நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து ஆறு நலவத்துந்தா இழுமணி கெட்டா நாங்க ஊட்டி FM 101.8 தோக கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி வந்த கவனமாடி கேத்து நொடிவி. நாயகு இதே ஜாமதோகே நான் நிங்கவா சந்திச்சினேன்.

0: திரைக்கானம் கேட்டோம். தொடர்கிறது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
2: கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் துறையின் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 5000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் வகையில் 100 மேற்பட்ட பிரபல தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தன. முகாமின் நிறைவாக முதல்கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட 1500 வேலை நாடுநர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநில அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட அளவிலான வீரர்கள் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காட்டு யானைகள் கிராமப்பகுதிக்குள் நுழைந்ததை அடுத்து விளைநிலங்களில் இருந்த தக்காளி, முட்டைக்கோசு உள்ளிட்ட பல்வேறு காய்கறி வகைகளை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் மாவட்ட கால்நடைத்துறை சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாய்கள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றது. இதில் 43 வகையான நாய்களில் 200 மேற்பட்டவை கலந்து கொண்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திர மாநில எல்லையினை ஒட்டியுள்ள சிகரமானப்பள்ளி கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயி ஆனந்தன் என்பவர் தனது நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடந்த 3 5 மேற்பட்டோர் யானைகள் தாக்கி உயிரிழந்ததை அடுத்து இந்த கிராம பகுதியில் உள்ள 200 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர், காவல்துறையினர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி யானைகள் ஊருக்குள் வருவதை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் பெண் விவசாயிகள் 100 ஒன்றிணைந்து பாரம்பரிய நெல் திருவிழாவினை நடத்தினர். கடந்த வாரம் நடைபெற்ற நெல் திருவிழாவில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய நெல் விதையில் இருந்து உருவான பயிர் வகைகளை கைகளில் சுமந்து கொண்டு கும்மி நடனமாடி வந்து நிகழ்வில் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கைப்பற்றப்பட்ட 21 குட்கா பொருட்கள் அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், மாவட்டத்தில் நிரந்தரமாக உள்ள 9 சோதனை சாவடிகள் மற்றும் தற்காலிகமாக உள்ள 6 சோதனை சாவடிகளில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக 24 தொடர் கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறினார். மத்திய அரசின் மக்கள் தொடர்பகம் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசின் சாதனைகள் குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்றது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நடப்பு ஆண்டுக்கான சிறந்த மாங்கனியாக பங்கனப்பள்ளி மற்றும் மல்கோவாவினை தேர்வு செய்து அதனை உற்பத்தி செய்த விவசாயிக்கு சிறந்த விவசாயிக்கான விருதினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைத்திருக்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மனுக்கள் வழங்குகின்ற பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஏற்பாட்டின் பேரில் முதல் முறையாக AI தொழில்நுட்பத்தின் மூலமாக 15 மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நீண்ட நேரமாக மனுக்களை வழங்கும் போது பொதுமக்களுக்கு காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு 15 மனுக்களை பதிவு செய்து உரிய அதிகாரிக்கு பார்வர்ட் செய்யும் வகையில் இந்த முகாம் தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகளில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கடந்த வாரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா. ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அருணாச்சல சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்றும் இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம்.

0: 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த திட்டங்களை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுர குமாரா திசநாயக்கையுடன் பேச்சு நடத்தினார். இந்திய பாதுகாப்பு படை சார்பில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பிரிக்ஸ் அமைப்பின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இதற்கான பணிக்குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 740 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட சோதனைகளின்போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஆசியான் இந்தியா வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு மகேஷ் சந்திர திரிபாதி இன்று பதவியேற்றார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக இமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 3 இடங்களில் வானியல் மையங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் விவாதித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக கேரள உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். கேரளத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ரமேஷ் செனிதாலா கேட்டுக் கொண்டார். குஜராத் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் 7 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சதீஷ் ஜர்கோகலி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின்

செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். குறித்த காலத்திற்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அசாமில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குழந்தைகள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பீகாரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 14 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதத்தில் இயல்பை விட 31% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட நாடாளுமன்ற துணைக்குழுவை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தியுள்ளது. RSP உறுப்பினர் சுஷீலா கட்கா இந்த துணைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-10, 15-11 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜோ யு யோவை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கதம் இணையும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஃபக்ருதீன் அலி அகமது ஷௌரியா சமாலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஒகோகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, இஷாராணி பருவா, மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில்

ஒருவா மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என

ஒரு கிலோவுக்கு 2 கிராம் அல்லது விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 25.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு நடவு செய்துள்ள விவசாயிகளே, உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோய் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் மேங்கோசெஃப் அல்லது குளோரோதோலோனில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். பூண்டு நடவு செய்துள்ள விவசாயிகளே, பூண்டு பயிரில் ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை நிர்வகிக்க பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மேங்கோசெஃப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 1 லிட்டர் நீரில் 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று 8:05 நினைத்தாலே இனிக்கும். 80-90களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். தொலைபேசி வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-901-0138 மற்றும் 9342-901-0138 ஆகிய எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நேரம் 7:30. ஊட்டி எஃப்எம் 101.8
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, போன வாரம் வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில தடிமர பயன்பாட்டுல மகாக்கனி மரத்தினுடைய பங்கு என்ன, அதுல இருக்கக்கூடிய வகைகள் என்ன, அதனுடைய தொழில்நுட்ப உத்திகள் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய தகவல்கள் சொன்னாரு பார்த்திபன் சார். அதனுடைய தொடர்ச்சியை நாம இன்னைக்கும் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ வேளாண் காடுகள் சார்ந்த தகவல் களஞ்சியம். ஏறக்குறைய இந்த தகவல் களஞ்சியத்துல பல்வேறு விதமான வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம தடிமரம் சார்ந்த மரங்களை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப அடுத்து இந்த வாரம் நாம் பார்க்க

போது பாத்தீங்கன்னா தடி மரங்கள்லயே இன்னைக்கு எல்லாராலையும் வளர்க்கப்பட்டு வரக்கூடிய மரம், எல்லாராலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய மரங்கள் பாத்தீங்கன்னா மகாகனி என்று அழைக்கக்கூடிய மரங்கள். இதுல 5 வகையான வகைகள் இருக்கு. ஒவ்வொரு வகைகளுக்கும் ஒரு இது இருக்கும். இந்த வாரம் நாம் பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த பெரு இலை மகாகனியை பத்தி தான் பாக்குறோம். ஏன்னா ஸ்வீட்டினியா மேக்ரோபில்லா அதிக அளவில் எல்லாராலும் வளர்க்கப்படக்கூடிய மரம். கிளை மேலாண்மை மிக முக்கியம். இரண்டாவது நீர் மேலாண்மை. இந்த மரத்திற்கு நீரின் தேவை அதிகம். நல்ல தண்ணீர் இருக்கிறது தான் இது வேகமாக வளரக்கூடியது. ஒரு குறைந்தபட்சம் வாரத்திற்கு 40-50 லிட்டர் தண்ணி ஒரு மரத்திற்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தாத்தான் என்னாகும், மரம் செழுமையாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே காஞ்சி போயிடும், வளர்ந்த மாதிரி இருக்காது, சைஸும் கிடைக்காத, உயரமும் போகாது. இனிஷியல் பீரியட்ஸ்ல இது வேகமாக வளர்ந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 அடியிலிருந்து 30 அடி உயரத்தை தினம், 40 அடி 45 அடியில வர்றதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் 7-8 வருஷம் ஆயிரும். 2-3 ஆண்டுகள்ல 20 அடியை தாண்டிடும். நிறைய இடத்துல நான் பாக்குற ஸ்டன்டர் குரோத்தா தான் இருக்கும். 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் மரம் மாதிரியே இருக்குது. காரணம் என்னன்னா நீர் பற்றாக்குறை, மேலாண்மை பற்றாக்குறை, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லணும். நிறைய இடத்துல நான் மகாகனி நட்டத்தெல்லாம் பாக்குறேன், நில மேலாண்மையே பண்றதுல மண் மேலாண்மை ஆண்டுக்கு 2 முறை, 1 முறையே 2 முறை, எங்கெல்லாம் ஊடுபயிர் பண்ணப்படுது அங்க பிரச்சனையே இல்லை, மரம் நன்றாக வளர்ந்து விடுது. ஊடுபயிர் பண்ண இடத்துல என்ன ஆகணும், மரத்துடைய வளர்ச்சி கட்டுப்படுத்துகிறது. ஏன்னா நிறைய களைகள் இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஆண்டுக்கு 2 முறை இந்த நிலத்தை வந்து உழுது விட வேண்டும். உழுது விடுறப்ப என்ன ஆகும், இந்த இலை தலையெல்லாம் மக்கி மண்ணுக்குள்ள போச்சு, மண் வளம் பெருக்கப்படும். மழை வளர்ந்தாலும் மழை என்ன ஆகும், மண் வந்து மழை நீரை உறிஞ்சி மரத்திற்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 3வது, இந்த மாதிரி உழவு ஓட்டுறப்ப என்ன ஆகும், பக்க வேர்கள் என்னது கட் பண்ணப்பட்டு புது வேர்கள் வர்றப்ப என்ன ஆகும், ஆக்டிவிட்டி இன்டென்சிட்டி வந்து கூடுது. அப்ப என்ன ஆகும், மரத்துடைய வளர்ச்சியும். சோ அதனால வந்து நில மேலாண்மை மண் மேலாண்மை ஆண்டுக்கு 1 முறை இதுக்குமே என்ன பண்ணுவோம், மரத்தை சுத்தி ஒரு 1.5 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வட்டப்பாத்தி போட்டு உள்ளுக்கு இருக்க மண்ணை கொத்தி விட்டு அங்க என்ன பண்ணணும், தொழு உரம் குறைந்தபட்சம் ஒரு 2 கிலோ அதிகபட்சம் 5 கிலோ அழகா போட்டு நல்ல தொழு உரத்தை போட்டணும். எங்கெங்கெல்லாம் உரம் பயன்படுத்த நினைக்கிறீங்களோ அங்க வந்து மரம் வந்து 1 வருஷம் 2 வருடத்துக்கு யூரியா மட்டும் போட்டுக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு மேல கொஞ்சம் டிஏபி, 5 ஆண்டுகளுக்கு மேல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம். ஆண்டுக்கு 2 முறை, 6 மாதத்துக்கு 1 முறை இறக்குறைய 1 கால் கிலோ உரம் ஒரு மரத்துக்கு வச்சிருப்ப என்ன ஆகும், அந்த மரத்தை வந்து நல்லா சுத்தி போடணும், போட்டு விட்டு நல்லா கொத்தி விட்டு தண்ணி கட்டி விடணும். அப்ப என்ன ஆகும், மரத்துடைய வளர்ச்சி நன்றாக வளர்ந்து நம்ம குறுகிய காலத்தில் இந்த மரம் வளரும். இதுதான் இந்த மரத்துடைய மேலாண்மை, கிளை மேலாண்மை, மண் மேலாண்மை, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை. ஆண்டுக்கு 2 முறை உரம் வைக்கணும், ஆண்டுக்கு 1 முறை தொழு உரம் வச்சே ஆகணும். அப்ப வச்சாதான் இந்த மரத்துடைய நிலவளம் பாதுகாக்கப்படும், மரம் வளம் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இது வந்து மிகப்பெரிய என்ன இடைவெளியில நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம், நம்ம தேக்கு மாதிரி கூட வளர்த்துக்காங்க, 6 அடிக்கு 6 அடி வச்சிருக்காங்க. பட் என்னன்னா இந்த மரம் இடைவெளி 6 அடிக்கு 4 வருஷம் கழிச்சு இந்த மரத்தை தின் பண்றப்ப இந்த தின்னிங் மரத்தை வாங்குறதுக்கு மார்க்கெட் இல்லாம இருக்கு. இப்ப கூட இந்த பதிவு பண்ற முடிக்க நான் சில எக்ஸ்பீரியன்ஸை பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கழிக்கக்கூடிய மரங்களை ஃப்ரீயா எடுத்துட்டு போறது தான் இருக்காங்களே, அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு எடுக்கிறாங்க, விறகுக்கு தான் போகுது, மாற்றுக்கிறது கிடையாது, ஆனா களியாக போவதில்லை. அந்த மார்க்கெட் இன்னும் வரவில்லை. நீங்க நடுறப்பே நல்ல இடைவெளி விட்டு நட்டுருங்க, சோதர மரத்தை கழிக்க தேவையில்லை, ஊடுபயிரே நீங்க எடுத்து செல்லலாம். இங்க தண்ணி வசதி இல்ல மரங்கள் தான். அப்ப என்ன ஆகும், என்னென்ன ஊடுபயிர், சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், வெஜிடபிள்ஸ், பெப்பர் எல்லாத்தையும் கொண்டு போகலாம். பெப்பருக்கு இடையில நீங்க புஷ் பெப்பர்னு சொல்றாங்க, இது எதை வேணாலும் எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும், மரம் ஒன்று நன்றாக வளர்ந்து நமக்கு என்ன வருமானம் தேவையோ அதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த குறுகி அதாவது அடநடவு இந்த மரத்தை பத்தி நான் சொல்லல. காரணம் என்னன்னா நம்ம கழிக்கிறப்ப அந்த மரத்திற்கு சந்தை வாய்ப்புகள் இன்றைய நிலைப்படி குறைவாக இருக்கு. இந்த பேட்டி முடிஞ்ச அடுத்த நாளே கூட மார்க்கெட் வந்துச்சுன்னா நல்லது, ஆனா வரக்கூடிய வாய்ப்புகள் வர்றப்ப இந்த தகவல் கலைஞத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு என்ன சொல்றேன்னா, இப்படித்தான் வளர்க்க வேண்டும், இப்படித்தான் இந்த மண் மேலாண்மை, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை இதை செய்ய வேண்டும். இப்ப பிளான்டிங் பண்ணியாச்சு, ஸ்பேசிங் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, குறைந்தபட்சம் 4 மீட்டர் அதாவது 12 அடி, அதை விட்டாதான் நல்ல மரம் வருதும். வீடிங், ஆண்டுதோறும் 2 தடவை உழவ வேண்டும். எங்கு வேளாண் பயிர்கள் ஊடுபயிராக பண்ணப்படுது அங்க பிரச்சனையே கிடையாது, எங்கு பண்ணலையோ அங்க வந்து வீடிங் வந்து எசென்சியல். நான் ரீசெண்டா இப்போ ஒரு இடத்துல போனேன் சத்தியமங்கலத்துக்கு மேல, அங்க பாத்தீங்கன்னா 20 ஏக்கர்ல மகாகனி போட்டிருக்காரு. அவர் என்னன்னா களை எடுக்கல, மரத்தை கீக்கோல புல்லு இருக்கு. அப்ப எப்படி மரம் வளரும், வீட் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன ஆகும், ஆண்டுக்கு 2 முறை இந்த கலப்பை வச்சு உழவு ஓட்டணும். அது கொக்கி கலப்பையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பல்வரைசர் போட்டு போட்டீங்கன்னா என்ன ஆகும், களை பூரா நல்லா அடிச்சு மண் வளத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லையா, மரம் பெருசான பிறகு வீடு சைடு களைக்கொல்லி அடிப்பதில் தப்பு கிடையாது. ஏன்னா எத்தனை தடவை ஓட்டுறதுக்கு ஆள் வர மாட்டேங்குது, நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்ப என்ன, களைக்கொல்லி அடிப்பதில் தப்பு கிடையாது. ரெண்டாவது ஃபெர்டிலைசர், உர மேனேஜ்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். குறைந்தபட்சம் ஒரு ஆரம்பிக்கிறப்ப 50-75 கிராம், அதிகபட்சம் 100 கிராம் யூரியா. 2வது ஆண்டு 3வது ஆண்டு பாத்தீங்கன்னா டிஏபி 100 கிராம். 5 ஆண்டுகளுக்கு மேல 1 கால் கிலோ காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அனைத்தையும்

அடக்கிய காம்ப்ளெக்ஸ் வந்து 250 கிராம் ஒரு மரத்திற்கு ரெகுலரா போட்டு வரணும். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த தோல் உரத்தை வந்து 2 கிலோல இருந்து 5 கிலோ போட்டு மண்ணை நல்லா கொத்தி விடணும். ஆர்கானிக் உரங்கள் பயன்படுத்துறவர்கள் ஆர்கானிக் உரம் ஆண்டுக்கு 2 முறை பண்ணலாம். 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பருவமழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தடவை வச்சுட்டு ஒரு மலை வந்த உடனே அதை போட்டுட்டு நல்லா கொத்தி விட்டீங்கன்னா அடுத்த 2வது பருவமழைக்கு நீங்க பண்ணிக்கலாம். அப்படி பண்றப்ப என்ன ஆகும், இந்த மரங்கள் நன்றாக வளர்ந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரூனிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மரத்துடைய கிளைகளை ப்ரூன் பண்ணா தான் இந்த மரத்திற்கு அழகு. அப்பதான் நம்ம எடுக்கக்கூடிய இந்த தடி மரத்தின் அளவு நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவையான அளவு, தேவையான சைஸ், தேவையான அட்ராக்ஷன் இதெல்லாம் இருந்தா தான் இந்த மரம். தின்னிங் நம்ம பெருசா அதை ரெக்கமெண்ட் பண்றதில்ல, ஆனாலும் நீங்க நட்டக்கூடிய இந்த 250 மரத்துல எந்தெந்த மரம்லாம் உங்களுக்கு பார்வைக்கு நன்றாக இல்லையோ, எந்த மரம்லாம் வளர்ச்சி கம்மியாக உள்ளதோ, எந்த மரம் வளைஞ்சி நெளிஞ்சிருக்கோ, எந்த மரம் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் கழிச்சிட்டு அந்த இடத்த வந்து ஸ்பேஸா விட்டோம்னா என்ன இருக்கும், மிச்ச மரங்கள் நன்றாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 10-15 மேக்ஸிமம் 20% மரங்கள் இந்த மாதிரி, ஒரு 20-25 மரங்கள் இந்த மாதிரி பாதிப்புகள் போயிருக்கும். 250 மரங்கள் நடுறப்ப ஒரு 200-225 மரங்கள் நன்றாக வளர்ந்து உங்களுக்கு நல்ல பயனை குளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் திருப்பி நான் வந்து அடை நடவு தான் சார் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்கள் கட்டாயம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தின்னிங் பண்ணியே ஆக வேண்டும். 50% மரங்களை கழித்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு தின்னிங்லையும். அப்படி பண்ற பட்சத்துல தான் இந்த மரத்துடைய வளர்ச்சி பாதுகாக்கப்படும். அப்புறம் இந்த மரத்துல நோய் நொடிகள் இருக்கா, எஸ் இந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஷூட் போரர்னு ஒன்று வரும். நிறைய இடத்துல நானே இப்ப பாக்குறேன், அதாவது இலை துளைப்பான் நிறைய வருது, நிறைய இடத்துல வருது. இதற்கு காரணம் என்னன்னா, அதாவது அடர் நடவு நட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணாமே. இந்த மாதிரி ஷூட் போரர்ஸ் வர்றப்ப இந்த மரம் வந்த உடனே கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த லார்வா எல்லாம் எடுத்து போட்டது நல்லது இல்லையா. எந்த ஷூட் போரர் வருதோ அதற்கேற்ற மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிச்சு வரும். நீங்க மெயினா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் குறிப்பா இந்த நாற்றங்கால தான் இந்த மரம் நிறைய வருது செடி. அப்ப என்ன ஆகணும், வேப்ப எண்ணெய் இருக்குல்ல, வேப்ப எண்ணெயை தண்ணியில ஊத்தி கொஞ்சம் சர்ஃபாக்டன்ட் சோப் சோசனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாதத்திற்கு ஒரு முறை அப்படியே அடிச்சுட்டு வந்தீங்கனாலே, நடுவதற்கு முன்னாடியே செடியில அடிச்சு நட்டீங்கன்னா இந்த ஷூட் போரர் வராது. இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா வேர்க்கரையான வருது, நிறைய இடத்துல வேர்க்கரையான வருது. அந்த வேர்க்கரையா என்ன ஆகும்னா, வேர்ல இருக்க பட்டையை மட்டும் சாப்பிடும், கொஞ்சம் பட்டை சாப்பிட்டு என்ன ஆகும், மரம் வந்து இலை புறம் மஞ்சளாய் அப்படி கீழே பொத்து நுழுகும். இது எல்லா மரங்களும் இப்ப வர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா வந்து எங்க நீர்த்தேங்கல் சொத சொதப்பு மண் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ அந்த மாதிரி இல்லாம பார்த்துக் கொள்ள வேண்டும். அதர்வைஸ் இந்த மரத்துல பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இது முடிக்க ஒன்றும் கிடையவில்லை. மேபி எப்ப பிரச்சனைகள் வந்தாலும் இது சம்பந்தமான தொழில்நுட்ப தகவலை உண்மையிலே இந்த ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக தகவல் கலைஞர் தொகுப்பில் உங்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்று கூறிக்கொண்டு, இந்த மரத்தை இப்படியே வளர்க்கிறப்ப என்ன ஆகும், இந்த மரத்துல இன்னொன்னு பட்டை வந்து பாத்தீங்கன்னா சில கருப்பா, அது நிறைய பேர் விவசாயிகள் சொல்லுவாங்க. நானே சில 500 பக்கத்துல சில தோட்டம் பாக்குறப்ப பட்டை கருப்பா இருந்து சார் நாங்க, அந்த பட்டை கருப்பாறது காரணம் என்னன்னா, பார்க் ராட் என்று அழைப்பார்கள், பட்டையில வந்து பங்கஸ் வந்துருக்கும், பாக்டீரியா பங்கஸ் வந்துடும். அப்ப என்ன ஆகும், அந்த பட்டை வந்து அழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பட்டை அழுகிறதுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா, ஓவர் வாட்டரிங், எங்க வந்து இந்த கிளைகளை வெட்டுறப்ப என்ன ஆகும், அங்க கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகும், ஏதோ ஒரு புஞ்சான் வந்து உட்காந்துக்கிறது, அது வந்து என்ன பட்டையை அப்படியே இதாகி மரம் கருப்படிச்சு மரம் அப்படியே சாக ஆரம்பிச்சது. சில மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து கருகும், ஆனா இந்த மரம் பாத்தீங்கன்னா மிடில் இருந்தே கழுகிது. அந்த மாதிரி இதெல்லாம் பயப்படக்கூடிய மாதிரி இல்ல, பட் அங்கங்க ஒரு சில இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, அதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி வர்ற பட்சத்தில் என்ன ஆகணும், நீர் மேலாண்மையை கட்டுப்படுத்த வேண்டும். அங்கேயே வந்து என்னன்னா, ஒரு பூஞ்சான் கொல்லி மருந்து காப்பர் பேஸ்டு பஞ்சி செய்யற வந்து உள்ள போட்டீங்க, மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஹைஜீன், எப்படி வந்து மனிதனுக்கு ஹைஜீன் சுத்தம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, அதே மாதிரிதான் மரத்திற்கும் சுத்தம் மிக தேவைப்படுகிறது. எங்கெல்லாம் மரத்தை வந்து கமர்சியலா வளர்க்கிறோமோ அங்கெல்லாம் சுத்தம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த மாதிரி இந்த மகாகனி வந்து, பெருகிலை மகாகனி வந்து ஒரு நல்ல மரம், நன்றாக வளரக்கூடிய மரம். இந்த மரத்தை எப்ப சார் அறுவடை பண்ணலாம், இந்த மரத்தை வந்து 3 வித பயன்பாட்டுக்கு பண்ணலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட் ஒட்டு பலகைக்காக பயன்படுத்தப்படுகிறது, அது வந்து குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள், அதிகபட்சம் 8 ஆண்டுகளுக்குள்ள வளர்க்கலாம். 2வது பாத்தீங்கன்னா தடிமரம், தடிமரத்தை பாக்குறப்ப குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள், அதிகபட்சம் 25 ஆண்டுகள், அதுக்கு மேல வச்சிடலாம வச்சுக்கலாம், மாற்றுக்கிறது கிடையாது. 3வது பாத்தீங்கன்னா ஒட்டுப்பலகை ஃபேஸ் வினீர், முதல்ல 6 ஆண்டுகள் சொன்னது ஒட்டுப்பலகை கோர் வினீர் உள்ள வைக்கிற செடி, இது கடைசியா வெட்டுறது வந்து ஒட்டுப்பலகை ஃபேஸ் வினீர். அதுக்கு என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் 15 ஆண்டுகளுக்கு மேல வேணும், 30 இன்ச்சு சுற்றல இருந்துச்சுன்னா அந்த மரம் 8 அடி நீளம் உள்ள மரம், பியூட்டிஃபுல்லா இந்த ஃபேஸ் வினீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் என்ன ஆகும், நல்ல ரேட்டு வரக்கூடிய, தடி மரத்தை விட நல்ல ரேட்டு கொடுக்கக்கூடிய வரும். இன்றைக்கு சந்தையில் நிலவரம் பாத்தீங்கன்னா தடி மரத்துல நல்ல வேரியபிள் பிரைசஸ் இருக்கு. கேரளால இருந்து நிறைய மரங்கள் மகாகனி மரம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது, ஏறக்குறைய குறைந்தபட்சம் 8500 அதிகபட்சம் 12000 முடிக்க மரத்தின் சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி வருது. சில மரங்கள்லாம் 15000 கூட விற்கப்படுகிறது, ஆனா சுற்றளவு பாத்தீங்கன்னா 4 அடி 5 அடிக்கு மேல வருது.

நல்லா பலகை பெருசா இருக்கும். ஏன்னா இந்த சந்தை நிலவரம் பொறுத்தளவு இந்த பிரைசிங் பேட்டர்ன் வந்து இன்னைக்கு இருக்க கரண்ட் பிரைஸ் சொன்னாலுமே இந்த பிரைஸ் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. ஏன் என்ன மாறக்கூடியது? சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் மாறும். இப்ப 8000 சொல்லிட்டேன்னா எல்லா மரம் 8000 கிடையவே கிடையாது. சைஸ் சுற்றளவு, ஒரு மரத்தை எடுத்துட்டீங்கன்னா அடி முதல் நுனி வரை ஒரே மாதிரி இருக்காது. அடி முதல் நுனி வரை மரம் மாறும். டேப்பரிங் என்று அழைப்பார்கள். அதாவது டயமீட்டர் எப்படி ஆகும்னா மேல போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கீழே 30 inches சுற்றளவு இருக்கும், நடுவுல 20 inches தான் இருக்கும், டாப்ல பாத்தீங்கன்னா 10 inches தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மரத்துடைய ரேட் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இந்த புரிதல் இருக்கணும் எல்லாருக்கும். மக்கள் ஃபுல் டோட்டல் ட்ரீயே பாக்குறாங்க. அதனால தான் இப்ப என்ன பண்றோம், டோட்டல் ஹார்வெஸ்டிங். யாரு மொத்த மரத்தையும் பயன்படுத்துறாங்களோ அங்கதான் இந்த மரத்துக்கு வரும். இந்த மகாகனியில என்ன அட்வான்டேஜ்னா மொத்த மரமும் பயனுக்கு உள்ளது. இன்னைக்கு எல்லாம் இந்த இன்ஜினியர் வுட் ப்ராடக்ட்ஸ் அழைப்பார்கள், பார்ட்டிகல் போர்டு MDF, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 rupee காயின் சைஸ் மரம் இருந்தாலே பயன்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி மீடியம் டென்சிட்டி இந்த மரம் வந்து 480 ஒரு 850 kg/m³, அதாவது லோ டென்சிட்டி மரம் இருக்கு, நடுத்தர டென்சிட்டி மரம் இருக்கு, ஹை டென்சிட்டி மரம் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த மரம் எல்லா பயன்பாட்டுக்கும் ஏற்ற மரமாக மரம். சோ அந்த மாதிரி வளரக்கூடிய மரம்னால இந்த மகாகனியை நம்ம ஷார்ட் டூரேஷன் 6-8 வளர்க்க போறோமா, மீடியம் டூரேஷன் 8-12 வளர்க்க போறோமா, லாங் டூரேஷன் 15 மேல 25 வளர்க்க போறோமா, அதற்கேத்த மாதிரி மேலாண்மை, அதற்கேத்த மாதிரி இடைவெளி. இடைவெளி விட்டதுக்கு அப்புறம் ஊடுபெயர். என்ன ஊடுபெயர்? எல்லா வகையான ஊடுபெயர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்கள் தான் நன்றாக வளரும். அப்ப என்ன ஆகும், நீர்ப்பாசனத்தை சார்ந்துள்ள அத்தனை மரங்களையுமே போடலாம். அத்தனை வேளாண் பயிர்களாகட்டும், தோட்டக்கலை பயிர்களாகட்டும், தீவன பயிர்களாகட்டும், எல்லாத்தையும் உள்ளே சேர்ந்து அதன் மூலமாக இந்த ரெகுலர் ரெவன்யூஸ். அக்ரோஃபாரஸ்ட்ரி நோக்கம் என்ன, ரெகுலர் ரீஜெனரேட்டிவ் ரெவன்யூ, ஆண்டு முழுவதும் வருமானம். அதனாலதான் இந்த பல்பயன் வேளாண் காடுகள்ல மகாகனி இல்லாம போடவே கூடாதுன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா, இந்த மரம் வந்து உண்மையிலேயே வேகமாக வளரக்கூடிய மரம். இந்தோனேஷியா மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் டூரேஷன் ட்ரீ, இது மீடியம் டூரேஷன் ட்ரீ, லாங் டூரேஷன் 100 முடிக்க கூட வச்சிருக்காங்க, 6 கூட வெட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து இப்பதான் வந்து மகாகனி பிரபலமாக வளர்க்கப்பட்டு வருகிறது. மார்க்கெட்டின் தேவை வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப என்ன ஆகணும், எல்லாருடைய வேலை என்ன, மகாகனி வளரக்கூடிய மரங்கள்லாம் சரியான சந்தை விலைக்கு போக வேண்டும். அப்ப என்ன ஆகணும், நிறைய மார்க்கெட்டை கண்டுபிடிக்கணும். அதற்குரிய வேலைகளை தான் நாங்க இருக்கிற வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்களும் இணைந்து இந்த மரத்துடைய பயன்பாடு, மரத்தோட குவாலிட்டி, மரத்திற்கு தேவையான மார்க்கெட் சந்தை நிலவரத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் உண்மையிலே இந்த வாரம் நாம் பார்த்த மகாகனி மரம், மகாகனியில 5 பார்த்தோம். அதுல இந்த வாரம் நாம் பார்த்தது பெரு இலை மகாகனி, சுவிச்சீனியா மேக்ரோஃபுல்லா, மாயில மாதிரி பெருசா இருக்கும். இந்த மரம் வேகமாக வளரக்கூடிய மரம், அனைத்து விதமான தட்பமண்டல பகுதிகளுக்கும் வளர்ந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய மரம். ஆனா என்ன வேணும், நல்ல ரகங்களை கொண்டு பிடிக்க வேணும். SM18 என்ற புதிய ரகத்தை வந்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில கண்டுபிடிக்கிறார்கள். SM18 சுவிச்சீனியா மேக்ரோஃபுல்லா 18. இந்த மரத்தை குளோனிங் பண்ணி இந்த குளோனிங் முறையில் நாட்டுகள் உற்பத்தி செய்யறோம். இதை இந்த எபிசோட கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் இல்ல அனைத்து பயனாளிகளுமே வனக்குளிருக்கு ஒரு முறையும் விஜயம் செய்து இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து அதற்கு விவசாயம் செய்தால் உண்மையிலேயே உங்களுடைய நிலம் நன்றா உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலமாக வருமானம் பெருக்கப்பட்டு வேளாண் காடுகள் சார்ந்த வருமானம் என்பது இன்று காலத்தின் கட்டாயம். அதையெல்லாம் மீறி இன்றைக்கு தேவையான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இவை அனைத்திலுமே மரம் சார்ந்த விவசாயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்த்த சுவிச்சீனியா மேக்ரோஃபுல்லா என்று அழைக்கக்கூடிய பெரு இலை மகாகனி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். ஏன்னா வேகமாக வளரக்கூடிய மரம், அனைத்து தட்பவெப்ப நிலைகளிலும் வளரக்கூடிய மரம், நல்ல பயனுள்ள மரம், நல்ல மார்க்கெட்டை மட்டும் உருவாக்கக்கூடிய சூழல் இருந்தால் உண்மையிலேயே இந்த மரம் ஒரு பணப்பெயரே என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில தடிமர பயன்பாட்டுல மகாகனி மரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய வளர்ப்பு முறைகள், அந்த மரத்தினுடைய ரகங்கள், நாற்றாங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், மர வளர்ப்பு, மேலாண்மை தொழில்நுட்பங்கள், அதனுடைய பயன்பாடு, சந்தை நிலவரம், இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்திபன் சார் சொன்னாரு. அடுத்த வாரம் உங்களுக்காக இதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு இருக்கு, அடுத்த வார நிகழ்ச்சியில கேட்கலாம்.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே

0: செட்டி பார்த்திபன் அவர்கள்.
1: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: பஞ்சகாவியா ஒரு சிறந்த இயற்கை உரமாக மட்டுமின்றி பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உயிர் திரவமாகவும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் காரணியாகவும் விளங்குகிறது. தமிழ்நாட்டில் பஞ்சகாவியா இயற்கை வழி வேளாண்மையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் உலக அளவில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய தொழில்நுட்பத்தில் அனுபவம் வாய்ந்த இயற்கை வழி சாகுபடியாளர்களின் சீரிய செயல்முறைகளின் அடிப்படையில் பஞ்சகாவியா தயாரிக்கப்படுகிறது. பஞ்சகாவியா தயாரிக்க தேவையான பொருட்கள் மற்றும் அதன் பயன்கள். மாட்டின் கோமியத்தில் அதிக அளவுள்ள யூரியாவானது உரம் மற்றும் ஹார்மோனாக செயல்படுகின்றது. கோமியத்தில் யூரிக் அமிலம், இஃப்யூரிக் அமிலம், சோடியம் குளோரைடு, கால்சியம் சல்பேட், மக்னீசியம் சல்பேட், பொட்டாசியம் அப்யூரேட் போன்ற தாதுக்கள் உள்ளன. பசுஞ்சாணத்தில் 82% நீரும் 18% திடப்பொருளும் உள்ளது. மாட்டுப்பால் சாருண்ணி பாக்டீரியாவிற்கு சிறந்த ஊடகமாக உள்ளதோடு நச் உயிரிகளுக்கு எதிர்கொல்லியாகவும் விளங்குகின்றது. பாலில் உள்ள புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், அமினோ அமிலம், கால்சியம், ஹைட்ரஜன், லாக்டிக் அமிலம் மற்றும் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா போன்றவை பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. பசும் நெய்யானது பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த பண்டை காலத்தில் இருந்தே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் வைட்டமின் ஏபி, கால்சியம் மற்றும் கொழுப்பு பொருட்கள் உள்ளன. மேலும் வெட்டு காயங்களில் தொற்று நோயை தடுக்கும் குளுக்கோசைடும் இதில் உள்ளது. மாட்டு தயிரில் அதிக அளவில் நொதித்தலுக்கு காரணமான நுண்ணுயிரிகள் உள்ளன. கரும்பு சாறானது நுண்ணுயிரிகளை ஊக்குவிப்பதன் மூலமாக நொதித்தலுக்கு உதவுகின்றது. தென்னை இளநீரானது கைநட்டிற்கு விலைமலிவான மாற்றாக செயல்படுவதுடன் பயிர்களின் பச்சையத்தை அதிகப்படுத்தும் தன்மையையும் கொண்டுள்ளது. 20 லிட்டர் பஞ்சகாவியா விவசாயிகள் தயாரிக்கணும்னா என்னென்ன தேவையான பொருட்களை பயன்படுத்தலாம்? பின்வருமாறு பொருட்களை பயன்படுத்த வேண்டும். பசுஞ்சாணம் 5 கிலோ, பசுவின் கோமியம் 3 லிட்டர், பசும்பால் 2 லிட்டர், தயிர் 2 லிட்டர், நெய் 1 லிட்டர், கரும்பு சாறு 3 லிட்டர், தென்னை இளநீர் 3 லிட்டர், வாழைப்பழம் 1 கிலோ. பஞ்சகாவியா தயாரிக்கும் முறை: 5 கிலோ பசுஞ்சாணத்துடன் பசுமாட்டு நெய் 1 லிட்டரை கலந்து ஒரு பிளாஸ்டிக் வாளியில் 3 நாட்கள் வைத்து பின்பு தினம் 1 முறை இதை பிசைந்து விட வேண்டும். 4வது நாள் மற்ற பொருட்களுடன் இவற்றை ஒரு வாயகன்ற மண்பானை அல்லது சிமெண்ட் தொட்டி அல்லது பிளாஸ்டிக் தொட்டியில் போட்டு கையால் நன்கு கரைத்து கலக்கி கம்பி வலையால் மூடி நிழலில் வைக்கவும். 1 நாளைக்கு 2 முறை வீதம் காலையிலும் மாலையிலும் 20 நிமிடங்கள் கிளறிவிடப்பட வேண்டும். இது பிராணவாயுவை பயன்படுத்தி வாழும் நுண்ணுயிரிகளின் செயல்திறனை ஊக்குவிக்கின்றது. இந்த முறையில் 15 நாட்களில் பஞ்சகாவியா தயாராகிவிடும். இதிலிருந்து 3% கரைசல் தயாரிக்கப்பட்டு ஹெக்டருக்கு 500 லிட்டர் வீதம் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கலாம். பயிர் மேம்பாட்டில் பஞ்சகாவியாவின் பங்கு: தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கின்றது, பயிர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துகின்றது, பயிர்களின் வேர் பெருக்கத்தினை அதிகரிக்கின்றது, பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பயிர்களை பாதுகாக்கின்றது, தரமான விளைபொருட்களை உற்பத்தி செய்ய உதவுகின்றது, பயிர்களின் விளைச்சலை 20 முதல் 23% அதிகரிக்கின்றது. பஞ்சகாவியா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் அறிவியல் துறை மற்றும் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் விற்பனைக்கு உள்ளது. இதன் விலை 1 லிட்டர் 147 ரூபாய் ஆகும்.
0: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி: ஏ. புவனேஸ்வரி. நிகழ்ச்சி அமைப்பு: ஆர். ராஜ்குமார்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட நான்கு மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1,117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தாவிக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவிக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்த என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05, ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இனிக்கும்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் தான் இது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத நேயர்கள் நீங்கள் கால் பண்ணி எங்ககிட்ட பாடலை கேட்கலாம். எந்த பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 80-90களில் வெளியான பாடல்கள். நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கங்க, 9342901018 9342901018 8300191018 அப்படின்ற நம்பர்லையும் இன்னொரு நம்பர் கூட இருக்குது, 04232966781 அப்படின்ற ஏதாவது ஒரு நம்பரில் நீங்கள் ட்ரை பண்ணி கிடச்சது அப்படின்னா தாராளம் உங்களுடைய பாடலை கேட்கலாம் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பலாம். இருந்தாலும் ஹை ப்ரையாரிட்டி உங்களுக்கு ஃபோன் காலில் கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போது நான் எடுத்துருக்க முடிவு. அதனால் அடுத்த நேயர் யார், எங்கே, எது, எப்படி அப்படின்றத ஒவ்வொருத்தராக நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நேயர் ஆல்ரெடி இதெல்லாம் எனக்கு தெரியுங்க, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், லைன் கொடுங்க அப்படின்னு சொல்லி லைனில் வராரு. யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும்

0: ஊட்டி எஃப்எம் 101.8 உங்கள் விருப்ப பாடலில் தான் கேட்டுட்ருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் யார் பேசுகிறீங்க?
1: சார் வணக்கம் சார், சான்ஸ் பேசுகிறேன் சார்.

0: நேரம் 8:30 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் மணத்துக்குள வட்டம் கனியூர்ல இருந்து அண்ணாதுரை சார்.
0: அண்ணாதுரை?
1: ஆமாங்க சார்.
0: வானவில்ல எத்தனை கலர் இருக்கு?
1: வானவில்லு நிறைய கலர் இருக்குங்க சார்.
0: நிறைய கலர் இருக்குது. எவ்வளோ கலர் இருக்குதுன்னு கேட்கல, எத்தனை கலர் இருக்குதுன்னு கேட்டேன்.
1: வானவில்லுங்க சார், எனக்கு தெரிஞ்ச 3-4 கலர் தெரியுங்க சார். மஞ்சள், சிவப்பு.
0: கலர் எல்லாம் சொல்றீங்க, எத்தனை கலர் இருக்குதுன்னு சொல்ல
1: மாட்டேன். சொல்றேன் சார், வானவில் வரும் சார், வளர்ந்து பார்த்துட்டு கண்டிப்பா சொல்றேன்.
0: கண்டிப்பா அடுத்த நேயர்கிட்ட நான் கேட்கும் போது அவங்க எத்தனை சொல்றாங்கன்னு பாத்துக்குங்க. சரியா?
1: சரிங்க சார், சரிங்க சார்.
0: எத்தனை சொல்றாங்கன்னு கேட்டுங்க.
1: சரிங்க சார, சரிங்க
0: சார். நீங்க என்ன தொழில் பண்றீங்க?
1: நெசவு தொழிலுங்க சார்.
0: அதுல நீங்க அந்த கலர், ஒவ்வொரு கலர் பட்டு ஓடுதா கைத்தறி கதரா?
1: கைத்தறி பட்டு தானே, கைத்தறி தானே, இல்லை கதர் இல்லை சார்.
0: பட்டுதான், பட்டுதான். இப்போ அது ஓடும்போது சில சமயத்தில் சில கலரை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், சில கலரை நமக்கு கொஞ்சம் போர் அடிச்சா கூட அடிக்கலாம், சிலருக்கு எல்லா கலரும் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி?
1: எனக்கு ஒரு சில கலர் பிடிக்காதுங்க சார், நேயர்க்கே ஒரு திருப்தி இருக்காது.
0: என்ன கலர் அது?
1: கருப்பு மேல மிளகா பழம், மிளகா பழ கலர்னு சொல்லுவாங்க சார்.
0: அது பிடிக்காது. மீதி கலர் எல்லாம் பிடிக்கும்?
1: மற்ற எல்லாம் பிடிக்கும் சார், எல்லா கலர்லாம் பிடிக்கும்.
0: ஓகே. என்ன பாடல், என்ன படம்?
1: வேலை செஞ்சிடும் சார்.
0: ஓகே. என்ன பாடல், என்ன படத்துல இருந்து
1: சார்? ஊமை விழிகள் படத்துல இருந்து சார். மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் மண்ணு போடவா, அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே, கேட்டுடலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றிங்க சார்.

0: 8:36:36 ஆயிருக்குது. ஊட்டி எஃப்எம் 101.8 என்ன நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேட்டை நம்ம பேச போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டையிலிருந்து தேவி பாலசுப்ரமணியம். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம் சார்.
0: நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? அந்த கேள்வியும் நீங்களே சொல்லிட்டு பதிலும் நீங்களே சொல்லுங்க.
1: வானவில் எத்தனை நிறங்கள்னு கேட்டிருந்தீங்க சார்.
0: எவ்வளோ ஒரு சாதாரண கேள்வி இல்லையா? சரி, அதுக்கு எனக்கு பதில் தெரியும் தானே வந்திருக்கிறீங்க? லைன் பிடிச்சி பேசணுன்றக்காக வந்திருக்கீங்க. பதில் எனக்கு தெரியும், அதை சொல்லணுன்ற ஆசையோடையும் தானே வந்திருக்கீங்க?
1: சொல்றேங்க சார், கரெக்டானு தெரியாது.
0: சொல்லுங்க.
1: 7 வண்ணங்கள் சார்.
0: அது கரெக்டு தானே? ஓகே. இப்போ இன்னைக்கு உங்களுடைய பாடல் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மண்வாசனை பாட்டு வந்து கொத்தி வைத்து மல்லிகை முட்டு.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்குது.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி.

0: நேரம் 8:42 ஆயிருக்குது. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. 80s 90s சாங்ஸ். அடுத்த நேயர் யார், இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? பாடல் கேட்க போற அந்த பாடல் என்ன?
1: நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கன்னி பருவத்திலிருந்து நடைய மாத்த அந்த பாட்டு வைங்க சார்.
0: யாருக்காக இந்த பாடல் டெடிகேட் பண்ண போறீங்க?
1: டெடிகேட் உங்களுக்கே பண்ணிக்கலாம் சார், பிரச்சனை
0: இல்லை. எனக்கே பண்ணிடுறேன்றீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: எப்படி கவுத்து விடுறீங்க பாருங்க.
1: ஆமாங்க சார், அடுத்த கவி சொல்லிக்கிறது தான் சிரமமா.
0: என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
1: என்ன சார்
0: இன்னைக்கும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேக்குறேன்.
1: எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து சிக்கன் சார்.
0: சிக்கனு மட்டனு சாப்பிட்டு இருப்பீங்களா?
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: ஓகே, பாடல் கேட்டுடலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி.

0: நினைத்தாலே இனிக்கும். வணக்கம்.
1: வணக்கம். வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொடுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன்
1: நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேங்க சார்.
0: லைன் கிடைச்சது சந்தோஷமா?
1: ஆ கண்டிப்பா கண்டிப்பா சார்.
0: சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்?
1: மகிழ்ச்சிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா, சந்தோஷம்ங்கிறது கொஞ்சம் அதிகமா.
0: மகிழ்ச்சின்றது மனசுல இருந்து வர்றது, சந்தோஷம் வந்து சங்கடத்துல இருந்து விடுபடுறது அப்படின்றீங்களா?
1: அப்படி தெரியல. சந்தோஷம்ங்கிறது
0: அப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்லணும்.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ற சந்தோஷம்ங்கிறது மகிழ்ச்சியை விட கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சிங்கிறது சாதாரண.
0: அது எங்க இருந்து அது எங்க இருந்து உருவாகுது?
1: மனசுல தாங்க சார்.
0: சரி, என்ன பாடல், என்ன படத்துல?
1: அப்படியே உணர்வா வெளிப்படும்.
0: சரி, என்ன படம், என்ன பாட பாட்டு?
1: என்ன போகாம இல்லை பேசு படத்துல இருந்து சங்கீத வானில் என்ற பாடல்.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைவு காலர் யார், எங்கன்னு பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் ஜேடர்பாளையத்துல இருந்து ஜோதிமணி தீனதயாளன். நலமா இருக்கீங்களாங்க சார்?
0: நல்லா இருக்கும் ஜோதிமணி. நீங்க தீனதயாளன் உங்க கணவர்?
1: ஆமாங்க சார்.
0: அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்?
1: ரெண்டு பேருமே நெசவு தொழில் தாங்க சார்.
0: இல்ல இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு
1: கேக்க. சாப்பிட்டு இருக்கேங்க சார். ரெண்டு பேருமே.
0: என்ன சாப்பிட்டு இருக்கீங்க?
1: ராகி சேமியாங்க சார்.
0: ராகி சேமியா சாப்பிட்டு இருக்கீங்க?
1: ஆமாங்க சார். வாங்க சாப்பிடலாம் நீங்களும்.
0: நான் எங்க கேட்க மாட்டேன் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: வாங்க அதான் கூப்பிட்டேனே வாங்கன்னு.
0: சரி, ராகி சாமியாக்கா சாப்பிட்டுட்டு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: உரிமை குரல்ல இருந்து வெளியே கதை எழுது.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றிங்க சார்.
0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாம் நம்ம உரிமை குரல் படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், மகிழ்ச்சி எங்கேருந்து இருக்குதுன்னா மைண்ட்லேருந்து மனசுலேருந்து அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. அது கண்டிப்பாக அது ஒரு நுணுக்கமாக அதை சொல்லணும் அப்படின்னா மைண்ட் அது வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபோமைன் அப்படின்ற ஒரு வேதி கெமிக்கல், அதுலேருந்து தான் அந்த மகிழ்ச்சின்றது பிறக்குதான். ஸோ அதனுடைய ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல அந்த டோபோமைன் அப்படின்றதுல வந்து நம்ம அதை நம்ம புதுசாக உருவாக்க முடியாது. மகிழ்ச்சி உருவாகணும் அப்படின்னா அந்த டெக்னிக்கலான விஷயம் என்ன தான் சொன்னால் அப்படின்னாலும் நம்ம மனசை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், பக்குவமாக வச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த மைண்ட் செட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மனநிறைவோடு இருக்கணும், இந்த நாள் இனிமையான நாளாக முடியணும் அப்படின்ற நோக்கத்தோடு நல்ல நல்ல பாடல்களெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த இரவு ஒரு நல்ல இனிமையான இரவாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பாடலாக உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

கேட்ட பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வகையில இந்த வினாடி வினா நிகழ்ச்சி இப்ப தொடங்கி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
1: நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல 36 வருஷத்துக்குள்ள சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இப்ப உள்ள வினாடி வினாவுக்கு வரேன். 36 வருடங்கள்ங்கும் போது நம்ம எல்லாம் சொல்றோம் இந்த சமுதாயத்தை மாற்றணும். எந்த ஏஜ்ல நீங்க சொல்றீங்க? டீனேஜ், அவன் 15 வயசுக்கு மேல. நான் உள்ள பூர்வமாக பார்த்தது என்ன, நீங்க பாத்தீங்கன்னா திருமணமானவொன்னே ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை பிறக்கவில்லையா அதுக்கு போறாங்க. குழந்தை பிறந்தவொன்னே என்ன பண்றாங்க, எப்படி பாத்துப்பாங்க மேடம், இவ்வளவு பாசமாக வளர்ப்பார்கள். அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா 3:30 வேன் வந்துச்சுன்னா இவங்க நிப்பாங்க. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த், அவன் கொஞ்சம் நடந்து ஒரு 8 வயசு 7 வயசு வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, பெற்றோர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா நான் பெண்களை தான் சொல்லுவேன், யாரும் தவறா எடுத்துக்கிட்டுறாதீங்க, இது கேட்ட பிறகாவது நீங்க கொஞ்சம் மாறுங்க. இவர்கள் என்ன செய்வாங்க, இப்ப வந்த உடனே அவன் ஸ்நாக்ஸ் கேட்பான். இதை நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு முடியல, இந்தா தம்பி ஒரு 10 ரூபா கொடுத்து நீ வாங்கிக்கம்பாங்க. நிறைய பெண்கள் இந்த குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு பாக்குறாங்க, 10 வயசு வரைக்கும் பாக்குறீங்களே ஒழிய, இந்த டீனேஜ் வளர் இளம் பருவம்ன்ற வயசை விட்டுறீங்க. அம்மா பசிக்குதுன்னா இந்த ஒரு 20 ரூபா இப்படி கொடுக்குறீங்க. எங்க ஆரம்பிக்குது தெரியுமா இந்த விஷயம், இந்த பணம் கொடுக்கறதுலதான் ஆரம்பிக்குது. நீங்க ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். இவன் போய் ஒரு வாரத்துக்கு ஒழுங்கா வாங்கி சாப்பிடுவான் பிஸ்கட்டை, கூட இன்னொருத்தன் சேர்க்கை சரியில்லை, இவன் வந்து இந்த பையன் 11 வயசு 12 வயசு ஆயிரும். இந்த குழந்தை பிறந்து பாத்துக்கிறதே நீங்க 10 வயசு வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், என் அனுபவத்துல 10 வயசு வரைக்கும் பாத்துக்கோங்க, பார்க்க வேண்டாம் சொல்ல. இந்த டீன் ஏஜ் இருக்கு பாருங்க, வளர் இளம் பருவம், 11 இருந்து 20 வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, நீங்க 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட பேசினா தெளிவா இருப்பாங்க, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறி போயிரும். இந்த 20-21 வயசு தாண்டிட்டாங்கன்னா தெளிவாயிருவாங்க, இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை, இவரை திருமணம் செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த காலத்துல நிறைய இருக்காங்க. நீங்க இந்த 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் பாக்குறத 11 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் பார்த்தீர்களே ஆனால், நிச்சயமாக நாம வந்து இளைஞர் நலத்துறை இளைஞர்களுக்காக இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். போதை இல்லா தமிழகம், போதை இல்லா இந்தியா அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா நம்ம விட்டுறோம், இந்த அடுத்த ஜெனரேஷன் வரும்போதே இங்க இருந்து ஸ்டார்டிங்ல இந்த பெற்றோர்கள் நீங்க அதை போய் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்காணிக்கணும், கரெக்ட். அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, இப்ப மொபைல் எல்லாம் வந்துருச்சு, என்ன பண்றாங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பாடு கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள், அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதான் 18 வயசுக்கு மேல தெளிவாயிருவாங்க மேடம்.
0: நிச்சயமா சார், அதாவது குழந்தைங்களை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாக்கிறத காட்டிலும் வளரிளம் பருவத்துல வந்து கூடுதல் கண்காணிப்போட நம்ம கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க இத்தனை வருட அந்த அனுபவத்துல வந்து நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ சார், இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வினாடி வினா போட்டி அப்படிங்கறது முதல்ல வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த போட்டியில வந்து எப்படி எல்லாம் பங்கேற்கலாம், இதன் மூலமா விண்ணப்பிக்கணும், ஏன்னா ஆன்லைன்லதான் இந்த போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த போட்டி பத்தி சொல்லுங்க சார்.
1: இந்த விஷ்கித் பாரத் இளம் தலைவர்கள் நிகழ்ச்சி வந்து இது 3வது எடிஷன். முதல் எடிஷன் 2024 தொடங்கி நடத்தப்பட்டது, 2025 2வது, இது 3வது எடிஷன் செப்டம்பர் 1 தொடங்கப்பட்டது. இது 5 கட்டமா நடக்குது மேடம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல கிஸ் காம்படிஷன்ஸ், இதுல வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம். ஏறத்தாழ போன வருஷம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் தமிழகத்தில் கலந்தாங்க, இந்த வருஷம் நமக்கு இலக்கு 10 லட்சம் பேருக்கு வச்சிருக்கோம் கலந்து கொள்ள வேண்டும். அதுல கூட நம்ம கல்லூரிகள் சென்று இதெல்லாம் சொல்லி எடுத்து உங்களுக்கு செய்யும் போது we have to reach 10 lakhs, பட் எல்லா பக்கமும் மாவட்டம் ஃபுல்லா போகக்கூடிய எங்களுடைய மாவட்ட இளைஞர் அலுவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க பாக்குறாங்க, 10 நிமிஷம் ஒன்னு 10 கேள்வி வருது, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் போது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க, இன்கம்ப்ளீட்டா பண்ணா நமக்கு அந்த நம்பர் கவுண்ட் ஆகாது, சோ இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இல்லாம இருக்காங்க, ஸ்டார்டிங் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருது, சோ அதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வர வச்சிருக்கோம். சோ இவர்கள் அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் எத்தனை லட்சம் பேரோ, அவங்க 30ஆம் தேதியோட அது முடிஞ்சிடும். அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் 2வது கட்டமாக எஸ்ஏ ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங்ல அவங்க எழுதி அதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணிடணும் ஆன்லைன்லே. இப்ப முதல் 2 கட்டமும் ஆன்லைன்ல நடக்கும், அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்படும். அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல வச்சு நடக்கும் தமிழ்நாட்டுக்கு, அங்க இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் வந்து அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. சோ அவர்களை வந்து அந்த ரிசல்ட் கொடுத்துருவாங்க. சோ 2வது கட்டம் முடிஞ்சிடும். 3வது கட்டமாக வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல ஆன்லைன்ல கலந்துகிட்டாங்கன்னா 10 லட்சம் இதுல எப்படி பார்த்தாலும் ஃபில்டர் பண்ணிடுவோம், ஒரு 50,000 பேர் வருவாங்க, அதுல இருந்து ஒரு 50 பேரை தான் தேர்வு செய்வோம் அந்த எஸ்ஏ ரைட்டிங். 3வது ஸ்டெப்புக்கு வெறும் 50 பேர் தான், 38 மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேருக்குள்ள முடிஞ்சு போயிடும். 4வது அதுல இருந்து வெற்றி பெறக்கூடியவர்களை தேர்வு செய்து மாநில அளவில் சென்னையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதுல நம்முடைய கவர்னர் அவர்களுக்கு நிகழ்ச்சியில பங்கேற்பார்கள், இவங்களோட உரையாடுவார்கள். இவங்களை தேர்வு பண்ணி கொண்டு வந்திருக்கோம், இவங்களை இவர்களோட உரையாடி அதில் 6 நிகழ்ச்சிகள் நடக்குது. டிக்ளமேஷன் கான்டெஸ்ட் ஒன்று, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்கு, யூத் பார்லிமெண்ட், இது மாதிரி கல்ச்சுரல் ட்ராக் 6 இருக்கு. இது 6லையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் 60 பேர் வருவாங்க. பேச்சு போட்டி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷனில் ஜெயிச்சவங்க ஒரு 15, டோட்டலாக 85 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு, இந்த 85 பேரும் ஜனவரி 2027 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 அன்று நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்று நடக்கின்ற அந்த பாரத

0: மண்டபத்திலே தமிழகத்திலிருந்து 85 பேரும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சேர்த்து மொத்தம் 3000 பேர் கூட அவர் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. இவங்க இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் போய் பார்க்கலாம். ஸோ முதல் கட்டம் ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன், ரெண்டாவது எஸ்ஏ ரைட்டிங், அதுவும் ஆன்லைன், மூன்றாவது கட்டமாக அதிலிருந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சப்மிட் பண்ணணும், நாலாவது கட்டமாக கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், யூத் பார்லிமெண்ட், டிக்ளமேஷன் கான்டெஸ்ட், இதுல எல்லாம் வெற்றி பெறக்கூடியவர் நாலாவது கட்டம் மாநில அளவில் நடைபெறும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 85 பேரை நம் தமிழகத்தின் சார்பாக மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை நாங்களே அழைச்சி கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். ஜனவரி 10 முதல் 12 வரை நடக்கிற நிகழ்ச்சி அஞ்சாம் கட்டம், அதான் தேசிய அளவிலான நிகழ்ச்சி மேடம்.
1: நிச்சயமா சார், நீங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்கிற இளையோருக்கு கண்டிப்பா இதுல பங்கேற்கக்கூடிய ஆர்வம் வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து விளக்கமா வந்து சொல்லிருக்கீங்க. இதுல பங்கேற்கக்கூடியவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்றதையும் சொல்லிருக்கீங்க. எனக்கு உங்களுடைய பேச்சுல இருந்து ஒரு 4-5 கேள்விகள் எழுது. என்ன அப்படின்னா சார், விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய தீய பழக்கங்கள்ல இருந்து இளையோரை காப்பாத்துது அப்படின்னு சொல்லலாமா? அந்த ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீங்க வந்து நிறைய கல்லூரிகளுக்கு வந்து போயிருப்பீங்க, இளையோரை பார்த்து நீங்க இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க அவங்களோட. அப்ப நீங்க தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள் என்னென்ன, இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து தவறு செய்யறாங்க, எப்படியெல்லாம் அவங்களை வந்து வழி நடத்தலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா சார், அந்த மாதிரி சிந்தனைகள் என்ன? இன்னொன்னு, நீங்க உங்களுடைய பேச்சுல முன்பே குறிப்பிட்டீங்க, போதையில்லா இந்தியா, போதையில்லா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து அரசுகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மை பாரத் அமைப்பு ரொம்ப உந்துதலா வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க, இளையோரை நல்வழிப்படுத்த அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பத்தி இன்னும் விளக்கமா சொன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்.
0: கண்டிப்பா, இளைஞர்களை வந்து நம்ம வந்து திருத்தலும் வழி நடத்தணும்னா நம்ம அந்த குழுக்களாக ஆரம்பிச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஏறத்தாழ 150-200 குக்கிராமங்கள் இருக்கும். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா 25-30 இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒன்றிய அளவில் நம்ம வந்து குழுக்களை ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நான் சொன்னேன், விடுபட்டு இருக்கின்ற இளைஞர்கள், 10th 12th ஃபெயில் ஆனவர்கள், இவர்களை கண்டறிந்து இப்போ படித்தவங்க படிக்காதவங்க, இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட போது நான் ஸ்டூடெண்ட் ரூரல் யூத்துக்காக ஆரம்பிச்சது, பட் இப்போ எல்லாருமே படிச்சிடுறாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட் நான் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்குமாக நம்ம அந்த நிகழ்ச்சி இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக அமைத்து, உதாரணத்துக்கு விவேகானந்தர் இளைஞர் மன்றம் அப்படின்னா ஒரு அந்த ஊர் அருமனை கன்னியாகுமரி மாவட்டம்னு வச்சிருந்தாருனா, விவேகானந்தா இளைஞர் மன்றம், அந்த மன்றத்தில் ஒரு 15 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ இவர்களை எங்களோட இணைச்சு கொண்டு அந்த மை பாரத் மாவட்ட அலுவலகம் இருக்கும், அந்த மாவட்ட தலைநகரங்களில் அதில் மாவட்ட இளையோர் அலுவலர் இருப்பார், அங்கே ஒரு வாலண்டியர் 20 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பு ஆரம்பித்து அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், குட் டச், பேட் டச், இப்படி பல இதை வந்து அவர்களுக்கு பயிற்சிகள் மூலம் உட்கார வச்சு அவங்கள சொல்லிக் கொடுத்தோம். அதுதான் நம்ம திறமை, பேச்சு திறமை தான் வேணும் நமக்கு. பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னா நமக்கு சக்சஸ் தான். அப்புறம் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. அவர்களுக்கு நம்ம வந்து இலவசமா விளையாட்டு பொருள் கொடுப்போம், அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இழுத்துக்கோம். தனிமரம் தோப்பாகாது, உன் கிராமத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதுல எங்களுடைய துறைக்கு வந்து எல்லா மாவட்டங்களிலையும் இந்தியாவில் இருக்க 736 மாவட்டத்துக்குமே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சேர்மன். ஸோ அதனால அவரை நம்ம சந்திப்போம், பார்ப்போம். அதே மாதிரி இந்த இளைஞர் குழுக்களை எல்லாம் அவர்கள்ட்ட அழைச்சிட்டு போவோம். அவங்க எல்லாமே அந்த கிராஸ் ரூட் லெவலில் நடக்கிற விஷயங்களை நம்ம வழியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். கிராஸ் செக்கே பண்ணியிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். ரொம்ப ஆர்வமாக இந்த இளைஞர்களும் தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும் கலெக்டர் கிட்ட, இல்லை தெரு லைட் ஏரியில் அவங்க தண்ணி வரல, இதெல்லாம் கொடுத்துக்கு அவர்களும் சரி செய்திருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இப்போ இவங்களை ஏதோ நல்லது செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு தங்கள் கிராமத்தில் இருக்க அந்த இளைஞர்கள் மீது பெரியவர்களுக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. ஸோ இவர்களுக்கே நம்மளையும் ஒருத்தவங்க நம்பி வர்றாங்க அப்படிங்கும் போது இவங்க எண்ணங்கள் சிந்தனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம்.
1: போதை பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு வந்து இந்த இயக்கங்கள் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார், ஏன்னா நீங்க வந்து அவங்களை வந்து ஃபுல்லி எங்கேஜா ஆக்கிடுறீங்க, தீய பழக்கத்துக்கு போகாம இருக்காங்க. எந்த அளவுக்கு மை பாரத் அமைப்பு வந்து நல்வழிப்படுத்துறதுல ரொம்ப உறுதுணையா இருக்காங்கன்னு சொல்லலாம் சார்.
0: இல்லை, இப்போ நம்ம தான் அந்த குழுக்கள் இருக்குல்ல, குழுக்கள் வந்தால் கிராஸ் ரூட் லெவலில் அந்த வில்லேஜில் நமக்கு ஆள் வந்துடுறான். கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ், அந்த கிராமங்களை சுற்றி மன்றங்கள் வந்து விடுகிறது. அங்கே நாங்கள் ஒரு யூத் டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பிப்போம், சார் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும்.
1: நிச்சயமா சார், அதாவது நம்ம அரசோட இலக்கு வந்து 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா, விக்சித் பாரத். அதற்கேத்த மாதிரிதான் வந்து இளையோரை உருவாக்கணுன்றதுக்காக இந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கும் அதே பேரை தான் வச்சிருக்கிறாங்க அரசு. எந்த அளவுக்கு இளையோர் வந்து இந்த இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம், நாட்டோட நலனுக்கு முக்கியம், இந்த இளையோருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய இளையோரை பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க கடந்து எப்படி வந்திருக்காங்கன்னு பாத்திருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய அறிவுரை என்ன சார்?
0: பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி அவங்களுக்கு என்ன என்ன இருக்குன்னா என்னை பார்க்குறாங்க, நமக்கு கீழே நாலு பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 60 பேருக்கு நம்ம டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா என் பையனே இதேமாரி ஒரு வேலை வராதா? ஏன்னா நீங்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை வந்து ஹெவியாக இருக்கும். கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலுமே வேலை. நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லவே கூடாது, எங்கே போனாலும் வேலை செய்து தான் ஆகட்டும். எடுத்த உடனே உங்களுக்கு யாரும் 100,000 ரூபா சம்பளம் கொடுத்து நிச்சயமாக 22 வயசில் கூப்பிட போகிறது கிடையாது. இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலைமை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் முன்னேறணும். பொறுமையாக என்ன வேலை கிடைக்குதோ அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி வர வேண்டும். எடுத்த உடனேயே ஒயிட் காலர் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்க.
1: நிச்சயமா சார், அதாவது இளைஞர்கள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். கல்வி அப்படின்றது ரொம்ப அவசியம், அதே சமயத்துல விளையாட்டும் அவசியம். இதே மாதிரியான ஒரு நல்ல பாதையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். முக்கியமா நீங்க சொன்ன அறிவுரை பொறுமை அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து இளையோருக்காக வந்து நீங்க அறிவுரையாவே சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது எஸ் சுந்தர் அவர்களின் வீண இசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் மனசா இடிலோர் துணை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலையமாருதம், ரூபகதாளம்.

நேரம் 9:58 25 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கேசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் சுந்தர் அவர்களின் வீணைசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கஜ சுவாதி திருநாள் கீர்த்தனை, கல்யாணி ராகம், மிஸ்ரசாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் சுந்தர் அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்டீர்கள். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆனந்த கும்மி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

பி சுசீலா குழுவினருடன் பாடுவது கே ஜே யேசுதாஸ் இணைந்து ஒலிக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற படம் இளமை காலங்கள்.

காற்றோடு ஒலித்திட்ட இனிய கானங்களை ரசித்து கேட்டோம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிமுனை, இதன் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்டு அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதி மீனவர்கள் இன்று கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு பொருளை 36.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு பொருளை 27.6 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு பொருளை 36.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு பொருளை 28 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவில் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மதுரை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் முதலில் திரை இசை. தமிழமுதம் வழங்குவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 10. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. உலக தற்கொலை தடுப்பு தினம் ஆலோசனை வழங்குகிறார் மனநல மருத்துவர் வசந்த் அவர்கள். தொடர்ந்து கோவிந்த் வல்லப் பந்த் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் விரைவில் மக்கள் சேவைக்காக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் எஸ் அனிஷ் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. காலை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 மணிக்கும் 8:45 திரைகானம் ஒலிக்க கேட்கலாம். நாளை காலை 8:30 கணபதி உலா. பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர் பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம் இடம்பெறும். காலை 9:00 அரங்கிசையில் யூ பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை. மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். என் ஹரிப்ரியா அவர்களின் வீண இசை. தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பருப்பு வகைகளில் தற்சார்புக்கான இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. எண்முறை மருத்துவம் பற்றிய நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள், உடன் பங்கேற்பவர் உமா மீனா அவர்கள். பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் உரை வழங்குபவர் எஸ்எம்சி ரோகிணி அவர்கள். 2:15 திரைகானம் ஒலிக்கும். ஐந்து 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை இரவு 7:00 திரைகாணம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நாற்று உற்பத்தி தொழில் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் எல் நரேந்திரன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை இடம்பெறும். துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா மற்றும் வங்காளதேசம் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த அலைவரிசையில் 8:05 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ டிஆர்எம் டிடிஹெச் அலைவரிசைகளில் 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கம் போல் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். 8:05, 9:15, 9:30 இதில் மொபைல் ஆப்பில் 9:30 நாடகமலர். இதுவரை நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த். ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.